0: பூதி கந்தகி ஆற்றில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் வார இறுதியில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. மலையேற்ற பாதைகளையும் பாலங்களையும் வெள்ளம் அடித்துச் சென்றது. 300-க்கும் அதிகமானோரை அதிகாரிகள் பத்திரமாய் மீட்டனர். அவர்களில் வெளிநாட்டினர் 12 பேர். எவரும் மாண்டதாக தகவல் இல்லை. கிராமவாசிகள் 5 காணவில்லை. ஆற்றில் வெள்ளம் வடிய தொடங்கியிருக்கிறது. இன்று மீண்டும் மீட்பு பணி தொடரும் என்று நேபாள ராணுவம் கூறியது. இந்தியாவில் ஆயிரக்கணக்கானோர் உச்சநீதிமன்றம் நோக்கி பேரணி நடத்தியிருக்கின்றனர். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பில் தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சாதகமாக வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டது என்று எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டுகின்றன. 130 மில்லியனுக்கும் அதிகமானோர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வாக்காளர் பட்டியலில் SIR எனும் சிறப்பு தீவிர மறு ஆய்வுக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றனர். இந்தியாவின் புதுடில்லியில் இன்று 8வது ப்ளூம்பர்க் புதிய பொருளாதார கருத்தரங்கு தொடங்குகிறது. 3 கருத்தரங்கில் அரசாங்க தனியார் துறை தலைவர்கள் 500-க்கும் அதிகமானோர் கலந்து கொள்வர். உலகளாவிய சவால்கள் குறித்து ஆராயப்படும். குறிப்பாக வர்த்தகம், தொழில்நுட்பம், உலகளாவிய பொருளாதார மாற்றம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும். இந்திய அரசாங்க பிரதிநிதிகள் குழுவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையேற்கிறார். அவர் கருத்தரங்கில் முக்கிய உரையாற்றுவார். இந்தியா முதன்முறை ப்ளூம்பர்க் புதிய பொருளாதார கருத்தரங்கை ஏற்று நடத்துகிறது. கடந்த சில நாட்களாக இந்தியாவில் இளைஞர்களும் எதிர்க்கட்சியினரும் தீவிரமாக போராட்டம் நடத்துகின்றனர். இந்நிலையில் திரு மோடியின் உரை கூர்ந்து கவனிக்கப்படும். பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் 100-க்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹைபர் பக்துன்குவா மாநிலத்தில் அவசர நிலை சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பிறகு அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திரு இம்ரானின் பாகிஸ்தான் தரிகே இன்சாஃப் கட்சி அந்த மாநிலத்தை ஆட்சி செய்கிறது. மாநில அதிகாரிகள் கிளர்ச்சியாளர்கள் பிரச்சினையை சரியாக கையாள தவறிவிட்டனர் என்று பாகிஸ்தான் மத்திய அரசாங்கம் கூறுகிறது. சிறையில் இருக்கும் திரு இம்ரானை விடுதலை செய்ய வலியுறுத்தி அவருடைய ஆதரவாளர்கள் தலைநகர் இஸ்லாமாபாத் நோக்கி அணிவகுத்தனர். அதை தடுக்கவே மாநிலத்தில் அவசர நிலை சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று தரிகே இன்சாஃப் கட்சி குற்றஞ்சாட்டுகிறது.
1: சொல்லும் பொருளும் இன்டர்செப்ஷன், இடைமறிப்பு. இணையத்தில் தீங்கு விளைவிக்கும் ஊடுருவல் முயற்சிகளை இடைமறிக்க தகுந்த பாதுகாப்பு தேவை. இன்டர்செப்ஷன், இடைமறிப்பு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
3: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
4: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50 SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
5: குட் பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
8: ஆமா,
7: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
8: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
7: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
10: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம் சிங்கே. என்ன சிங்கே லேட்டா வருது?
1: லேட்டா வந்தாலும் தெளிவான நிபுணத்துவம் வாய்ந்த பதில்களை ஒரு மருத்துவர் தான் வழங்க முடியும் இல்லையா?
0: ஆமா, அவர்தான் நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திக்க போறோம். அவரு வழங்கும் தகவல்களை நீங்க நேரடியா பார்த்து கேட்டு, அது மட்டும் இல்ல உங்களுடைய கேள்விகளையும் நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீடியகாப் ஒலி 968 என்கிற எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்திற்கு நீங்கள் வரலாம்.
1: இப்போ ஒலி 968 உங்களுக்காக வானிலை நிலவரம்.
0: இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 127 173 இடைப்பட்டிருக்கிறது. இது ஆரோக்கியமற்ற நிலை.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர்
0: ஒரு வெள்ளி 28 காசு.
1: ஓர் யூரோ
0: ஒரு வெள்ளி 43 காசு.
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
0: ஒரு வெள்ளி 69 காசு.
1: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
0: 89 காசு.
1: 100 இந்திய ரூபாய்
0: ஒரு வெள்ளி 30 காசு.
1: 100 இலங்கை ரூபாய்
0: 39 காசு.
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
0: 3 வெள்ளி 19 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர், மெட்ராஸ்.

0: சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் டவுன் பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.

0: வணக்கம், எப்படி இருக்கீங்க டாக்டர்? உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இணைந்ததற்கு ரொம்ப நன்றி.
1: ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் கலந்து ஆலோசிக்கிறதுல இந்த விஷயத்துல.
2: நிச்சயமா நிச்சயமா, முதல் முறையா நம்ம சந்திக்கிற வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு தலைப்பு தொட்டு, அதாவது தூக்கம். இப்ப டாக்டர், தூக்கம்னு சொல்லும் போது சில பேர் சொல்லுவாங்க, நான் 7 மணி நேரம் தூங்கினேன், சில பேர் 8 மணி நேரம் தூங்கினேன், சில பேர் 10 மணி நேரம் தூங்கினேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எது எப்படியோ, எவ்வளவுதான் தூங்கினாலும் சில நேரத்தில் எழுந்திருக்கும் போது இன்னும் களைப்பா இருக்கே அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். அந்த ஒரு சிலர் உங்க முன்னாலே உட்கார்ந்துருக்கலாம். ஆக இந்த தூக்கம், நல்ல தூக்கம்னு சொல்லும் போது அதை பெற்றுக்கொள்ள நாங்க என்ன செய்யணும் டாக்டர்?
1: ஓகே, முக்கியமான பிரச்சனை தான் அது, எல்லாருக்கும் நடைமுறையில் இருக்கிற பிரச்சனை தான் அது. நான் முதல்ல தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, விக்டர் ஃப்ராங்க்னு ஒரு நரம்பியல் நிபுணரும் மனநல சிறப்பு நிபுணரும் எழுதின ஒரு பொன்மொழியை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ஸ்லீப்புங்கிற தூக்கங்கிறது வந்து ஒரு கை கெட்டுற நூறுத்தில் வந்து உட்கார்ற புறா மாதிரி. அதாவது நம்ம எப்போ அந்த புறாவை பிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அது ஜஸ்ட் பறந்து போயிடும். அதே மாதிரி தான் நமக்கு எல்லாருக்கும் தூக்கம். காலையில் நம்ம எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிச்சு நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு நம்ம பிளான் பண்ணுவோம், அதை நினச்சிட்டே இருந்தோம்னா தூங்க முடியாது. அதனால தூக்கம் வந்து எவ்வளவு நேரம் தூங்குறோங்கிறதே முக்கியம் கிடையாது, தூக்கத்தோட தரம் தான் முதல்ல முக்கியம். 8 மணி நேரம் படுக்கையில் இருந்தால் மட்டும் அது தூக்கம் ஆகாது, ஆழ்ந்த தூக்கம் வேணும். தூக்கத்துல வந்து பல நிலைகள் இருக்கு. நமக்கு வந்து லேசான தூக்கம், ஆழ்ந்த தூக்கம், ரெம் தூக்கம்னு சொல்லுவோம், அதாவது அந்த கனவுகள்லாம் வர்ற தூக்கம். இந்த மாதிரி தூக்கம் வந்து பல நிலைகள் இருக்கும்போது ஆழ்ந்த தூக்கம் ஒருத்தருக்கு இருந்தாதான் அவர் வந்து தூங்கினதுக்கான புத்துணர்ச்சியை காலையில அவர் உணர முடியும். அதே மாதிரி தொடர்ச்சியான தூக்கம் இருக்கணும். பலமுறை எந்திரிச்சு போறது, பலமுறை ஒண்ணுக்கு அல்லது சிறுநீர் கழிக்க எந்திரிக்கிறது, இல்ல குரட்ட சுவாச தடை இருந்தது, அப்புறம் தூக்கத்துல ஒழுங்குமுறையும் வேணும். இந்த மாதிரி நைட்ல கரெக்டா ஒரு ஒரே நேரத்துல படுத்து ஒரே நேரத்துல எந்திரிக்கிறது வந்து நம்மளோட உடம்புல வந்து ஒரு ஒரு சர்க்கேடியன் கிளாக்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வெளியில சூரியனும் நிலாவும் இருக்க மாதிரி நம்ம உடம்புலையும் வந்து இரவு நேரம் பகல் நேரம்னு பிரிச்சு தெரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு. அது பாதிக்கும் பொழுதும் நல்ல தூக்கம் வராது.
2: இப்போ
1: அதனால தூக்கத்தை
2: சொல்லுங்க சொல்லுங்க.
1: இல்ல, தூக்கத்தோட தன்மையை நம்ம தரம் தெரிஞ்சு நல்ல ஆழ்மன தூக்கம் இருந்தாலும், அதே மாதிரி தொடர்ச்சியான தூக்கம் இருந்தாலும் தான் நமக்கு வந்து நல்ல தூக்கம்னு அதை சொல்ல முடியும்.
0: அதாவது குறைந்த நேரத்திற்கு நம்ம தூங்கினாலும் அது வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கம், அந்த REM ஸ்லீப் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது இருந்தா நீங்க வந்து களைப்பில்லாம கொஞ்சம் புத்துணர்ச்சியோட நீங்க எழுந்திருக்கலாம் இல்லையா?
2: சுறுசுறுப்பா,
1: கரெக்டா. ஆமா, REMக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதாவது N3 ஸ்டேஜ் சொல்லுவோம், அதுதான் ஆழ்மன தூக்கம். REM ஸ்டேஜ்க்கு முன்னாடி வர ஸ்டேஜ் அது.
0: சரி,
2: இப்போ தூக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதன் ஒரு பகுதியா வர்றது தான் இந்த குரட்டை விடும் பழக்கம். சில பேருக்கு இது இயல்பாவே இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க, சில பேருக்கு எங்க அப்பாவுக்கு எங்க தாத்தா இருந்துச்சு அதனால எனக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் அதை நகைச்சுவை எடுத்துட்டு போவாங்க. ஆனா அதுக்கு பின்னால அறிவியல் ரீதியா ஒரு குறைபாடு இருக்கா, அதை நம்ம சரி செய்யலாமா, இப்படி ஒரு கேள்வி உங்க எங்க எங்க மனசுல இருக்கு, அதை பத்தி நீங்க சொல்லுங்க.
1: நீங்க கேட்கறது முக்கியமான கேள்வி கூட. குரட்டை வந்து பல நேரங்கள்ல வந்து நகைச்சுவையை தான் பாத்துக்கிறோம், அது சாதாரண பிரச்சனையா தான் எதிர்கொள்றாங்க. ஆனா வந்து குரட்டை வந்து வெறும் சத்தமா பார்க்காம அது வந்து அடுத்த நாள் உங்களோட அடுத்த நாளை பாதிக்க ஆரம்பிச்சதுன்னா அது வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். அதே மாதிரி குரட்டை வந்து முக்கவாசி நேரம் வந்து பேஷண்டால அவங்கள மனித அவங்களால சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க தூக்கத்துல இருப்பாங்க, ஆழ் உறக்கத்துல இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க அல்லாட்டி அப்பா அம்மாவோ இல்ல கணவன் மனைவியோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது வெளியில டூர் போயிருக்கும் பொழுதோ தூங்கும்போது, என்ன நீ தூங்கினா என்னால தூ அவ்வளவு சத்தமா இருக்கு என்னால தூங்க முடியலன்னு சொல்லுவாங்க. குரட்டை மட்டும் குரட்டை மட்டும் நமக்கு இது இல்ல, அது மூச்சை நிறுத்துவாங்க நடுவுல, நல்ல சத்தம் போட்டு கொட்ட விடுவாங்க, திடீர்னு அமைதியாயிட்டு திரும்ப ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் பிரச்சனை கிடையாது, காலையில வந்து பகல்ல எல்லாம் டயர்டா இருக்கிற மாதிரி தூக்க கலக்கமாவே இருப்பாங்க. போதுமான நேரம் நைட்ல சரியா தூங்காததுனால வாகனம் ஓட்டும் போதோ இல்ல சிக்னல்ல நிக்கும் போதோ லேசா கண்ணு சொல்லுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு காலையில தலைவலியோடவே எழுந்திருப்பாங்க, எப்ப எழுந்திருச்சாலும் ஒரு புத்துணர்ச்சி இல்லாம தலைவலியோட இருப்பாங்க. அதனால வெறும் குரட்டை மட்டும் முக்கியம் இல்லை, குரட்டையோட இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் உடனே சுதாரிச்சுட்டு மருத்துவர் அணுகிறது நல்லது.
0: ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க டாக்டர். இப்ப குரட்டை அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்லீப் அப்னியா அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் டாக்டர்.
1: ஓகே, நம்ம எல்லாருமே நம்ம தூங்கும் பொழுது தொண்டையில் உள்ள சதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தளருது. அப்படி தளர்வு அதிகமாகி காற்று செல்லும் பாதை வந்து மூக்கில் தொண்டைக்கு பின்னாடி அடைபடும் பொழுது நமக்கு ஆக்சிஜன் வந்து நுரையீரலுக்கு ஒழுங்கா போய் சேராது. அதுக்கு என்ன சொல்லுவோம்னா தூக்கத்துல மூச்சு திணறல்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து ரெண்டா பிரிப்பாங்க, ஒன்னு வந்து

0: தடுப்பு, தடுப்புனா இந்த இடத்துல தொண்டையில உள்ள சதைகள்னால வர்ற பிரச்சனை. இன்னொன்று வந்து சென்ட்ரலா நம்ம நரம்பியல் மண்டலத்திலேருந்தே தூக்கம் கண்ட்ரோல் பண்ற இடத்துல இருந்து வர்ற பிரச்சனை. நம்ம இங்க வந்து தடுப்பு பிரச்சனையை மெயினா பார்ப்போம். அதாவது தொண்டை பின்னாடி உள்ள சதை இருக்கிறதுனால, அதனால அடைப்பு இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா தூங்கும் பொழுது அடைச்சடைச்சு போறதுக்கு பேர் தான் ஸ்லீப் அப்னியான்னு சொல்லி சொல்லுவோம். அது யாருக்கு அதிகம் ரிஸ்க் அதிகம் வரும்னு நினைச்சீங்கன்னா, உடல் பருமன் பெருசா இருக்கிறவங்களுக்கு, தடித்த கழுத்து உள்ளவங்களுக்கு, அப்புறம் தொண்டையில வந்து பெரிய பெரிய சதை வச்சிருந்தவங்களுக்கு, டான்சில்னு சொல்லி சொல்லுவோம், அந்த சதை நல்லா பெருசா வளர்ந்துருந்தாலோ, அப்புறம் அதே மாதிரி வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகம் அது பெண்களை விட, அதே மாதிரி மாதவிடாய் கடந்த பெண்களுக்கு இது கொஞ்சம் அதிகமா வரும்.
1: சரியா சொல்லியிருந்தீங்க டாக்டர். சரி, இப்ப டாக்டர், நமக்கு வந்து தூக்கம் சரியில்லாம இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ள நாம வந்து என்னென்ன அறிகுறிகளை வந்து கவனத்துல கொள்ளணும்?
0: ஓகே, தூக்கம் சரியில்லாம இருக்கிறதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி, காலையில ஒரு புத்துணர்ச்சி இருக்காது. காலையில எழுந்திருக்கும் போதே நமக்கு வந்து காஃபி வேணும், டயர்டா இருக்குங்கிற ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி காலையில வந்து வேலையில இருக்கும் பொழுதும் சின்ன சின்னதா தூங்கி தூங்கி எழுந்திருப்பாங்க, கொஞ்சம் டயர்டா இருப்பாங்க. இப்ப டிவி பார்த்துட்டு இருப்பாங்களோ, இல்ல யாருக்காவது வெளியில ஒரு கூட்டத்துல கலந்துட்டு இருக்கும் பொழுது அவங்களே அறியாம கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று, நைட்டில் தூங்கும் பொழுது எந்திரிச்சு எந்திரிச்சு எந்திரிச்சு சிறுநீர் கழிக்க போகிறதுமே ஒன் ஆஃப் த இதுதான், ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் தான். அது இல்லாமல் சில பேருக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்கும், அது வந்து குறையவே குறையாது. டாக்டர் போய் பார்ப்பாங்க, மருந்து நிறைய மாத்திரை எடுத்துப்பாங்க, ஸ்டில் வந்து குறையாம இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது இருக்கிறதுக்கான அறிகுறி. இதெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டாக்டரை பார்க்கறது நல்லது.
2: பிரமாதம். இன்னும் நம்ம சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். நேர்களுக்கும் ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். நீங்க ஃபேஸ்புக் லைவ் பக்கமா வந்து உங்களுடைய கேள்விகளை அங்க பதிவிடலாம். இப்போ ஒரு விளம்பர இடைவெளி, அதை தொடர்ந்து நம்ம பேசுவோம் மருத்துவர்கிட்ட. இணைந்திருக்க எங்களோட, இது வணக்கம்
1: சிங்கை.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. பிஐஇஐ நோக்கி செல்லும் கிளெமெண்டி அவென்யூ 6 அந்த பகுதியில் காமன்வெல்த் அவென்யூ வெஸ்ட் இருக்க பிறகு முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. பிஐஇஐ நோக்கி செல்லும் கார்பரேஷன் ரோடு பூன்லே வேக்கு பிறகும் விபத்து ஏற்பட்டுள்ளது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். அப்பர் ஸ்ரேங்கோன் ஸ்ரேங்கோன் ரோடை நோக்கி செல்லும் பாலஸ்டிய ரோடு சிடிஇக்கு பிறகு மூன்றாம் தடத்திலும் விபத்து.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16-25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 ஃபோகர் 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
8: பாரம்பரிய சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ் சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்ஸலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16-25 வரை. கடையின் 143 ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும். மெட்ராஸ் காபி ஹவுஸ் 8196-4806.
9: நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ் ஒளி வழிகளில் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நீ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், அல்லது ஸ்பாட்ஸ் பிளஸ் பிரீமியர் பிளஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் நீ வாட்ச் .sg/

0: தூக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையின் ஒரு பெரிய பகுதியாக இருக்குது. இந்த தூக்கம் சிறப்பாக நமக்கு அமையலன்னு சொன்னால் அதன் பக்க விளைவுகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். இதை பற்றிலாம் நாங்கள் சொல்லங்க மருத்துவர் டாக்டர் விஜயராஜ் திருநாவுக்கரசு அவர்கள் நம்மளோட இணைந்து ரொம்ப பொறுமையாக பதில்களை வழங்கிட்டு இருக்காரு. டாக்டர், இப்போது தூக்கம் அப்படிங்கிறத வந்து நாம் அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறதுலையோன்னு தோணுது. இதுக்கு நானுமே விதிவிலக்கு இல்லை. உதாரணத்திற்கு 5 மணி நேரம் தான் தூங்க முடியும்னு சொன்னா பரவாயில்ல பாத்துக்கலாம் நாளைக்கு அப்படின்னா வந்துருவேன். வந்த பிறகுதான் சளி கொட்டும், தலை வலிக்கும், சரியா வேலை செய்யாம முடியாம போகலாம். அது மட்டும் இல்ல, கவனம் இல்லாம போகும். ஆக இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது தூக்கம் தான் சொல்லலாம் அந்த இடத்துல.
1: கரெக்ட் தான், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். தூக்கம் வந்து நம்ம உடம்புக்கு மட்டும் இல்ல, மூளைக்குமே வந்து ஒரு ஓய்வு தேவைப்படுது. நைட்ல நாள் முழுக்க நம்ம உழைக்கிறோம், அப்புறம் வந்து மீடியாக்கள்ல இருக்கிறோம், லைட் எக்ஸ்போஸ் ஆகுது கண்ணுக்கு, டயர்ட் ஆகுது, மூளை கண்டினியூஸா உழைச்சிட்டே இருக்கிறதுனால நம்ம தூங்கும் பொழுது நமக்கு தூக்கத்தோட முக்கியமான பணியே வந்து நம்ம இட்ஸ் லைக் இது வந்து ஒரு ஃபைல் ஆர்கனைஸ் பண்ற மாதிரி தான். தூங்கும் பொழுது நம்ம எந்தெந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா, அதாவது வந்து லாங் டேர்ம் ஞாபகத்துல இருக்கணுமா இல்ல எங்க இருக்கணுங்கிறத ஆர்கனைஸ் பண்றது நம்ம தூக்கம் தான். அது மட்டும் இல்லாம ஹார்மோன்ஸ்ல சேஞ்ச் இருக்கும், உடம்புக்கு தசைகளுக்கு எல்லாம் ஒரு ரெஸ்ட் கொடுக்கறது, எல்லா முக்காவாசி உடம்புல உள்ள எல்லா பாத்திலயுமே வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்கறது வந்து இந்த தூக்கம் தான். இந்த தூக்கத்தை நம்ம கெடுத்துட்டு வெறும் ரொம்ப ஷார்ட்டா தூங்கிட்டு காலையில எந்திரிக்கும் பொழுது அதனாலதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி காலையில தலைவலி வரும், நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, கவனம் செலுத்துறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு வேலையிலயுமே வந்து நிறைய தவறுகளை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க, நினைவாற்றல் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி கூட இருக்கும். இது வந்து ஓவராலா வந்து உற்பத்தி திறனையுமே குறைக்கும். நல்ல இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க வந்து உற்பத்தி திறனையும் குறைக்கும். அது மட்டும் இல்லாம மைக்ரோ ஸ்லீப்னு சொல்லி சொல்லுவோம், இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போது அப்படியே தூங்குவாங்க, திரும்ப திடீர்னு முழிப்பாங்க. இது வந்து ஓவரால்
2: தமிழ்ல வந்து கோழி தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: கரெக்ட், கோழி தூக்கம். டக்கு டக்குன்னு தூங்கி தூங்கி எழுந்திருப்பாங்க, கோழி உட்காந்துருக்கும் போது தூங்கும்ல, அதே தான் கோழி தூக்கம் தான். நிறைய பேர் பண்ணுவாங்க அது, தூக்கம் பற்றாததுனால. அதனால நம்ம ஒரு 6-7 மணி நேரம் நல்லா தூங்கணும், டீப் ஸ்லீப் தூங்குறது தான் நல்லது.
0: இப்படி ஒவ்வொரு நாளும் தூக்கமின்மையால பாதிக்கப்படுறதுனால இது நாளடைவில் பெரிய பெரிய மூளை சார்ந்த பிரச்சனைகளையோ கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில அறிக்கைகள் சொல்லுது. இது உண்மையா டாக்டர்?
1: கரெக்ட், ஆமா உண்மைதான். இப்ப நிறைய அறிக்கைகள் இப்ப இந்த நிலையே வந்து நாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் இது வந்து உடம்புல மற்ற பகுதிகளை பாதிக்கிறதுனாலதான். இந்த ஆக்சிஜன் கம்மியா இருக்குங்கிறது தான் மெயின் முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியதே. நம்ம தூக்கத்துல ஆக்சிஜன் கம்மியானதுனாலதான் இந்த மூச்சு திணறல் பிரச்சனையே வருது. ஆக்சிஜன் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், உடம்புல வந்து இனஃபா ஆக்சிஜன் இல்லை, இல்லைன்னா என்ன ஆகும், மூளை வந்து நம்மளை வந்து எழுப்பிட்டே இருக்கும், எனக்கு ஆக்சிஜன் பத்தல, உடம்புல ஆக்சிஜன் பத்தலன்னு. ஸோ நம்ம எந்திரிச்சு திரும்ப ஒரு தூக்கத்தை போட்டு திரும்ப நல்ல டீப்பா ஒரு மூச்சு இழுத்து திரும்ப தூங்குவோம். இந்த மாதிரி கான்ஸ்டண்டா வந்து உடம்புல ஆக்சிஜன் கம்மியா இருக்குன்னா நம்ம இதயமோ எல்லாமே லங்ஸ் நுரையீரலோ எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இது நாளடைவுல என்ன பண்ணுதுன்னா பிளட் ப்ரெஷர் காஸ் பண்ணுது, அப்புறம் வந்து இதய துடிப்பை வந்து அப்நார்மலா துடிக்க வைக்குது, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது. இது வந்து நம்ம கோக்னிஷன் சொல்லி சொல்லுவோம், அதாவது மூளையில வந்து நம்ம நல்ல மூளை நினைவாற்றலை வந்து குறைச்சிட்டே வர்றதுனால டிமென்ஷியா கூட லிங்க் பண்றாங்க இந்த கண்டிஷனை. அதனாலதான் இதை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம்.
2: ஆமா, சோ எனவே தூக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து நம்ம நிராகரிக்காம அதை வந்து அலட்சியப்படுத்தாம கண்டிப்பா நம்ம தூங்கியே ஆகணும். நிறைய பேர் கையடக தொலைபேசியை வந்து 20 நேரத்துல பயன்படுத்திக்கிட்டே தூங்காம இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தி
0: அப்படிதான் இருக்காங்க.
2: ஆமா,
0: அந்த விழிப்புணர்வு அதிகரிக்கிறது தான் இந்த உரையாடலே.
2: கண்டிப்பா கண்டிப்பா. சரி, சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க.
1: இல்ல, இன்றைய சூழ்நிலையில கையடக்கம் இல்லாமையோ ஐபேட் இல்லாமையோ இருக்க முடியாது. ஏன்னா இப்ப ஃபுல்லா டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுல வந்து நமக்கு வந்து போன் இல்லாம எங்கேயுமே போக முடியாது. தூக்கம், இந்த தூக்கமின்மை இல்லாத இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். இந்த போன் யூஸ் பண்றதையும் ப்ளூ லைட்னு சொல்லி சொல்லுவோம், இது குடுக்கறதுனால பிரெயின்ல ஸ்டிமுலேஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான மெலட்டோனின்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிருது. மெலட்டோனின் வந்து எதுக்குன்னா நம்ம தூக்கத்தை தூண்டுறதே மெலட்டோனின் தான் உடம்புல. அந்த மெலட்டோனின் குறைஞ்சதுனால அவங்களுக்கு தூக்கம் வராம திரும்ப வந்து போன் எடுத்து நடுவில் தூக்கி தூக்கி பாக்குறது தூக்கத்தை பாதிக்குது.
2: கண்டிப்பா டாக்டர், நீங்க ரொம்ப சரியா தான் சொல்லியிருக்கீங்க, பிரமாதமா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எனக்குமே வந்து அந்த பிரச்சனை இருக்கு, இந்த கையடக்க தொலைபேசியை பாக்குறதுனால அந்த வெளிச்சத்தினால சரியா தூங்க முடியாது. சரி, புஷ்பா ராணி வந்து ஃபேஸ்புக் வாயிலாக கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க, இரண்டு கேள்விகளை கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி என்னன்னா, வயது அதிகரிக்கும் பொழுது தூக்கத்தின் தரம் குறைவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: இது வந்து வயசுல நம்ம நிறைய விஷயங்கள் குறையும், நம்ம உடம்புல வந்துட்டு நிறைய மாற்றங்கள் தெரியும், ஹார்மோன்ஸ்ல வந்து குறைச்சலா இருக்கும். இயல்பாவே நம்ம வந்து தூக்கம் வந்து குறைச்சலா தான் தேவைப்படுதுன்னு நிறைய ஆய்வு அறிக்கைகள் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இதுதான் பர்டிகுலரான காரணம்னு சொல்லி சொல்ல முடியாது. இது வயசுல வந்துட்டு நம்ம மசில் எல்லாம் வந்து உடம்புல தசைகள் எல்லாம் சோர்வடைகிறது போல, நம்ம செக்ரீஷன்ஸ் எல்லாம் உடம்புல வந்து கம்மியாகிறது போல, எச்சு குறை சுரக்கிறது கம்மியாகிறது மாதிரி, கண்ணு ட்ரை ஆகிற மாதிரி தூக்கமும் குறைச்சலாக தான் தேவைப்படுது உடம்புக்கு. ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு வகையான தூக்கம் தேவைப்படுது. நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, 12 மாசம் உள்ள குழந்தைங்களுக்கு 12-16 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுது. அதே மாதிரி தவழ்ற குழந்தைங்க 1-2 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு 11-14 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுது. ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு 10-13 நேரம் தேவைப்படுது. அப்புறம் 13-18 வயசு இந்த டீனேஜ் பசங்களுக்கு 8-10 மணி நேரம் தேவைப்படுது. ஸோ ஒவ்வொரு உடம்பு நிலைக்கும் ஒவ்வொரு வகையான தூக்கம் தேவைப்படுது. இது நாளடைவில் நம்ம உடம்புல உள்ள மற்ற மாற்றங்கள் மாதிரி தூக்கமும் குறையிறது இயற்கை தான்.
2: ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க டாக்டர். அடுத்த கேள்வி ஒன்றும் கேட்டிருக்காங்க. இப்ப சிலருக்கு வந்து இரவுல தூங்கும் பொழுது திடீர்னு உடல் அதிர்வு ஏற்படுது, உயரத்துல இருந்து கீழே விழுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது, இதனாலேயே வந்து தூக்கம் கலையுது. இதற்கு என்ன காரணம், இதனால நம்ம உடல்நல பிரச்சனையின் அறிகுறியா டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க புஷ்பா.
1: ஓகே, இது நிச்சயமான முக்கியமான பிரச்சனை தான். சில பேர் என்ன ஆகும்னா, நம்ம கனவு காண்றது வந்து நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோட போய் படுக்கிறோம். மன ஏதாவது யோசிச்சுட்டே, நாளைக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டே படுக்கும் போது மனம் வந்து எப்போதும் கான்ஸ்டன்டா ஒரு அழுத்தத்திலே இருந்துட்டு இருக்குது. இந்த அழுத்தம் என்ன ஆகும்னா நமக்கு வந்து கனவா பதிலளிக்கும். சில பேருக்கு வந்து நம்ம திடீர்னு குதிக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு உதறி எழுந்திருப்போம். அது வந்து நம்ம அந்த ரெம் ஸ்லீப்னு ஒரு ஸ்டேஜில் தான் நடக்கும். அது ரெம் ஸ்லீப்புங்கிற ஒரு நிலை வந்து தூக்கத்தில் உடம்புல வந்து எந்த டோனும் இருக்காது, மசில் டோனே இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு பறவையோ இல்லை ஒரு அனிமலோ ஒரு நாயோ பூனையோ பக்கத்தில் தூங்கும்போது சடனாக அதுவும் உழுவும் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டேஜ் வந்து அதே ஸ்டேஜ் தான் நமக்கும், எல்லாருக்கும் அந்த ஸ்டேஜ் உண்டு. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஆக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் உடம்பு வந்து நம்மளை வந்து தூக்கி போடாம இப்ப கீழே உழுற மாதிரி தான் நம்ம உழ மாட்டோம், உழுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், டக்குன்னு தூக்கம் கலையும். இந்த மாதிரி ரெகுலரா நடந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்க வந்து மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது நல்லது.
0: டாக்டர், இப்போ இணையத்துல விதவிதமான நுட்பங்கள்லாம் வந்திருக்கு, தூங்கும் போது இதை செய்யுங்க அதை செய்யுங்க எப்படி பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு எல்லாத்துக்குள்ளே நான் போக வரும்ல. ஆனால் பரவலாக சொல்லப்படுற ஒரு யுத்தி அப்படின்னு கூட சொல்லலாமே, என்னன்னா உங்கள் வாயை வந்து இந்த டேப் செய்துட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா இன்னும் நல்லா தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாங்க. அதுக்கான இந்த டேப் இருக்கு இல்லையா, அதை கூட விற்பனை செய்கிறாங்க, அதை பல பேர் வாங்குறாங்க. சொல்லப்போனால் பிரபலங்கள் கார்பந்த ஆட்டக்காரர்கள்லேருந்து நடிகர்கள்லேருந்து ஓ நான் வாயை டேப் பண்ணிட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க, செய்கிறதாகவும் காட்டுறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன?
1: இது ரொம்ப முக்கியமான கேள்வி தான் நீங்க கேட்டிருக்கிறீங்க. இதுக்கு பேர் ஸ்லீப் மேக்ஸிங்னு சொல்றாங்க. இப்ப கரண்டா வந்து ட்ரெண்டா இருக்கு, எல்லாரும் ஸ்லீப் மேக்ஸிங்கிறது வந்து எவ்வளவு என்ன பண்ணா நம்ம வந்து தூக்கத்தை வந்து மேக்சிமைஸ் பண்ணலாம், எவ்வளவு தூரம் நம்ம நீட்டி முழக்கலான்ட்டு நிறைய இது நல்ல விஷயங்களும் இருக்குதுல. இந்த டேப்பிங் வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன், வந்து நான் வந்து என்னோட பேஷண்ட்ஸுக்கும் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். இதோட ரிஸ்க் என்னன்னா, எங்க இருக்கிறவங்க சின்னதா டேப் போட்டுறதுனால ஒன்றும் பெருசா ஒன்றும் பாதிப்பு இருக்க போறது இல்லை. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு வயசானவங்க மூச்சு திணறல் இருக்கவங்க இந்த மாதிரி டேப்பை போட்டு தூங்கினாங்கன்னா மூச்சு அடைச்சி நாளைக்கு அடுத்த நாள் ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அதனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நேரத்துக்கு போய் தூங்குறது, ஒரு நல்ல தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு வார்மான ஒரு ஷவர் எடுத்துக்கிறது, குளிக்கிறது, குளியல் எடுத்துக்கிறது, அரை கப்பு பால் எடுத்துக்கிறது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஏன்னா அதுல உள்ள இயற்கையான மெலட்டோனின் இருக்கு, அந்த மாதிரி செய்யறதெல்லாம் பரவாயில்ல. என்னுடைய அனுபவத்துல இந்த ட்ராக் பண்றதே நான் வந்து என்கரேஜ் பண்றது கிடையாது, அதரிக்கிறது கிடையாது. சில பேர் வந்து கையில வாட்ச் போட்டுட்டு டெய்லி தூக்கத்தை வந்து இத்தனை மணி நேரம் நான் தூங்கியிருக்கேன் காலையில, எனக்கு இத்தனை மணி நேரம் நான் நல்லா தூங்கியிருக்கேன், டீப் ஸ்லீப் போயிருக்கேன் சொல்லி சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இது வந்து ஒரு ஆங்ஸைட்டியை கிரியேட் பண்ணுது. டெய்லி வந்து நமக்கு அழுத்தம் வந்துருது, ஐயோ நாளைக்கு நல்லா தூங்கல போல இருக்கு, நான் என்னால பர்ஃபார்ம் பண்ண முடியாது போல இருக்குங்கிற ஒரு அழுத்தம் வருது. அதனால இந்த டேப் போடுறதோ தூக்கத்தை ட்ராக் பண்றதோ ஒன்றும் தேவையில்லை. நல்ல நல்ல மனநிலையோட அமைதியா டிவி போனை தள்ளி வச்சுட்டு நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கினீங்கனாலே போதுமானது.
2: அற்புதமான குறிப்புகளை நீங்க வந்து முன் வச்சிருந்தீங்க டாக்டர். பால் குடிக்கிறது, கைடக தொலைபேசியை வந்து ஒரு பக்கம் தள்ளி வைக்கிறது, தொலைக்காட்சி பார்க்காம இருப்பது, அது மட்டும் இல்ல இப்ப சமூக வலைதளங்கள்ல பாக்குறத எல்லாத்தையும் நீங்க நம்பி செஞ்சிடாதீங்க அப்படிங்கிற முக்கியமான கருத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க.
0: பொதுவாகவே இப்ப நீங்க சொன்ன பெரும்பாலான இந்த குறிப்புகள் எல்லாம் நமக்கு தெரிந்ததா கூட இருக்கலாம், ஆனா அதை செயல்படுத்துறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. குறிப்பா நான் இதை சொல்றேன்னா, நான் சொன்னா சஜினி சொன்னா கேட்பாங்களோ இல்லையோ, டாக்டர் சொன்னா கேட்பாங்க. அதனாலதான் உங்க வாயிலிருந்து அந்த குறிப்புகளை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். உங்க நேரத்தை ஒதுக்கி ரொம்ப பொறுமையா இந்த தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர்.
1: நன்றி, உங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் நல்லா தூங்க, என்ஜாய் பண்ணுங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர். வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம்.
0: கேள்வி ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது இன்னைக்கு என்ன சாதிக்க போறேன் அப்படிங்கிற வெறியோட எழுந்திருக்கீங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் தூங்க போகும் போது இன்னைக்கு நல்லா தூங்க போறேன் அப்படிங்கிற முடிவோட போங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க.
2: சரி, இந்த தகவலோடு நாங்க பேஸ்புக்ல இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை நாங்க வானலைகள்ல சந்திக்கிறோம். நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:39 ஆகி விட்டது.
3: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
4: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்,
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: பரணியின் இசையில் சார்லி சாப்ளின் திரைப்படத்தில இருந்து உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒளியேறியது. மூன்றாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. ஜலான் சுல்தானை நோக்கி செல்லும் விக்டோரியா ஸ்ட்ரீட் காலாங் ரோடிற்கு பிறகும் இரண்டாம் தடத்தில் விபத்து. புக்கெட் பாத்தோக் ஸ்ட்ரீட் 21 நோக்கி செல்லும் புக்கெட் பாத்தோக் ஈஸ்ட் எவென்யூ 3 புக்கெட் பாத்தோக் ஈஸ்ட் எவென்யூ 6 பிறகு இரண்டாம் தடத்திலும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் அலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
6: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
5: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் அலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் அலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
7: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: சொல்லுங்கள் ராஜமாதா.
9: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
8: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
8: 7 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
9: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
8: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
9: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
10: தொலைக்காட்சி
9: அட
10: வானொலி
9: அடடா
10: மின்னிலக்கம்
9: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
10: அது போதும்.
11: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகோப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி வானொலி மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
10: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
11: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க 6333398888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.

0: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம். சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் வான் வரை 5 கிலோமீட்டர் நடை இடம்பெற்றது. நடைக்கு பிறகு குடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியா காப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் EBN மற்றும் கிரீன் லைஃப். ஃபிட் அண்ட் ஃபன் எவ்ரிபடி நோஸ் நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.
0: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரசாட்சி திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஹரிஷ் ஜெயராஜினி, செயல் ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:59 ஆக இன்னும் சில வினாடிகளே உள்ளன.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
3: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. கிளெமெண்டி அவென்யூ 6 PIE நோக்கி செல்லும் வழியில் கிளெமெண்டி அவென்யூ வெஸ்ட்க்கு பிறகு முதல் தடத்தில், காரணம் அங்கே விபத்து. போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ECP நகரம் செல்லும் வழியில் PIE அதற்கு பிறகு உள்ள 4 தடத்தில், காரணம் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
9: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
10: ஆமா,
9: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
10: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
9: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
11: Productions பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசைஞானி இளையராஜாவின் 50 கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை November 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். October 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: வணக்கம் சிங்கே.
2: சிறை திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. சூரஜ், சந்தோஷ், சின்மயி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
4: இதமான பாடல்கள் உங்களை தேடி வருது ஒன்னொன்னா. நீங்க கேட்க தயார்னா இதோ 90களுக்கே போக போறோம் இந்த பாடலின் பாயலா.

0: இந்த பாடல்களை முழுமையா கேட்டு நீங்க ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில சஜினி ரவிஜி எங்களோடு இணைந்திருங்கள்.
1: ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம்.
0: இன்று நீங்க இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: அதோடு சிங்கப்பூரில் PSR எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 126-173 உட்பட்டிருக்கும். இது ஆரோக்கியம் அற்ற நிலை. வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.

0: உள்ளபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் wondershop.sg.

0: இசை ஞானி இளையராஜாவோட இசையில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. பாண்டியன் சின்ன ஜமீன் படத்துல இருந்து பாடல்கள் வந்தன. ரெண்டு பாடல்களையும் மனோஜ் சித்ரா பாடியிருந்தாங்க.
1: தேவாவின் இசையில் கண்ணெதிரை தோன்றினால் திரைப்படத்திலிருந்து

0: எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஜோசியின் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரைங்கன் ரோட், தேகா பிளேஸ், B1-25.
1: இப்போதே அழைங்க 633410551055.
2: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
3: ஆமா,
2: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
3: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
2: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
4: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்தே?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: உங்களுக்கு தெரியுமா,
7: இதே நாள் October 13 1925 ஆண்டு பிறந்தவர் மார்கரெட் ஹில்டா தேச்சர் என்ற இயற்பெயரை கொண்ட பிரிட்டனின் முதல் பெண் பிரதமர் மார்கரெட் தேச்சர்.
6: இப்ப வாங்க மார்கரெட் தேச்சரை பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோமா?
7: மார்கரெட் தேச்சர் பிரிட்டனின் முதல் பெண் பிரதமர் மட்டும் இல்ல, இவங்க தான் பிரிட்டன்ல 20th நூற்றாண்டுல ஆக அதிக காலம் பிரிட்டிஷ் பிரதமரா இருந்த நபரும் கூட.
6: இவங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில இருந்து வேதியியல் பட்டம் பெற்றிருக்காங்க. இந்த பட்டத்தை பெற்ற பிறகு ஜே லியோன்ஸ் அண்ட் கோ என்கிற நிறுவனத்திற்காக சாஃப்ட் சர்வ் ஐஸ்கிரீம் என்ற பணிக்குழை தக்க வைத்துக் கொள்ள உதவும் இமால்ஜிஃபயரை உருவாக்குனாங்க.
7: 1977 செய்தியாளர் இவங்களை சிரமப்படுத்துறதுக்காக அயன் லேடி அப்படிங்கிற புனைப்பெயரை கொடுத்தாங்க. ஆனா அதையே தன்னுடைய பலமா, சொல்ல போனா அவங்களுடைய பட்ட பேரா மாத்தி உலகத்தை அசர வைத்தாங்க மார்கரெட் தேச்சர். இத்தகவலை வழங்கியோர்
8: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது, சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: 9:33 ஆகிவிட்டது. ஒலி 9:08 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம்.
4: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 167 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9:08.

0: இசையராஜ்குமாரோட இசையில பாடலை கேட்டீங்க. மறுமலர்ச்சி பற்றியிருந்து பாடல் இடம்பெற்றது.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: நேரம் இப்பொழுது காலை 9:37 ஆகி விட்டது. ஸ்ரேங்கோன் ரோடை நோக்கி செல்லும் அங்முக்கியோ அவென்யூ 1, அங்முக்கியோ அவென்யூ 3 இருக்கு. பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. நகரத்தை நோக்கி செல்லும் ECP PIEக்கு பிறகு 4 தடத்திலும் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: இன்னும் கிளம்பலையா?
7: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
6: கவலையை விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
7: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
6: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
8: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
9: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
8: சுவையா?
9: இந்த காஃபி.
8: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
9: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
10: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
11: இந்த அக்டோபரில் மீலிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
12: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
11: மீலிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
0: ஒலி 9:08
13: சினிமா சினிமா அக்ஷன்.
2: அக்டோபர் 13 தேதியான இன்று நம்ம மோனிகாவுக்கு பிறந்த நாள். மோனிகா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பூஜா ஹெக்டே தாங்க சொன்னேன்.
0: 1990 இதே நாள் அக்டோபர் 13 தேதி பிறந்த பூஜா ஹெக்டேக்கு இன்று 36 வயது பூர்த்தியாகுது.
2: இன்று
0: பல படங்கள்ல, குறிப்பா தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பல மொழிகளை நடிச்சிருக்கிற பூஜா ஹெக்டே நடிப்புல அடுத்ததா காஞ்சனா 4 அப்படிங்கிற படம் வெளி வரப்போகுதா தகவல்கள் சொல்லுது.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை. 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.

0: இசைஞானி இளையராஜா இசையமைத்து சித்ரா சுஜாதாவோடு பாடியிருந்த இரண்டு பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க. என்னுடைய தோழன் பூமணி திரைப்படங்கள்ல இருந்து.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: 9:50 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. பல இடங்கள்ல கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா நகரை நோக்கி செல்லும் இசிபி பிஐக்கு பிறகு 4 தடத்தில் வாகனம் பழுதாக்கியுள்ளது. செராங்கூன், குறிப்பாக அப்பர் செராங்கூன், அங்கே ஆங்மோக்கியோ அவென்யூ 1 நோக்கி செல்லும் வழியில் ஆங்மோக்கியோ அவென்யூ 3 பிறகு முதல் தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
8: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
7: விலை எப்படி?
8: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
9: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.
5: இப்படி சம்பந்தமே இல்லாம சஜினி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் தான் இருக்க முடியும்.
6: ஏன்னா இப்பதான் டிகில் டேல்ஸ் பாகத்தை நான் கேட்டேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு ரவி. அந்த பாகத்தை கேட்ட உடனே எனக்கு பல பேய் கதைகள் ஞாபகத்துக்கு வருகின்றன.
5: உங்களை மாதிரி பல பேருக்கும் வந்து இப்படிப்பட்ட கதைகளை கேட்டிருக்கலாம், அல்லது அவங்க வந்து பார்த்திருக்கலாம், அல்லது அவங்க படிச்சிருக்கலாம். எது எப்படியோ அதை பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டா வாட்ஸ்அப் அனுப்பலாம்.
6: 9678898 என்ற எண்ணுக்கு ஹேஷ்டாக் திகில் THIGIL அப்படின்னு பதிவிட்டு உங்களுடைய கதைகளை வாட்ஸ்அப் வாயிலாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்.
5: காலங்காத்தாலே இப்படி எல்லாம் பேசுறீங்களே அப்படின்னு சில பேர் சொல்லலாம். எப்ப பேசினா என்னங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னா நீங்க இப்ப கூட போய் கேட்கலாம். மீ லிசனிங்களுடைய செய்திக்கு போங்க. அங்க பாட்காஸ்ட் அப்படிங்கிற பகுதியில் திகில் டேல்ஸ் அப்படிங்கிறத டைப் செய்தீங்கன்னா எல்லா பாகங்களும் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு தைரியம் இருந்தா, உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க கேட்கலாம். சரியா?
6: இந்த தகவலோடு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை நாங்கள் நாளை காலை 6 மணிக்கு டான வந்து சந்திச்சிடும்.
5: நாளைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு தீபாவளி பரிசு காத்துக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படிங்கறத நாளைக்கு சொல்றோம்.
6: இப்ப நாங்க வீட்டுக்கு போறோம். நன்றி, வணக்கம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 10, மீடியா கோப் ஒலி 968, செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. தேசிய சுற்றுப்புற அமைப்பு தீயறியும் இடங்களையும் புகைமூட்டம் உருவாகும் பகுதிகளையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. எல்லை தாண்டிய புகைமூட்ட மாசுச்சட்டத்தின் கீழ் முன்னர் தொடங்கப்பட்ட விசாரணையும் தொடர்கிறது. இந்தோனேசியாவின் சில பகுதிகளில் காட்டுத்தீ பற்றி அறிவதால் சிங்கப்பூரில் காற்று தூய்மைக்கேடு மோசமடைந்திருக்கிறது. தற்போதைய புகைமூட்டம் தொடர்பில் என்ன நடவடிக்கை பரிசீலிக்கப்படுகிறது என்பதை தேசிய சுற்றுப்புற அமைப்பு விளக்கிச் சொல்லவில்லை. சிங்கப்பூரின் எல்லை தாண்டிய புகைமூட்ட மாசுச்சட்டத்தின்படி வெளிநாடுகளில் ஏற்படும் தீச்சம்பவங்களுக்கு பொறுப்பான நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் செயல்களுக்கும் சிங்கப்பூரின் புகைமூட்டத்திற்கும் இடையே உள்ள நேரடி தொடர்பை நிரூபிப்பது மாபெரும் சவால். அதிகாரிகள் போதுமான ஆதாரங்களை திரட்ட வேண்டியிருக்கிறது. 2014 எல்லை தாண்டிய புகைமூட்ட மாசுச்சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் கீழ் இதுவரை எந்த நிறுவனத்திற்கும் அபராதம் விதிக்கப்படவில்லை, வழக்கும் தொடரப்படவில்லை. சட்டத்தின்படி சிங்கப்பூரில் புகைமூட்டம் ஏற்பட காரணமான நிறுவனங்களுக்கு நாளொன்றுக்கு 100,000 வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படலாம். அதிகபட்ச அபராத வரம்பு 2 மில்லியன் வெள்ளி. 2015 சிங்கப்பூர் புகைமூட்டத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டது. அதில் தொடர்புடைய சந்தேகத்தில் 4 இந்தோனேசிய நிறுவனங்களிடம் விசாரணை தொடர்கிறது. 10 கடந்த பிறகும் இதுவரை எந்த முடிவும் இல்லை. சிங்கப்பூரில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையிலேயே தொடர்கிறது. காலை 9 நிலவரப்படி மேற்கு பகுதிகளில் 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 172 இருந்தது. சிங்கப்பூரின் மற்ற பகுதிகளில் அந்த குறியீடு 127 169 வரை பதிவானது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100 கடந்தால் அது ஆரோக்கியமற்ற நிலை. மக்கள் கவனமாய் இருக்கும்படி தேசிய சுற்றுப்புற அமைப்பு அறிவுறுத்தியது. மலேசியாவும் இந்தோனேசியாவும் தங்கள் குடிமக்கள் மிகுந்த கவனத்துடன் சவுதி அரேபிய பயணத்தை திட்டமிடும்படி அறிவுறுத்தியிருக்கின்றன. ரியாத் அனைத்துலக விமான நிலையத்தில் ஆகாய தாக்குதல் நடத்தப்பட்டதால் அந்நாடுகள் அவ்வாறு கூறின. புனித மக்கா செல்லும் உம்ரா பயணத்தை தள்ளி வைக்கும்படி மலேசியா தனது குடிமக்களிடம் கேட்டுக்கொண்டது. மக்காவில் தாக்குதல் ஏதும் நடக்கவில்லை. இருப்பினும் ரியாது தாக்குதல் பாதுகாப்பு குறித்த கவலையை ஏற்படுத்தியிருப்பதாக மலேசிய வெளியுறவு அமைச்சர் மஹமது ஹசன் கூறினார். உம்ரா பயணம் சென்றுள்ள தனது குடிமக்கள் நிதானமாய் இருக்கும்படி இந்தோனேசியா கேட்டுக்கொண்டது. அதிக அபாயமுள்ள இடங்களுக்கு செல்லாமல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும்படி அது வலியுறுத்தியது. ரியாத் அனைத்துலக விமான நிலையத்தின் மீது வார இறுதியில் 2 தாக்குதல் நடத்தப்பட்டது. 14 பேர் மாண்டனர், 300 பேர் காயமடைந்தனர். பிலிப்பீன்ஸ் சமூக ஊடகங்களை சிறார் பயன்படுத்த கட்டுப்பாடு விதிக்கும் நாடுகளின் பட்டியலில் இணைகிறது. 13 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடக கணக்கு தொடங்க தடை விதிக்கும் மசோதா பிலிப்பீன்ஸ் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 18 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகத்தை பயன்படுத்த கட்டுப்பாடு விதிக்கவும் மசோதா வழியமைக்கிறது. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் அவற்றின் மசோதாக்களில் உள்ள வேறுபாடுகளை சீரமைத்து இறுதி வடிவத்தை தயாரிக்க வேண்டும். பிறகு மசோதா அதிபரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். நேபாளத்தில் பெருவெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வெளிநாட்டு மலையேறிகள் 100க்கும் அதிகமானோர் சிக்கியிருப்பதாக தெரியவந்திருக்கிறது. புதி கந்தகி ஆற்றில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் வார இறுதியில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. மலையேற்ற பாதைகளையும் பாலங்களையும் வெள்ளம் அடித்துச் சென்றது. 300க்கும் அதிகமானோரை அதிகாரிகள் பத்திரமாய் மீட்டனர். அவர்களில் வெளிநாட்டினர் 12 பேர். எவரும் மாண்டதாக தகவல் இல்லை. கிராமவாசிகள் 5 காணவில்லை. ஆற்றில் வெள்ளம் வடிய தொடங்கியிருக்கிறது. இன்று மீண்டும் மீட்புப் பணி தொடரும் என்று நேபாள இராணுவம் கூறியிருக்கிறது. அமெரிக்க குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இலஹான் உமரின் வீட்டில் சோதனை நடத்தியிருக்கின்றனர். வேறொரு குற்றவியல் விசாரணையின் ஒரு பகுதியாக நீதிமன்ற அனுமதியோடு வாஷிங்டன் வட்டாரத்தில் உள்ள அவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாக அமெரிக்க நீதித்துறை கூறியது. இருப்பினும் விசாரணை குறித்த கூடுதல் விவரத்தை அது வெளியிடவில்லை. அரசியல் எதிரிகளை குறிவைப்பதற்காக ட்ரம்ப் நிர்வாகம் சட்ட அமலாக்க அமைப்புகளை பயன்படுத்துவதாக திருவட்டி ஒமர் சாடினார். தாம் தவறு ஏதும் செய்யவில்லை என்றார் அவர். அமெரிக்காவின் இடைத்தரவணை தேர்தல் நெருங்கும் வேளையில் திருவாட்டி ஒமரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. உக்ரைனில் உள்ள 6 எரிசக்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 33 பேர் காயமடைந்தனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் இல்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை உடனே நிறுத்தும்படி போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவித்திருந்தார். அடுத்த சில மணி நேரத்தில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். போர் நிறுத்த உடன்பாட்டை மதித்து நடப்பதில் ரஷ்யாவுக்கு விருப்பமில்லை என்பதை தாக்குதல் எடுத்துக்காட்டுவதாக திரு ஜெலன்ஸ்கி கூறினார். பிரான்சில் 100 பேரங்காடிகளில் இணைய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அங்குள்ள குளிர்சாதன பெட்டிகளும் உறைய வைக்கும் கருவிகளும் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டது. பல மில்லியன் யூரோ மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் கெட்டுப்போயிருக்கலாம். மாபெரும் பேரங்காடிகளின் சுமார் 400 கிளைகள் பாதிக்கப்பட்டன. குளிர்சாதன அமைப்புகளை தொலைவிலிருந்து இயக்க பயன்படுத்தப்படும் மென்பொருள் இந்த இணைய தாக்குதலில் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் அதிகாரிகள் இணைய குற்ற விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட பேரங்காடிகள் குளிர்சாதன அமைப்புகளை மீண்டும் வழக்க நிலைக்கு கொண்டுவர மும்முரமாய் முயல்கின்றன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294

0: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: தொலைக்காட்சி, வானொலி,
4: அடடா,
3: மின் இலக்கம்,
4: பிரமாதம்.
5: ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
3: அது போதும்,
6: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகாப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின் இலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
3: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
6: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகாப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333 9888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
7: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
8: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
9: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
10: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
11: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
12: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
10: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
7: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: We back, baby. We back, baby. We back, baby. We back, we back, we back, back, back, back.
1: Halima par, Kader par,
2: அதுதான் we are back.
1: Yes.
2: இருவரும் சேர்ந்து நிகழ்ச்சியை படைக்கும் போது கண்டிப்பா இன்னும் இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். நேற்று நான் நிகழ்ச்சியை முடிக்கும் போதே சொல்லி இருந்தேன், நாளைக்கு நான் தனிக்கட்டு ராணியா இருக்க மாட்டேன், என்னோட சேர்ந்து நம்முடைய அப்துல் காதர் நிகழ்ச்சியை வழங்க சொல்லும் போதே ஒரு தெம்பு பறக்குது காதர், ஏன் அப்படின்னு தெரியல.
1: ஏன்னா வார இறுதி நாள் வந்து நல்ல அப்படியே ஒரு உற்சாகமா கேள்வி போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் இருந்தது அங்க, அங்க போயிட்டு வந்த பிறகு ஒரு புதிய உற்சாகம், ஒரு பிறந்த குழந்தை மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அங்க நிறைய விஷயங்கள் அது கத்துக்க பல வாய்ப்புகள் கிடைத்தன. சோ அதை பத்தி கொஞ்சம் அங்கெங்கும் துணுக்கள்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். சரியா?
2: கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்து என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க, எவ்வளவு விழிப்புணர்வுகளை நீங்க வந்து சேகரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு நம்ம நேர்கள்கிட்ட நீங்க சொல்லும் போது நீங்களே கத்துக்கிட்டு நீங்களே வச்சுக்க கூடாது, மற்றவர்கள்ட்ட நீங்க பகிர்ந்து கொள்ளணும்.
1: ஞானம் என்பது எப்போதுமே ஒரு விளக்கை போல, அது வந்து நம்ம எப்போதுமே பகிர்ந்து கொண்டே இருக்கணும், அப்பதான் அந்த ஒளி பரவும்.
2: அந்த ஒளியோட இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போறோம். உங்களுக்காகவே நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே எல்லாமே சொன்னா எப்படி
1: முடியாது? நீங்க 4 மணி நேரம் அப்படியே பயணிச்சு வரணும்ல, அதனால நீங்க கொஞ்சம் அப்படியே ஒண்ணாங்க கூட வந்துட்டே வாங்க, நாங்க உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்.
2: இது உங்க ஆனந்தம், ஆரம்பிக்கலாம் வாங்க.

0: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இத நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோன்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினத ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்
1: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
0: ஏன் அவசியம்னா,
1: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
0: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. முப்தா ஜோசியின நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
1: இப்போதே அழையுங்க. 6-3-3-4-1-0-5-6-3-3-4-1-0-5-5.
2: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா, காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண், இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம், இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா, October 25, 27 விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவு சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா, மாபெரும் இசை நிகழ்ச்சி.
0: என்ன நடந்தது? இந்த பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
3: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
4: Akong, you eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: 9968
1: ரயிலின் ஒலிகள் உனையே தேடுதே.
0: காதர்,
2: எஸ் ஹலிமா,
0: உங்களுக்கு இக்கியா போக பிடிக்குமா?
2: போனோம், போக பிடிக்கும். ஏன்னா அங்க போனீங்கன்னா ஒரு வீட்டுல அந்த வாங்குற பொருள் பார்க்க எப்படி இருக்கும், எந்த மாதிரியான பொருட்கள் வாங்கலாம், அதுவும் அவங்க வந்து இந்த வெரி கன்வீனியன்ஸ் சொல்லுவாங்கல்ல, உங்களுடைய அந்த சின்ன இடத்துக்கு கருவிகளான பொருந்தும், அந்த அலமாரி பொருந்தும் போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க, காட்டியிருப்பாங்க.
0: அப்ப நீங்க ஒரு பாப் தி பில்டர் சொல்லலாமா, காதர் தி பில்டர் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா சில பேருக்கு அதை அழகா ஒருங்கிணைத்து அந்த பினிஷ் ப்ரொடக்ட வாங்க பிடிக்கும், அதாவது அந்த அலமாரியே வாங்கி வீட்டுல வைக்கணும் அவ்வளவுதான். ஆனா நம்மளே ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து ஒன்னு ஒன்னா அந்த ஆணியெல்லாம் எங்கெல்லாம் எடுத்து பார்த்து அதை அடிச்சு சுத்தியல மண்டையில போடாம செய்யறது வந்து ஒரு பெரிய கலை.
2: ஆமா,
0: அப்படிப்பட்ட வேலையை உங்களுக்கு செய்ய பிடிக்குமா? ஏன்னா எனக்கு பிடிக்காது.
2: நான் வந்து பாப் தி பில்டர் கிடையாது, டாம் தி டிஸ்ட்ராயர். நான் சொன்னல சின்ன வயசுல எனக்கு பொருள் கிடைக்கும் போது அது அக்கவர் ஆறு நேரம் திறந்து பார்க்க
0: முடியும்,
2: அந்த டைப். ஆனா எனக்கு
0: இக்கே நீங்க போனீங்கன்னா எல்லாமே அக்குவேர் ஆணி வேற பிரிச்சு வச்சிருப்பாங்க, நம்ம தான் அதை சேகரிக்கணும் ஒழுங்கா ஒருங்கிணைத்து. இப்ப
2: என்னுடைய அறையில நான் இரண்டு பொருட்கள் வந்து இக்கேல வாங்கினேன். ஒண்ணு வந்து புக் ஷெல்ஃப், புத்தகங்கள் அடுக்கிற வந்து ஒரு ஷெல்ஃப்,
0: அதை நீங்களே செய்யணும்.
2: ஆமா, இரண்டாவது வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சைட் டேபிள், அது ரெண்டையும் நான் தான் ஒன்னா பில்ட் பண்ணேன்.
0: அப்ப நீங்க பாப் தி பில்டர் தான்.
2: ஆமா, அதுதான் தான். ஆனா கஷ்டப்பட்டேன், எந்த ஸ்க்ரூ எங்க போகணும் தெரியாது. ஆனா அவங்க வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. சரி, ஏன் பாப் தி பில்டர் சொல்றீங்க?
0: இப்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா கஷ்டப்பட்ட பிறகு அதை நீங்க முடித்த பிறகு அந்த பினிஷ்ட் ப்ரொடக்ட் நீங்க பார்க்கும் போது நீங்க எப்படி உணர்ந்தீங்க?
2: நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். வாவ், பாருங்களேன் அழகா
0: அறையில
2: பாருங்க, நான் உருவாக்கின, நான் உருவாக்கல, நான் ஒன்னா சேர்த்த பொருள் வந்து ரொம்ப அழகா ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னு ஒரு பெருமை வந்தது.
0: அதுதான் IKEA இஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. கடையில வாங்கிய ஒரு பொருளை விட நாமே செய்த ஒரு பொருள் மீது நமக்கு கொஞ்சம் கூடுதல் பாசம் இருக்குமா, அந்த பெருமை இருக்குமா? அதனாலதான் நம்ம ஒரு புத்தக அலமாரிய ஒருங்கிணைத்து வைக்கும் போதும் சரி, ஏதாவது ஒரு கைவினை பொருளை நம்மளா செய்து அதை விற்கும் போதும் சரி, அதோடைய மதிப்பு இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேல்யூ இன்னும் அதிகமா இருக்கு. ஏன்னா சும்மா நம்ம வாங்கி அதை வீட்டுல வைக்கலையே, அதுல நிறைய உழைப்பு நிறைய நேரம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா?
2: இதுவே மத்தவங்க பில் பண்றதை நம்ம பார்த்து ரசிக்கும் போது ஹலிமா தி அப்சர்வர்.
0: சரி, அதை நானே இருந்துட்டு போறேன். நான் பாப் தி பில்டர் எல்லாம் கிடையாது. என்னுடைய அதாவது வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் புரியும், அந்த குழந்தை ஒரு 10-12 கிலோஸ் தான் இருக்கும், சின்ன புள்ள. ஆனா அந்த புள்ளைக்கு எல்லாம் பெரிய பெரிய பொருள்களா வீட்டுக்கு வரும். காதர், இப்ப அந்த பிளே பென் கேஜ் மாதிரி இருக்குல்ல, ஏன்னா அவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காரு, அதை நான் கட்டல, வீட்டுல இருக்கிற என்னுடைய கணவரும் என்னுடைய தம்பியும் தான் கட்டினாங்க.
2: ஏன்னா நீங்க ஹலிமா த மம்மி.
3: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தாண்டா போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
4: சொன்னத கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
3: ஆ, கண்ண வரைக்கும் கீழிது, வாய் துடுக்கு,
4: இன்னும் கூட கீழியும் காது தடுக்கு.
3: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
4: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
3: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைப்பிக்குதா?
4: நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
3: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்க போடும்.
4: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாண்டே அது ராங்க போடு மாட்டி, நான் போடுன்றீங்களா? அப்படி சொல்லு, ராஜா கைய வச்சா அது ராங்க போனதில்லை.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
3: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
4: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
3: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
4: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை. எண் 1, கேம்பல் லேன்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
3: உழைப்பாளி படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், கவிதா சுப்பிரமணியம் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. நேரம் சரியா 10:44 ஆகுது. இப்ப நம்ம ஒரு கதையை கேட்க போறோம்.
4: ஒரு ஊர்ல ஒரு உழைப்பாளி, அது ஒரு ஆமை, கடினமா உழைக்கும் ஒரு ஆமை. எவ்வளவு மெதுவா வேலை செஞ்சாலும் அது கடினமா உழைச்சிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசை என்னன்னா, அந்த ஆமை எப்பொழுதுமே ஒரு பெரிய மரம் இருக்குமா, அந்த மரத்து மேல அப்படியே மெதுவா ஏறி ஏறி ஏறி அந்த கிளைகள் கிட்ட போயிட்டு என்ன செய்யும், கொஞ்சம் மூச்சு எழுத்து அப்படியே குதிக்குமா. முதுகுல அடி, முதுகுல அடி, அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஓடையெல்லாம் உடையல, திரும்பிட்டு மறுபடியும் ஏறுமா. மறுபடியும் ஏறி அப்படியே போயிட்டு அந்த கிளையில நடந்து அப்ப கொஞ்சம் மூச்சு இழுத்து விட்டு அப்படியே குதிக்குமா, டேர போய் விழுந்துருமா. இதே மாதிரி பல நாட்களுக்கு இதை முயற்சி பண்ணிட்டே இருந்துச்சு. இதை வந்து பல நாட்கள் அதை பார்வையிட்ட இரண்டு பறவைகள்,
3: சரி,
4: அது ரெண்டும் பேசிக்கிச்சுக்கிட்டான் தமிழ்ல. அதாவது
3: பறவைகள் தமிழ்ல பேசுது,
4: இது பாரு, இவன் ரொம்ப கஷ்டப்படுறான், நம்ம போய் அவங்க உண்மையை சொல்லிடுவோம், அவன் வந்து ஒரு தத்து எடுக்கப்பட்ட ஆமைன்னு.
3: என்னது
4: அந்த ஆமை இத்தனை நாளா தான் ஒரு பறவை நினைச்சிட்டு இருக்கு. புரியுதா? இந்த கதையில என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க யாரு உண்மையிலே யாருன்னு நீங்க ஆராய்ந்து உங்களுக்கு என்ன திறன் இருக்கு, உங்களால என்ன செய்ய முடியும் அதை உணர்ந்து செய்யுங்க. பிறர் இதை செய்யறாங்க, பிறர் இந்த மாதிரி இருக்காங்க, அதை பார்த்து நீங்க செயல்பட்டீங்கன்னா அது உங்க தனித்துவம் வாய்ந்த உங்களுடைய திறனை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காது. நீங்க யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையாது. இப்படிதான் நம்ம வந்து இந்த சமூக வலைதளங்கள்லாம் வந்த பிறகு பல பேர் பல விஷயங்கள் செய்யறாங்க, அதை பார்த்து நம்ம இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோம். நாம யாரும் உண்மையிலே உணர்ந்தோமா, அதான் கேள்வி. இப்ப
3: பாருங்களே, ஒரு மீன் எப்படி மரத்தை ஏற முடியாதோ,
4: ஆமை
3: இல்ல ஒரு
4: மீனா,
3: உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மீன் எப்படி மரத்தை ஏற முடியாதோ, ஒரு ஆமை எப்படி பறக்க முடியாதோ, அதே போல இன்னொருத்தவங்களால செய்ய முடியற ஒரு திறன் நமக்கு அது இல்லாம இருக்கலாம். அதுக்குன்னு நம்ம நமக்கு திறமையே இல்லைன்னு சொல்லிட முடியாது. நமக்கு கண்டிப்பா திறமைகள் இருக்குது. நம்ம திறமைகளை கண்டறிந்து அதற்கு ஏற்ப நீங்க உழைத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க.
4: அதான் இயற்கையில எல்லாமே அது அப்படின்னு படைக்கப்பட்டிருக்கு. பறவைகள் வானத்துல பறக்கணும், ஆமைகள் கடல்ல மிதக்கணும்.
3: ஆமைகள் கடல்ல மிதந்து
4: ஹலிமாவும் காதலும் எப்போதுமே நிகழ்ச்சி படைக்கணும்.
3: சூப்பர் ஐயா.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
2: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளது. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் wondershop.sg.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: நேரம் சரியா 11:02 ஆகுதுங்க. இப்ப உங்களுக்காக எந்த ஒரு அங்கம் காத்துக்கிட்டு இருக்குது?
3: இன்ட்ரோ மியூசிக் ஓவர். இப்ப நான் என்ன சொல்லப்போறேன், இந்த இடம் வந்து 1938 கட்டப்பட்டது. ஒரு புகழ்பெற்ற வங்கி நிறுவனத்தின் உரிமையாளர்,
2: வங்கி நிறுவனத்தின் உரிமையாளர்
3: அவருக்காக இந்த இடம் கட்டப்பட்டது.
2: சரி,
3: இந்த இடத்துல நிறைய கண்ணாடிகள் உள்ளன. இவ்வளவு கொடுக்க முடியும்.
2: நாங்க 2 இடங்கள் கொண்டு வந்தோம். ஆனா காதல் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, என்னுடைய இடம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு, நான் என்னுடைய இடத்துடைய குறிப்புகளை தான் கொடுப்பேன்னு.
3: வெரி போரிங்.
2: அவர்
3: வந்து சைனீஸ் கார்டன் பத்தி சொன்னாங்க.
2: ஓகே, பண்ண மாத்துங்க, பண்ண மாத்துங்க நீங்க. இல்ல சரி, உங்களோட இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன்.
3: சரி, சைனீஸ் கார்டன்ல எங்க இருக்கு அந்த இடம்?
2: சைனீஸ் கார்டன்ல எங்க இருக்கு அந்த இடம்? என்னப்பா கேக்குறீங்க? இந்த பக்கம் வாங்க, உங்க
3: குறிப்பு. மறுபடியும் நான் கொடுத்த குறிப்புகள் என்னுடைய வந்து ரொம்ப வித்தியாசமான சுவாரஸ்யமான ஒரு இடம் இது. உண்மையிலே பயங்கரமா ஆராய்ச்சி செய்து நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த இடத்தை கொண்டு
2: வந்திருக்கேன். பயங்கரமா ஆராய்ச்சி செஞ்சு, ஐயோ முடியலப்பா என்னால. அந்த இடத்தை சொல்லும் போது நேர்கள் வர போறாங்க வீடியோ காப்புக்கு. நீங்க வந்து நினைவு படத்துல இருந்த TM சவுந்தரராஜன் பீசஸ் எல்லாம் கொண்டு வரும் பாடல் சண்டை போட
3: வேணாம். குறிப்பிட்டது 1938
2: உரிமையாளருக்காக.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம். ஆதரவு
1: இன்றும் இன்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: படத்துல இருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. அதற்கு முன்னால ஆயிரத்தில் ஒருவன் படத்துல இருந்து பாடலை கேட்டு இருந்தோம். இப்ப உங்களுக்காக
1: சில மணிகள்
0: குறிப்புகளை மீண்டும் சொல்லலாமா?
2: இந்த இடம் வந்து 1938 கட்டப்பட்டது. ஒரு புகழ்பெற்ற வங்கி நிறுவனத்தின் உரிமையாளருக்காக இந்த இடம் கட்டப்பட்டது. இந்த இடத்துல நிறைய கண்ணாடி உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க ரஷிதா த கேத்தே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தினேஷ் வந்து பார்க் வியூ ஸ்கொயர் சொல்லியிருக்கிறாரு. இங்க மற்றொரு பதில் அனுப்பியிருந்தாரு சரவண ராஜு. இவரு கேட்வே பில்டிங் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. பார்க்க வந்து ஒரு காகிதம் மாதிரி இருக்கும். எப்போதும் பார்த்து அதை நான் ரசிப்பேன், பயணம் செய்யும்போது நான் பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: ஆனா அந்த இடம் கிடையாது
2: கிடையாது இவங்க சொன்ன இந்த இடம் எல்லாம் கிடையாது.
0: சரி, இன்னொரு பெரிய ஒரு குறிப்பு நம்ம வழங்கலாமா? ஆனா ரொம்ப பெரிய குறிப்பாக இருக்க கூடாது.
2: சரி,
0: தெரியணும் ஆனா தெரியாம இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு குறிப்பு.
2: சரி, இந்த இடத்தினுடைய கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா 1930களில் இங்கிலாந்துல ஆர்ட் டெக்கோ ஸ்டைல் சொல்லுவாங்க.
0: சரி,
2: அதை ஒட்டிதான் இதை வந்து அவங்க டிசைன் பண்ணிருக்கிறாங்க.
0: நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குது. சரி, சில பேரு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்தை பற்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க பகிர்ந்து கொள்றோம். இப்ப வாங்க தலைவன் படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி கொண்டு வரும் பாடல் கேட்கலாம். இது ஆனந்தம்
2: ஆரம்பம்.

0: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
1: சூரிய வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
2: கட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
5: ஆமா,
4: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
5: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
4: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
3: நேரம் சரியா 11:24 ஆகுது. ஆமாங்க, இவ்வாறு நட்சத்திரமா ஒளியில வளம் வராங்க பாடகர் இசையமைப்பாளர் அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் 16 இருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் அவ்வப்போது அவருடைய பாடல்களை நம்ம கேட்போம். அந்த வரிசையில இப்ப பழைய பாடல்கள் தொகுப்புன்னு கிடையாது தெரியும். ஆனா
4: நம்ம வந்து இப்ப ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்கம்மா, இப்ப அவருடைய பாடல் கேட்கறதுக்கு முன்பு இந்த வாரம் அவருடைய பிறந்த நாள். அதே ஒரு நாளுக்கு முன்பு அக்டோபர் 15 ஜெயில 2 திரைப்படம் வெளியாகுது. அந்த படம் மட்டும் ஹிட் ஆச்சு, அதுதான் அவருக்கு பெஸ்ட் பிறந்த நாள் பரிசு.
3: ஆனா அந்த அல பொலிலோ பாட்டுக்கு வந்த விமர்சனத்தை நீங்க கேட்டீங்களா பாத்தீங்களா?
4: என்னாச்சு அந்த மலையாளத்துல இல்லைன்னு
3: சொல்லிட்டு அழகா அலசி ஆராயணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சரி, அந்த பக்கம் நம்ம போவேணா இல்ல? ஆனா அந்த பாட்டு இல்ல. இப்போ கொஞ்சம் மென்மையான ஒரு பாடல் மோஹித் சௌஹான் அனிருத் கொண்டு வராங்க.

0: வெளிநாட்டு நாணய செலாவணியில வரும்.
1: ஒரு வெள்ளி 28 காசு,
2: ஒரு யூரோ
1: 1.43 காசு,
2: ஒரு ஸ்டர்லிங் பவுன்
1: 1.69 காசு,
2: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
1: 89 காசு,
2: 100 இந்திய ரூபாய்
1: 1.32 காசு,
2: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு,
2: ஒரு சிங்கப்பூர் வெள்ளி கமலி சேருங்கே
1: 3 ரிங்கேட் 19 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆர்

0: வித்தியாசமான பல பிரியாணி சமைச்சு பாத்துருப்பீங்க, ஆனா உருளைக்கிழங்கு தம் பிரியாணி சமைச்சிருக்கீங்களா?
1: என்ன சொல்றேன்?
0: ஆமாங்க, உருளைக்கிழங்கு தம் பிரியாணி. இத சமைக்க தேவையான பொருட்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மசாலா விழுந்து தயாரிக்க இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு இரண்டு பற்கள், பச்சை மிளகாய் இரண்டு, சிவப்பு மிளகாய் இரண்டு, தயிர் ஒரு மீசக்கரண்டி, புதினா இலைகள், கொத்தமல்லி தழை. அடுத்து பிரியாணி தயாரிக்க பாஸ்மதி அரிசி 200 மில்லிகிராம், உருளைக்கிழங்கு 200 மில்லிகிராம், நெய், எண்ணெய், வெங்காயம் 2, தக்காளி 3, மஞ்சத்தூள் கால் தேக்கரண்டி, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, குங்குமப்பூ, உப்பு, இவைதான் தேவையான பொருட்கள் பிரியாணி சமைக்க. இப்ப செய்முறையை தெரிஞ்சுக்கலாமா? உருளைக்கிழங்கு தம் பிரியாணி செய்ய முதல்ல பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 30 நிமிஷம் ஊற வச்சிருங்க. அடுத்து ஒரு வெங்காயத்தை மெல்லிசா நறுக்கி அதை வறுத்து வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து ஒரு கடாயில வேக வைத்த உருளைக்கிழங்கு எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து பொன்னிறமா வறுத்துக்குங்க. அரிசியை சமைக்க ஒரு பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றி சூடையினதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை சேர்த்து அதனுடன் ஊற வச்ச அரிசி சேர்த்து 1/4 பாகம் வேக வச்சு அதை வடிவ கட்டி எடுத்து வைத்துக்கோங்க. அதோட சூடான பால குங்குமப்பூ சேர்த்து கரைத்து வைத்துக் கொள்ளுங்க. மசாலா விழுது தயாரிக்க மிக்சியில பூண்டு, இஞ்சி, சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தலை, புதினா இலை, அதோட தயிர் சேர்த்து விழுதாக அரைத்துக் கொள்ளுங்க. இப்ப உருளைக்கிழங்கு தம் பிரியாணி சமைக்க கடாயில நெய் சேர்த்து சூடான பிறகு அதோட பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பொடியா நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிங்க. அந்த கலவையில அரைச்சு வச்ச மசாலா விழுது சேர்த்து பச்சை மணம் போகும் வரைக்கும் வதக்குங்க. பச்சை மணம் போன பிறகு அதுல வேக வைத்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அடுத்து அதுல வறுத்து வைத்த வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறின பிறகு வேக வைத்த அரிசி சேர்த்து நல்லா பரப்பி விடுங்க. அதனுடன் கரைத்த குங்குமப்பூ பால் சேர்த்து வறுத்த வெங்காயத்தை சேர்த்து கடாய ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சூடான சுவையான உருளைக்கிழங்கு தம் பிரியாணி தயார். அசத்துங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
2: குறுஞ்செய்தியா?
3: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
2: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
3: இந்த 2 தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
2: ஓ, அது என்ன?
3: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
2: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
3: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
2: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
4: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: சரி, இப்ப பல குறிப்புகளை கொடுத்த பிறகு பல பேரும் சரியான பதில்கள் அனுப்பிட்டாங்க. முதல் மறுபடியும் குறிப்பிய சொல்லிடலாம். 1938 இந்த இடம் கட்டப்பட்டது. ஒரு புகழ்பெற்ற வங்கி நிறுவனத்தின் உரிமையாளருக்காக இந்த இடம் கட்டப்பட்டது. நிறைய கண்ணாடி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். முக்கியமா 1930களில் ஒரு ஓவியம், ஒரு மாடர்ன் கட்டமைப்பு, அதை வைத்து ஒரு வணிக ரீதியா ஒரு கட்டமைப்பு வைத்து இந்த இடம் கட்டப்பட்டதுன்னு சொன்ன பிறகு பல பேரும் பதில் அனுப்பிட்டாங்க.
7: ஹாய் காதர் ஹலீமா, நீங்க கேட்ட கேள்விக்கு வெலிங்டன் ஹவுஸ்.
6: வேற்றுலக வாசி ஸ்பேஷிப் மாதிரி இருக்கும், வித்தியாசமா இருக்கும் இந்த இடத்த வந்து. முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி சி குவான்சாங் ஹவுஸ் என்று அழைப்பாங்க. இத ஏன் கட்டினாங்கன்னா, இப்ப புகழ்பெற்ற OCBC இருக்குல்ல வங்கி, அந்த வங்கி நிறுவனத்தின் உரிமையாளருடைய மகனுக்காக தான் இந்த இடம் கட்டப்பட்டது. ரொம்ப வித்தியாசமான ஒரு கட்டமைப்பு இது. அவங்க ஆங்கிலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க, எக்ஸலன்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த 1930s மாடர்ன் ஸ்டைல். அதாவது இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட டீலா வா பவிலியன் அப்படின்னு ஈஸ்ட் செசக்ஸ் இருக்கிற இங்கிலாந்தில் இருக்கிற அந்த ஒரு கட்டமைப்பை வைத்து தான், அந்த வடிவமைப்பை வைத்து தான் இந்த இடத்த அவங்க கட்டியிருக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு அலிமா. அந்த காலத்துல ரொம்ப வித்தியாசமான ஒரு கட்டணமாக இது இருந்திருக்குது.
1: ஆமா, எனக்கு என்னன்னா அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜியோமெட்ரிக் வடிவத்துல அருமையான நிறங்கள்ல இந்த ஒரு இடத்தை செஞ்சிருந்தாங்க. 30களிலேயே இவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
6: இந்த இடத்தினுடைய மதிப்பீடை பார்த்தீங்கன்னா 2007 கணக்கிடும் போது 425 மில்லியன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதன் பிறகு இந்த இடத்த யூஆர்ஏ இருக்காங்களே அவங்க வந்து எடுத்து அவங்களுடைய அவங்களுக்கு கீழே வந்து இப்போ அது பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து ஒரு புகழ்பெற்ற இடமாக இருந்தது நிறைய புகைப்படங்கள் எடுப்பதற்கு.
1: பாக்கும்போது
6: இல்ல இப்ப இப்ப இந்த மாதிரி இருக்கு. அந்த
1: காலகட்டத்தில்
6: ரவியதான் அனுப்பணும்.
1: திகில் டீல்ஸ்ல இருக்கிற ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஆனா அந்த காலத்துல கண்டிப்பா ரொம்ப அழகா தான் இருந்திருக்கும் இல்லையா?
6: ஆமா, நிச்சயமா ரொம்ப அழகா.
1: இப்பதான் ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்ல, காலியான ஒரு இடமா இருக்கு. அதனால உள்ள போகும்போது சந்திரமுகில நம்ம வடிவேல் உள்ள போகிற மாதிரி தான் நம்ம போகணும்னு
6: நினைக்கிறேன்.
1: முருகன்
8: இத்தகவலை வழங்கியோர்
9: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நீங்க ஆசாசியா சுடும் வடைய சாப்பிடுங்க, இப்படி சொல்லணுமா?
2: என்ன வடையா?
0: அப்படின்னா இந்த மூன்று குறிப்புகளை பின்பற்றி பாருங்க. வடைக்கான உளுந்து 3-4 மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க. உளுந்து குறைவான நேரம் ஊறினா அரைக்கும் போது மென்மையாக இருக்காது. அரைக்கும் போது தண்ணீரை குறைவாக சேர்த்துக் கொள்ளுங்க. மாவு கடினமாக இருக்கணும். மாவு தளர்ந்து இருந்தா எண்ணெய் அதிகமா குடிக்கோங்க. அதோட வடைக்கான அந்த மாவு அரைக்கும் போது சில துண்டு ஐஸ் கட்டிகளையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவு குளிர்ச்சியாக இருக்கும், நன்கு புடைக்கவும் செய்யும். அதன் பிறகு உங்க வடைய சுட்டு பாருங்க, நீங்களும் சொல்வீங்க.
3: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நேரம் சரியா 11:54 ஆகுதுங்க. நண்பகல் 12 மணி. செய்திகளுக்கு நேரம் நெருங்கிட்டு இருக்கு. சதக் சரம் செய்தியை வாசிக்க வந்துட்டாரு.
3: சதக் சருக்கு முன்னாடி ஒரு மியூசிக் போட்டுடலாமா? அவ்வளவுதான்,
2: அடிப்பாரு வேண்டாம்.
3: நம்ம வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்து நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு வச்சு பிறகு நம்ம வச்சுக்கலாம்.
2: ஆமா,
3: இப்ப இந்த அக்டோபர் நவம்பர் வரும்போது எல்லாரும் வெளியூர் பயணம் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க.
2: உங்களுக்கு மலேசியா வாசுதேவன் கொண்டு வரும் பாடல் இதோ.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள். துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச் சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
1: அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான் காலையில சுட சுட சிற்றுண்டி மத்தியானம் சுவையான சாப்பாடு காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு மெட்ராஸ் காபி ஹவுஸ் சிங்கப்பூர்ல 8 கிளைகள் தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை கடையின் 21 முப்பது ஜெக்ஸலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை கடையின் 100 46 எனக்கு
2: புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த? அம்மானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வள்ளி கூட கொடுக்கல. அப்ப மாத கட்டணம் எவ்வளவு? மாதத்துக்கு வெறும் 68 வள்ளி 95 காசு தான். கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68 வள்ளி 95 காசா. ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க. அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன். M1க்கு மாறுங்கள், வேரியபிள் அபர்ச்சர் 48 ப்ரோ மேக்ஸை பெற்றுக் கொள்
1: நிகழ, திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். நண்பகல் மணி 12. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூர் தேசிய இணைய பாதுகாப்பை 3 முக்கிய அம்சங்களில் வலுப்படுத்துகிறது. இணைய அச்சுறுத்தலை முன்கூட்டியே கண்டறிவது, அரசாங்கத்திற்கும் தொழில்துறைக்கும் இடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது, இணைய தாக்குதல்களை விரைவாக சமாளிக்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது ஆகியன அந்த 3 அம்சங்கள். புதிய தேசிய இணைய பாதுகாப்பு உத்தியின் கீழ் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இணைய அச்சுறுத்தலை கையாள தொடர் கண்காணிப்பு மிகவும் முக்கியம் என்று தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் கா சண்முகம் கூறினார்.
3: We need to consistently monitor and hunt for threats, identifying weaknesses before adversaries do so and correcting them quickly.
2: சிங்கப்பூர் அனைத்துலக இணைய வாரத்தின் மாநாட்டில் அமைச்சர் சண்முகம் பேசினார். தற்போதுள்ள செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளில் சிறந்த ஒன்றை சிங்கப்பூர் தனது இணைய பாதுகாப்புக்கு பயன்படுத்தும் என்றார் அவர். சொந்தமாக ஒன்றை உருவாக்காமல் தற்போது புழக்கத்தில் உள்ள பல்வேறு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திறனை ஆராய்வதில் சிங்கப்பூர் முதலீடு செய்யும் என்று அவர் சொன்னார். சிறந்ததை ஆராய்ந்து தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அமைச்சர் கூறினார். NHG தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ் உள்ள 4 மருத்துவமனைகளில் தொலைபேசி சேவையில் தற்காலிக தடை ஏற்பட்டுள்ளது. அதை சீரமைக்கும் பணி மும்முரமாய் நடப்பதாக குழுமம் கூறியது. ஈஷோன் சமூக மருத்துவமனை, தந்தோக்சங், குத்தக்வாட், உட்லண்ட்ஸ் மருத்துவமனைகள் ஆகிய 4 தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ் செயல்படுகின்றன. அங்முக்கியோ, ஈஷோன் உள்ளிட்ட 10 பலதுறை மருந்தகங்கள், மனநலக் கழகம், தேசிய தோல் நிலையம், தேசிய தொற்றுநோய் தடுப்பு நிலையம் ஆகியனவும் குழுமத்தின் கீழ் இயங்குகின்றன. மருத்துவமனைக்கும் மருந்தகங்களுக்கும் செல்வோர் கூடுதல் நேரம் காத்திருக்க நேரலாம் என்று தந்தோக்சங் மருத்துவமனை ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. சுகாதார குழுமம் சேவை தடங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. அவசர தேவையுள்ள நோயாளிகளும் பொதுமக்களும் சுகாதார குழுமத்தின் இணைய பக்கத்தை நாடலாம். ஹெல்த் ஹப், எனர்ஜி ஹெல்த் செயல்கள் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். தேசிய சுற்றுப்புற அமைப்பு தீ எரியும் இடங்களையும் புகைமூட்டம் உருவாகும் பகுதிகளையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. எல்லை தாண்டிய புகைமூட்ட மாசுச் சட்டத்தின் கீழ் முன்னர் தொடங்கப்பட்ட விசாரணையும் தொடர்கிறது. இந்தோனேசியாவின் சில பகுதிகளில் காட்டுத்தீ பற்றி எறிவதால் சிங்கப்பூரின் காற்று தூய்மைக்கேடு மோசமடைந்திருக்கிறது. சிங்கப்பூரின் எல்லை தாண்டிய புகைமூட்ட மாசுச் சட்டத்தின்படி வெளிநாடுகளில் ஏற்படும் தீச்சம்பவங்களுக்கு பொறுப்பான நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். தற்போதைய புகைமூட்டம் தொடர்பில் என்ன நடவடிக்கை பரிசீலிக்கப்படுகிறது என்பதை தேசிய சுற்றுப்புற அமைப்பு விளக்கிச் சொல்லவில்லை. சிங்கப்பூரில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையிலேயே தொடர்கிறது. முற்பகல் 11 மணி நிலவரப்படி மேற்கு பகுதிகளில் 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 174 இருந்தது. சிங்கப்பூரின் மற்ற பகுதிகளில் அந்த குறியீடு 129 170 வரை பதிவானது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100 கடந்தால் அது ஆரோக்கியமற்ற நிலை. மக்கள் கவனமாய் இருக்கும்படி தேசிய சுற்றுப்புற அமைப்பு அறிவுறுத்தியிருக்கிறது. மலேசியாவும் இந்தோனேசியாவும் தங்கள் குடிமக்கள் மிகுந்த கவனத்துடன் சவுதி அரேபிய பயணத்தை திட்டமிடும்படி அறிவுறுத்தியிருக்கின்றன. ரியாத் அனைத்துலக விமான நிலையத்தில் ஆகாய தாக்குதல் நடத்தப்பட்டதால் அந்நாடுகள் அவ்வாறு கூறின. புனித மக்கா செல்லும் உம்ரா பயணத்தை தள்ளி வைக்கும்படி மலேசியா தனது குடிமக்களிடம் கேட்டுக்கொண்டது. மக்காவில் தாக்குதல் ஏதும் நடக்கவில்லை. இருப்பினும் ரியாத் தாக்குதல் பாதுகாப்பு கவலையை ஏற்படுத்தியிருப்பதாக மலேசிய வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசன் கூறினார். உம்ரா பயணம் சென்றுள்ள தனது குடிமக்கள் நிதானமாய் இருக்கும்படி இந்தோனேசியா கேட்டுக்கொண்டது. அதிக அபாயமுள்ள இடங்களுக்கு செல்லாமல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும்படி அது வலியுறுத்தியது. ரியாத் அனைத்துலக விமான நிலையத்தின் மீது வார இறுதியில் 2 தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. 14 பேர் மாண்டனர், 300 பேர் காயமடைந்தனர். பிலிப்பீன்ஸ் சமூக ஊடகங்களை சிறார் பயன்படுத்த கட்டுப்பாடு விதிக்கும் நாடுகளின் பட்டியலில் இணைகிறது. 13 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடக கணக்கு தொடங்க தடை விதிக்கும் மசோதா பிலிப்பீன்ஸ் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகத்தை பயன்படுத்த கட்டுப்பாடு விதிக்கவும் மசோதா வழியமைக்கிறது. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் அவற்றின் மசோதாக்களில் உள்ள வேறுபாடுகளை சீரமைத்து இறுதி வடிவத்தை தயாரிக்க வேண்டும். பிறகு மசோதா அதிபரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். இந்தியாவில் ஆயிரக்கணக்கானோர் உச்சநீதிமன்றம் நோக்கி பேரணி நடத்தியிருக்கின்றனர். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பில் தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வேண்டுமென்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சாதகமாக வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டது என்று எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டுகின்றன. 130 மில்லியனுக்கும் அதிகமானோர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வாக்காளர் பட்டியலில் SIR எனும் சிறப்பு தீவிர மறு ஆய்வுக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றனர்.
4: சொல்லும் பொருளும் இன்டர்செப்ஷன், இடைமறிப்பு. இணையத்தில் தீங்கு விளைவிக்கும் ஊடுருவல் முயற்சிகளை இடைமறிக்க தகுந்த பாதுகாப்பு தேவை. இன்டர்செப்ஷன், இடைமறிப்பு.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221222. வாரத்தில் 7 நாட்களும்
4: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண், இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம் இசை மழையில் நனைய வாருங்கள். ரசா, October 25 27 மணிக்கு விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவுச்சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா, மாபெரும் இசை நிகழ்ச்சி.

0: ஒளிபரப்பானது உங்களுக்காக இந்த பாடல்களும் காத்து கொண்டே
1: இருக்கின்றன.
0: நான் எங்கப்பா சொன்னேன் அந்த பாடலை தான பாட ஒளிபரப்பே. இந்த மாதிரி பம்பளை மாட்டி விடக்கூடாது. பலருக்கும் அந்த ஒரு உற்சாகமும் தேவை இல்லையா? அதனால இந்த பாடல்கள் கண்டிப்பா உங்களுக்கு உதவும்னு நாங்க நம்புறோம். சரி வாங்க, வானிலை இன்றைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு
1: புரியுது. நீங்க ஒளிபரப்புற பாடல்கள் வானிலைக்கு ஏற்ற மாதிரிதான் இருக்குது. நல்ல மழை பெஞ்சு அப்படியே எல்லாருக்கும் மலாஸ் ஆயிரும், ரிலாக்ஸ் ஆயிருவாங்க. இன்று இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம்னு முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும்.
0: PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டுக்குரிய எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் வாங்க. மத்திய பகுதியில் 170, மேற்கு பகுதியில் 174, வடக்கு பகுதியில் 129, கிழக்கு பகுதியில் 156, தெற்கு பகுதியில் 134. காற்று தர குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: மருதமலை இவர்கள் இருந்த கார்த்திக் சுஜித்ரா மேகா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது இப்ப உங்களுக்கு.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: MCE நோக்கி செல்லும் AY அங்கு பாட்ஸ் டவுன் அவென்யூ எக்ஸிட் கருகில வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு.
0: TPE நோக்கி செல்லும் KPE சுரங்கப்பாதை பயல் லேபா ரோட் எக்ஸிட்டில் வாகனம் பழுதாக இருக்குதுங்க. போக்குவரத்து நெரிசல் உட்லன்ஸ் நோக்கி செல்லும் BKE உட்லன்ஸ் ரோட்டுக்கும் உட்லன்ஸ் அவென்யூ 3க்கும் இடைப்பட்ட பகுதிகளில்
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.

0: ஜெக்ஸலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை கடை எண் 143 ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும். மெட்ராஸ் காபி ஹவுஸ், 8196-4806.
1: We're gonna blow the speakers, baby.
2: ஒலி எங்கேயும் எப்போதும்.
3: ஏரோப்ளேன் பறக்குது பரமேல.
0: ஒலி 968.
2: உங்க மனசுக்கு பிடித்த
3: பாடல்களோட
0: கேட்டாலே பரவசம்.

0: இதுக்கு அடுத்த ஒரு தகவல் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. பல பேரும் வெளியூர் பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கலாம். நீங்க இன்னும் புக் பண்ணலனா ஒரு நல்ல செய்தி இப்ப நாங்க கொண்டு வரோம் உங்களுக்கு.
1: இப்போ இல்லாட்டி எப்போ, அது சரியாதான் நீங்க போட்டிருக்கீங்க அலிமா. ஏன்னா இப்ப இந்த அக்டோபர் நவம்பர் மாதம் சொல்லும் போது பல பேரும் வெளியூர் பயணம் போறதுக்குன்னு ஆசைப்படுவாங்க, சரியா? இப்ப இந்த காலகட்டத்தில் தான் என்ன செய்யறாங்கன்னா, அதாவது அக்டோபர் 25 ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து உங்களுக்கு SIA சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்கூட்ஸ் 420,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆமா, கழிவுகள் கொடுக்குறாங்க பயணச்சீட்டுகளுக்கு. ஆமா,
0: நீங்க
1: வந்து உதாரணத்துக்கு நீங்க டனாங், வியனா, டோக்கியோ 61 நாடுகளுக்கு அவங்க வந்து குறிப்பிடல, ஃபுல்லாக அங்கே குறிப்பிடல. இந்த நாடுகளுக்கு நீங்கள் வந்து பயணம் செய்யும்போது உங்களுக்கு கழிவுகள் இருக்கு. ஓகே, SIA அது சரியா? நீங்கள் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் பயணம் செய்யும்போது பிரிஸ்பெயின், ஹோச்சிமின் சிட்டி, சான் ஃப்ரான்சிஸ்கோ, தாய்பே, இந்த மாதிரி மொத்தம் 77 நாடுகளுக்கு நீங்கள் வந்து கழிவுகளை செல்லலாம்.
0: டிசம்பர்ல நீங்கள் இருப்பீங்க தானே, வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க தானே?
1: இல்லையே, நான் இல்லையே.
0: இருக்கீங்க பார்த்தேன். ஓ, இவ்வளவு சலுகைகள் இருக்குதா? சரி, போட்டுருவோம் ஒரு பயணச்சீட்டு புக்கிங்க போட்டுருவோம்.
1: ஆமா, நீங்க வந்து அக்டோபர் 24 இருந்து 26 சண்டைக்கு போனீங்கன்னா அங்க இந்த டிராவல் ஃபேர் நடக்குது அலிமா. அங்கே போய் பார்க்கலாம், பல நாடுகளில் எங்கெங்கே நீங்கள் போக விருப்பப்படுறீங்களோ அங்கே உங்களுக்கு கழிவுகள் உள்ளத.
0: கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கழிவுகளை பார்த்த பிறகு காதல் வந்துருங்க.

0: மூன்றுக்கும் என்ன தொடர்பு? அங்கத்துல உங்களுக்கு நாங்க இன்றைக்கு மூன்று குறிப்புகளை எடுத்துட்டு வந்திருக்கோம். முதல்ல வெங்காயம், இரண்டாவது ரஷ்ய பொம்மை, மூன்றாவது இந்த பிறந்த நாட்கள். இந்த பிறந்த நாட்களுக்கெல்லாம் இல்ல ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு நம்ம பரிசு கொடுக்கும் போது என்ன செய்வோம்?
1: ரேப்பிங் பேப்பர்
0: அதை பயன்படுத்துவோம் இல்லையா? அந்த ரேப்பிங் பேப்பர் தான் மூன்றாவது குறிப்பு.
1: சரி, மத்த ரெண்டு புரியுது, அது என்ன ரஷ்யன் பொம்மை?
0: நீங்க கூகுள் செஞ்சு பாருங்களேன், வெங்காயம், ரஷ்ய பொம்மை, ரேப்பிங் பேப்பர், இந்த மூன்றுக்கும் இருக்கும் பெரிய ஒரு தொடர்பு என்ன?
1: கண்டுபிடிச்சு
0: இந்த மூன்றுக்கும் இருக்கும் தொடர்பு நேர்களை நீங்க
1: கண்டுபிடிச்சு. ஒரு
0: புகழ்பெற்றத்துல அதே தான் நேர்களை இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்ப நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளுங்க, நேரம் சரியா 12:36 ஆகுதுங்க.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
3: Town bus, இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் ஒன்னஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோல் என இன்னும் பல 70 வருடங்கள் வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg. நேரம் சரியா 12:43 ஆகுதுங்க. நாங்க இன்றைக்கு கேட்ட கேள்வி, வெங்காயம் ரஷ்ய பொம்மை, இந்த நெஸ்டிங் டால் அப்படினு சொல்வாங்க. மூன்றாவது,
4: ஒரு பரிசை மடிக்கும் தாள், அந்த
3: ரேப்பிங் பேப்பர், அந்த ரேப்பிங் பேப்பர், இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பா இருக்கும் அப்படினு கேட்டிருந்தோம். மாஹிதர் என்ன சொல்றாரு?
5: ரேப்பிங் பேப்பர் அந்த மூன்றுக்குள்ள தொடர்பு, ஒன்றுக்கு ஒன்று ஒன்றாக இருக்கும்.
3: ஒன்றுக்கு
4: ஒன்று
3: ஒன்றாக சொல்ல முடியாது. ஆனா நாங்க எதிர்பார்க்கிற விடை அது கிடையாது. இது ரொம்ப சுலபமான ஒரு விடை தாங்க.
4: பரமேஷ் ராஜ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதை திறக்கலாம் அல்லது அதை கிழிக்கலாம்.
3: ரேப்பிங் பேப்பர், ஆமா, நீங்க கிழிக்கலாம். சில பேர் அதை ஒழுங்காவே கிழிக்க மாட்டாங்க. எப்படி நீங்க அதை அழகா பார்த்து பார்த்து கிழிப்பீங்களா?
4: சிறுவை பிள்ளையா இருக்கும் போது கிழிச்சிருவேன்.
3: இப்போ எங்க அந்த பேப்பர் இருக்கோ கரெக்டா?
4: இப்ப பொதுவா ரிலாக்ஸா ஏனோ எந்தெந்த பக்கத்துல காஸ்டே போட்டிருக்காங்களோ
3: அதை பார்த்து முதல்ல கொத்தி கொத்தி நீங்க
4: அதை சின்ன வயசுல உள்ளுக்கு என்னடா இருக்குன்னு அவசரம் கொடுக்க
3: மரங்கொத்தி மாதிரி
4: மாசோ அந்த மாதிரி.

0: இன்னும் கிளம்பலையா?
1: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: வெங்காயம் ரஷ்யன் நெஸ்டிங் பொம்மை இந்த பரிசுகளுக்கு பயன்படுத்தும் தாள் அதாவது
1: ராப்பிங் பேப்பர்
0: இந்த மூன்றுக்கும் இருக்கும் தொடர்பு என்னன்னு கேட்டிருந்தோம்.
2: உரிக்க உரிக்க உள்ள ஒரு சென்டர்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், லைக் ஆனியன் நம்ம மேல உள்ள தோல் உரிச்சோனும் உள்ள ஆனியன் இருக்கும். அதே மாதிரி அந்த ரஷ்யன் டால் உட்டால செஞ்சதுனால உள்ள வந்து ஸ்மால் உட்ஸால அந்த ரஷ்யன் டால் செய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி ராப்பிங் பேப்பர்ல வந்து மேல பேப்பர் இருக்கும், உள்ள வந்து கிஃப்ட் நம்ம வச்சிருக்கோம்.
0: அதேதான், அதாவது சுருக்கமா சொல்றா ஒரே வார்த்தையில
1: லேயர்ஸ்
0: உணவு பொருள்களும்
1: நினைக்கிறேன். அதுலயும் நிறைய லேயர்ஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பெண்ணின் மனமும் அதுலயும் நிறைய லேயர்ஸ் இருக்கு.
0: ஆண்களுடைய மனசுல வந்து லேயர்ஸ் வேற
1: நம்மளா உள்ளத உள்ளபடிதான். பெண்கள் தான் ஆளும் அது ஆளும் இல்ல
0: இல்ல இல்ல, நீங்க வந்து வெங்காயம் மத்தவங்களுக்கு கண்ணீர் தான் கொடுப்பீங்க.
1: அது உரிக்கும் போதுமா சமைச்சு பாருமா சுவையை கொடுப்பேன்.

0: தள்ளுபடி 10-70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
2: இன்றைக்கு வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு நாங்க பகிர்ந்து கொண்டோம். ஆனா அடுத்த 4 நாட்களுக்கு எப்படி?
3: இடியுடன் கூடிய மழை, இடியுடன் கூடிய மழை, இடியுடன் கூடிய மழை, இடியுடன் கூடிய மழை.
2: அவர் ஏன் 4 தடவை சொல்றாருன்னு நீங்க யோசிக்கலாம்.
3: பாக்குறேன்ல, அதான்.
2: ஏன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை
3: நல்லா மழை போயிட்டுப்பா. இந்த எப்படியாவது இந்த காத்து சிங்கப்பூர் விட்டு போயிடணும். நேத்து நான் கீழே இருந்த
2: காத்து போயிடக்கூடாதுப்பா. காற்று மாசுபாடு,
3: தூய்மையற்ற காற்று,
2: அது போய் காத்தே போயிருந்தா நம்ம போயிருவோம். சரி, 24 மணி நேர நிலவரப்படி காற்று தூய்மை கெட்டு குறியீடு எப்படி இருக்குதுன்னா, மத்திய பகுதியில 170, மேற்கு பகுதி 174, கிழக்கு 156, தெற்கு 134, வடக்கு 129 காற்று தர குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி ஆரோக்கியமற்ற நிலையில
3: ரொம்ப மோசமா இருக்கு. உங்க இடத்துல மட்டும் தான் ரொம்ப மோசமா இருக்கு.
2: ஆமாமா, உங்க இடத்துல இல்ல பாரு,
3: வடக்குல பாருங்க 129 தான் சேஃபா இருக்கும்,
2: ஆரோக்கியமற்ற நிலை தான்.
4: வானிலை நிலவரம் ஆதரவு
5: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: ஆமாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: ஒலி 9:08
1: சினிமா சினிமா
2: இருக்கு நவம்பர் 5 மலேசிய திரையரங்குகளை பார்க்கலாம் அல்லது சிங்கப்பூர்லயும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த திரைப்படத்தை தைவானை சேர்ந்த ஆவண திரைப்பட இயக்குனர் டங் சிங் சு இவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா பல இன மக்கள், அதாவது ஒரு மலாய் குடும்பம், ஒரு இந்திய குடும்பம், இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு. அதுல நடித்த ஒரு இந்திய நடிகர், இவர் பேர் வந்து நந்தகோபால் மோகன். இவருக்கு பெஸ்ட் நியூ பெர்ஃபார்மர் 63rd கோல்டன் ஹார்ஸ் விருதுகளுக்கு நியமனம் கிடைச்சிருக்கலிமா.
1: எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் அது,
2: பெரிய அங்கீகாரம் அது.
1: அவர் வெற்றி பெறுவாரா இல்லையான்னு இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த 63rd முறையை நடக்கிற கோல்டன் ஹார்ஸ் விருது விழா நவம்பர் 22 இந்த ஆண்டு நடக்க போகுது. டைபி மியூசிக் சென்டர்ல நடக்குது. அந்த ஒரு விழாவில் அவர் வெற்றி பெற்றாருன்னா நமக்கு சந்தோஷம்தான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு தளத்துல அவர் நியமனம் பெற்று போகிறதே ஒரு பெரிய பெரிய பெரிய விஷயம். அதுவும் ஒரு கலைஞனுக்கு இது ஒரு பெரிய அங்கீகாரம்.
2: ஆமா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு விருதுல, அதுவும் மலேசியாவை சேர்ந்த ஒரு இந்திய நடிகருக்கு நியமனம் கிடைக்கிறதுதான் முதல் முறை. அதுவும் அது ரொம்ப சுலபமா கிடைக்கிறது இல்ல.
1: கண்டிப்பா அந்த படத்தை பாக்குறதுக்கும் நம்ம எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருப்போம். சரி, சிங்கப்பூர் பக்கம் நம்ம வருவோமே. ஆந்தனி சென் ரொம்ப திறமைசாலியான இயக்குனர் இருக்காரு.
2: ஆமா,
1: பல படங்கள் அவர் எடுத்திருக்காரு. இப்போ We Are All Strangers படத்துக்கு அவருக்கு 1 இல்ல 2 இல்ல காதர் 15 நியமனங்கள் கிடைச்சிருக்கு. ஆமா, சிறந்த இயக்குனருக்கான நியமனம், சிறந்த முன்னணி கதாநாயகி கதாநாயகன், சிறந்த பின்னணி இசை, ஒப்பனை, அலங்காரம், ஃபிலிம் எடிட்டிங் சொல்லிக்கிட்டே போகலாம். இலோ இலோ எடுத்திருக்காரு, வெட் சீசன் எடுத்திருக்காரு, இப்படி பல படங்கள் எடுத்திருக்காரு. க்ரோவிங் அப்ப நம்ம மறக்க முடியுமா?
2: ஆமா, முக்கியமா இந்த திரைப்படம் அடுத்த வருஷம் 99th ஆஸ்கர் விருதுகளுக்கு பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் ஃபிலிம்க்கு வந்து அனுப்பியிருக்காங்க.
1: சிங்கப்பூர் நம்ம உலக வரைபடத்துல ஒரு சிறிய புள்ளியா இருந்தாலும் பாருங்களேன், உலகமே அன்னார்ந்து பார்க்கும் அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். நிறைய சாதனைகள் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம்.
3: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைரா நம்பிக்கை அணிமணி.

0: கம்பீரன சிங்கம் படத்தில் இருந்து கோல் தேவராஜ் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால தாராள பிரபு படத்தில் இருந்து அனிருத் கொண்டு வந்த பாடல கேட்டோம்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: சாங்கி எனக்கு செல்லும் பிஐ அங்கு சிடிஎஸ்எல்இக்கு பிறகு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ள இருக்கு. இரண்டாம் மூன்றாம் நான்காம் தடங்களை தவிர்த்துருங்க.
0: BKE நோக்கி செல்லும் SLE மண்டை ரோட்டுக்கு பிறகு வாகனம் பழுதாகி இருக்குதுங்க. டுவாசி நோக்கி செல்லும் PIE BKEக்கு பிறகு அங்கேயும் வாகனம் பழுதாகி இருக்குது. பார்த்து பத்திரமா உங்க பயணங்களை நீங்க மேற்கொள்ளணும்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
2: இப்ப நம்ம ஏதாவது முதலீடு செய்யறோம்னா நம்ம வந்து இவ்வளவு 10,000 வெள்ளி போடுறோம். அந்த 10,000 வெள்ளி போட்ட பிறகு
0: ஒரு 100,000 வெள்ளி வந்துச்சுன்னா
2: நல்லா இருக்கும். சில முதலீடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள் நீங்க காத்திருக்கணும். சில முதலீடுகள் வந்து டிவிடன்ஸ் இருக்கும். அந்த டிவிடன்ஸ் ஒரு வருடத்தில் அது குவார்ட்டர்லி சொல்வாங்களே, 4 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த டிவிடன்ஸ் கொடுப்பாங்க.
0: இல்ல ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கிடைக்கலாம். நிறைய வழிகள் இருக்குது, நிறைய விதத்துல
2: கிடைக்கும்.
0: ஏன்னா உங்களுடைய முதலீடுடைய அந்த அந்த டைப் பொறுத்திருக்கு. இப்போ இந்த டிவிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது குறைவான ஒரு தொகையாக கிடைச்சாலும் ஆனா அடிக்கடி கிடைக்கும் ஒரு தொகையாக இருக்கும். அந்த டிவிடன்ஸை நீங்க தமிழ்ல எப்படி சொல்வீங்க?
2: ஆமா, இன்று நம்ம கேட்க போற ஆங்கில வார்த்தை டிவிடன், அதை எப்படி நீங்க தமிழாக்கம் செய்வீங்க? தமிழ் வார்த்தை சொல்லுங்க. 9 6 7 8 8 9 6 8. அப்படியே உங்களுக்கு ஏதாவது டிவிடன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுங்க, நீங்க கொடுக்கலாம்.
0: கொடுத்துருவாங்க. ஆசை தோசை அப்பளம் வடை அனுப்பி வைங்க அமிகோஸ்.

0: முதல் பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
2: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
3: ஆமா,
2: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
3: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
2: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
4: உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம், பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். பதிவு செய்யுங்கள், எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.

0: தேட்டப்படத்துல இருந்து நாகாஷ் ஆசிஸ் இனோ கங்கா கொண்டு வந்த பாடலை கேட்டோம்.
1: இன்னொரு வார்த்தை சரியான தமிழ் வார்த்தை கிடையாது,
0: அதுக்குன்னு
1: தனியா தமிழ் வார்த்தை.

0: வாரிசு படத்துல இருந்து சிலம்பரசன் கொண்டு வந்த பாடலை கேட்டோம். டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸின் தங்க வீல நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 167.50 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16-25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
4: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயாலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
5: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
4: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயாலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுமட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயாலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
6: ஜாயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: காலை 10 முதல்
8: பிற்பகல் 2 வரை
7: ஆனந்தம் ஆரம்பம்.
0: பல பேருக்கும் இந்த முதலீடுகள் இருக்கலாம். முதலீடுகள்ல வந்து ஒரு பெரிய தொகை நீங்க பாக்கணும்னா அதற்கு பல ஆண்டு காலமா இருக்கலாம். ஆனா அப்படி சின்ன ஒரு தொகையை நீங்க போட்டு அதற்கு சிறிய ஒரு தொகை உங்களுக்கு 1 4 முறை கிடைக்கிற மாதிரி இல்ல 6 முறை கிடைக்கிற மாதிரி டிவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஈவு தொகையாக கருதப்படும்.
1: ஹலிமா மீது நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 6 முறை ஈவு தொகை கிடைக்கும்.
0: என்ன சொல்றீங்க நீங்க? காதுல மேல நம்ம முதலீடு போட்டோம்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு
1: வராது, எதுவே
0: வேற லெவல்ல லாபம்.
1: ஈ தான் வரும், ஈவு தொகையில ஈ, அது கூட வருமா சந்தேகம் தான்.

0: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். வரவின் அழகு புதுமையின் பரவசம் இசை மழையில் நனைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 7:00 விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவுச் சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.
1: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
2: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
2: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: நீங்கதான்
5: இருக்கும்
4: சம்பந்தம் என்ன, ஒற்றுமை என்னன்னு பல நேர்கள் முயற்சி செஞ்சிருந்தாங்க, சரியான பதிலை கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க.
5: அதன் பிறகு நம்ம சினிமா செய்தி சொல்லியிருந்தோம், சயாங் சயாங் ஒரு மலேசிய திரைப்படம் வெளியாகுது.
4: அதோட We Are All Strangers படத்துல இருந்தும் 15 நியமனங்கள் பெற்றிருக்கு. ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருந்து வெளிநாட்டு தளத்துல அனைத்துலக ரீதியில தளத்துல இவ்வளவு பெரிய ஒரு நியமனம் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு.
5: இன்று டிவிடன்ஸ்ங்கிற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் ஈவு தொகை, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் ஆனந்தம் ஆரம்பம்ல நீங்க முதலீடு செய்யுங்க, உங்களுக்கு தினமும் ஈவு தொகை கிடைக்கும்.
4: நிறைவு
5: பாடலாக
4: நாளைக்கு சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். அப்துல் காதர்,
5: அலிமாஸ்மான்,
4: உங்க ஆனந்த
5: ஆரம்பம்.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.

0: கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.

0: முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றி சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 ஃபோகர் 3 பத்து நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
2: மீடியா காபூலி 9:68 ஹிந்தி பாடல்கள்.
3: You're listening to Hindi numbers on only 968.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 101 ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.

0: enjoyed listening to Bengali songs. Stay tuned on Oli 968.
1: ஒலியில் இடம்பெற்றது வங்காள பாடல்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ஒலியில் உங்களுக்காக மலையாள பாடல்கள்.

டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே வேளையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம் இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 27 மணிக்கு விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவுச் சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: New Watcher Star Premier Plus ஒளி வழிகளில் Premier League ஆட்டங்கள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நீ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். Premier Plus மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், அல்லது Sports Plus Premier Plus பண்டில் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நீ வாட்சில் Star Premier Plus க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
2: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
3: மலையாள பாடல்கள்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ண ஷாப் திருவிழா அக்டோபர் 14 தேதி வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
1: மலையாள பாடல்கள்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ஒலி 968 அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: முகத்துல பரு.
4: குட்டைக்கு போங்க.
3: தலைமுடி கொட்டுது.
4: குட்டைக்கு போங்க.
5: ஐயா, கண்ணுக்கு கீழே கருவளையங்கள்.
4: குட்டைக்கு போங்க.
3: எங்க எல்லாருக்கும் இங்க பேட் டேயா இருக்கு. நீங்க என்ன குட் டே குட் டேனு சொல்லிட்டு இருக்கீங்க?
4: அத மாத்ததா உங்களுக்கு குட் டே இருக்குது. த்ரெடிங், ஃபேஷியல்ஸ், க்ரூமிங், எல்லாத்துக்குமே குட் டே பியூட்டி பார்லர் நீங்க நாடலாம். ஒரே இடம்.
3: புதன்கிழமை தோறும் பிற்பகல் 1 மணிக்கு மேல ஆனந்தமான நிகழ்ச்சி கேளுங்க.
4: புதரங்கத்துல பங்கெடுக்க பரிசுகளை வெல்லுங்க.
3: 101 ஸ்ட்ராங்கன் ரோட், குட் டே பியூட்டி பார்லர்.
6: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
7: தெலுங்கு பாடல்கள்.

0: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம் இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 27 விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவுச் சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
3: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300 மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9, 10 நாட்கள் தீபாவளி விற்பனை, தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
4: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: புதுப்பிக்கலாம்.
1: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள், அழையுங்கள். 8 4 3 4 9 5 0 8 4 3 0 4 9 5 0. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.

0: தள்ளுபடி 10-70% விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
2: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
3: இதோ வந்துட்டோம்.
4: நன்றி நன்றி நன்றி.
5: ரெண்டு பேரும் சொன்னேன்.
4: நீங்களா?
5: இருக்கட்டும் இல்ல நித்யா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா
6: இழுக்காதீங்க, சமாளிக்காதீங்க,
4: முயற்சி பண்ண, படுதோல்வி ஆயிருச்சு.
6: சரி, வணக்கம் நேயர்களே. வணக்கம் விமலா.
4: வணக்கம் நித்யா. வரும்போதே இந்த டீலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் அந்த பாடல் உங்களுக்கு தான் டெடிகேட் பண்றேன்.
6: அப்பயும் பாத்தீங்களா, என் பேரு சொல்லணும்னு உங்களுக்கு தோணல, அதனால டீ கேன்சல்.
4: அப்படின்னா இன்றைக்கு டீ கடை நிகழ்ச்சியும் கேன்சலா?
6: காத்துருங்க, புதுசா நம்ம செய்தி எல்லாம் கொண்டு வந்திருக்கோம், அதெல்லாம் சொல்லணுமா இல்லையா நம்ம நேர்களுக்கு?
4: ஆமா, நமக்கு கடமை பொறுப்பு எல்லாம் இருக்கு இல்லையா,
6: எல்லாமே. சரி, அழகின் அழகிய பாடலோட ஆரம்பிச்சிருக்கேன். அப்படின்னா ஒரு அழகியுடைய செய்தி தான் இப்ப காத்துட்டு இருக்க நம்ம நேர்களுக்காக விம்லா. நைஜீரியால ஒரு கதை விம்லா. இந்த ஒரு பெண்மணி, அவங்க பேரு ரேஷல் உஜரோமி. இவங்க நைஜீரியால இருக்கக்கூடிய வசதி குறைந்த பகுதிகளில் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு ஃபேஷனா ரொம்ப பிடிக்கும் விம்லா, ஸ்ட்ரீட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் இந்த மாதிரி ஒரு பாணி அவங்க பின்பற்றி வராங்க. ஃபேஷன் அப்படின்னு வரும்போது இவங்களுடைய ஸ்ட்ரீட் ஸ்டைல் இது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இது உலக அளவுல இது வந்து புகழ் பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஆடைகளை அதை அழகுபடுத்தி அதை அணிந்து கொண்டு கொஞ்சம் ஒப்பனை எல்லாம் செய்து கொண்டு இவங்க நைஜீரியால இருக்கிற வசதி குறைந்த தெரு முனைகள்ல போய் மாடலிங் பண்ணிருக்காங்க. ரொம்ப புதுமையான ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய காணொளி உலக புகழ் பெற இப்ப அவங்களுக்கு ஷெனல் உடைய, ஷெனல் அப்படிங்கறது வந்து ரொம்ப புகழ் பெற்ற ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஷெனல் உடைய 2026 ஃபேஷன் ஷோல பவனி வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
4: ஆட்டேங்கப்பா.
6: ஆமாம்ல, பாருங்க ஒருத்தவங்களுக்கு வந்து எப்படி அதிர்ஷ்டம் கதவை தட்டுதுன்னு.
4: ஆனா அதுக்கு அவ்வளவு முனைப்பா அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, இவ்வளவு உழைச்சிருக்காங்க பாத்தீங்களா.
6: சரியா சொன்னீங்க விமலா, அவங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள்லாம் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு மாதிரி ஒரு பொழுதுபோக்கு நடவடிக்கையாகவும் சும்மா அவங்களுடைய ஆசைக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இத ஷெனல் பாத்திருப்பாங்க, அந்த நிறுவனம் பாத்திருக்கோம், இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கவே இல்ல.
4: நித்யா, இதெல்லாம் பாக்கும்போது நானும் வித்தியாச வித்தியாசமா சமைச்சு
6: என்ன
4: பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் என்னோட கொலாபரேட் செய்து நான் ஒரு பெரிய லட்சாதிபதியா கோடீஸ்வரி ஆயிரலாமா?
6: அதுல என்னைய கொஞ்சம் சேர்த்துக்குங்க.
4: அதாவது
6: நீங்க சமைக்கிறீங்க, நான் அத கையில புடிச்சுக்கிட்டு மாடலிங் பண்றேன். அதோ நம்ம டீ கடை இங்க இருக்கு, தெருமுனையில தானே இருக்கு, அத நம்ம மாடலிங் செய்யறோம், உங்களுடைய சமையலையும் நம்ம புகழ் பெற வைக்கிறோம், இந்த கடையை நம்ம வேற கட்டத்துக்கு கொண்டு போகிறோம்.
4: இது திட்டம். வாங்க, இதே திட்டத்தோட 8 மணி வரைக்கும் நிகழ்ச்சி ஒன்னு படைக்கலாம், மத்தவங்க எல்லாம் ஆதரவு விடலாம்.
6: மாடலைகள் என்ன ஆக போகுதோ? இதோ தொடங்கியாச்சு டீ கடை.

0: கஜினி திரையிலிருந்து நம்ம அசின் அசத்திய பாடலை நம்ம கேட்டோம்.
1: இங்க அசின் இங்க அசின் அப்படின்னு சமூக வலைதளத்துல அசினை தேடி தேடி தேடி தேடி இருக்கு.
0: அவங்க நல்ல சந்தோஷமா திருமணம் செஞ்சுக்கிட்டு
1: இன்னும்
0: அவங்களுடைய விசிறியாக இருப்போம் இருக்கிறோம். நாம ஒரு சுற்று வருவாங்க, ஏதாவது ஒரு படம் அங்க கொஞ்சம் பண்ணிட்டு போங்கம்மா.
1: ஆமா
0: ஆமா ஆமா, நாம எதிர்பார்க்கலாம்.
1: நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம நேர்கள் வந்து அவங்களை பாடுவதற்கான வாய்ப்பு காத்துட்டே இருக்கு. நல்ல சந்தோஷமா இருக்கிறது எப்படி அப்படின்னு உங்களோட குறிப்புகளும் பகிர்ந்து கொள்ள நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் ஒத்த கால.
0: அதற்கு முன்பாக இன்னும் பல பேரும் காத்துட்டு இருக்காங்க இதற்காக.
2: போக்குவரத்து நிலவரம்
1: AYE நோக்கி செல்லும் CTE அமோக் அவென்யூ 5 கருகில வாகனம் பழுதாகி இருக்கு.
0: உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE KJக்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளதுங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
5: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
6: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50 SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
7: கட்டி பியூரிஃபாலர் இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
8: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
9: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
10: ஏன் அவசியம்னா,
9: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
10: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take-up Place, B1-25.
9: இப்போதே அழையுங்க. 6334-1055 6334-1055.
3: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியாகா போலி 968.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
3: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
2: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
4: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம் இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 27 விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவுச் சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா, மாபெரும் இசை நிகழ்ச்சி.
6: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சீட்டிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ள பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
7: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
8: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
7: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
8: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
7: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
8: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை.
10: டீ கடையோடு நாம இணைஞ்சிருக்கிற 9:06 இப்பொழுது நீங்க பாடி அசத்துவதற்கான நேரமோ வந்தாச்சு.
11: பாடவா? எப்படி உதித் நாராயண் மாதிரி நான் பாடவா? எப்போது
10: வேணா?
11: சரி சரி,
10: எப்படி நல்லா பாடுன்னு நம்ம நேர்கள் கத்துக்கங்க நித்யா.
11: ஓ ஆமா, சரி, அது உண்மைதான். அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் குரல் பதிவு அனுப்பணும், மலர்ச்சியாக பாடி வைக்கணும். அப்படியே ஏண்டா இந்த உலகத்தில் அந்த மாதிரிலாம் பாடி அனுப்பக்கூடாது.
10: சொல்லி சொல்லி முடிக்கல நீங்க.
11: இல்லை பரவாயில்ல, இல்லை கேட்கலாம். எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே. இல்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்களா?
10: நிச்சயமா தெரியும், ஆனா இதுவா அதுவான்னு தெரியல. ஏன்னா இளையராஜா பாட்டுனாலே இது மாதிரியும் இருக்கும், அது மாதிரியும் இருக்கும்.

0: பூவும் பொட்டும் திரையிலிருந்து ஆர் கோவர்தனம் அவருடைய இசையில விமலா அருமையான ஒரு பாடல் நம்ம கேட்டோம். ரொம்ப நாள் கேட்காத ஒரு பாடல்.
1: நம்ம நேர்கள் பலரும் முயற்சி செய்துட்டு இருக்காங்க, பதில்கள் அனுப்பிட்டு இருக்காங்க. ஆமா, பதில்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்கலாம். அதற்கு முன்பாக தங்க விலை நிலவர
0: 40 காசு குறைஞ்சிருக்கு விமலா. 167.50 காசு. மீண்டும் சொல்றோம், 22 கிர தங்கம் கிராமுக்கு இப்போது 167.50 காசுங்க.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: நீங்களும் இளையராஜா அடிவிசுறியா?
0: அப்ப நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: அதிசய உலகம்.
2: காதல் கூத்தது அதை கேட்டு
3: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
5: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
3: ஒலி 9:08.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: சுவை குறைந்த விலை அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு. காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ், சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 104 முதல் 25 வரை. கடையின் 108 முதல் 106. ஒருமுறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேக்கும். மெட்ராஸ் காபி ஹவுஸ், 8 1 9 6 4 8 0 0.
2: வாழ்க்கையை நினைச்சு பார்த்து ரொம்ப சோகமா இருக்கேன் நித்யா. எனக்கு அப்படி உற்சாகம் கொடுக்கற மாதிரி ரெண்டு வார்த்தை சொல்லுங்களேன்.
4: நிச்சயமாக. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க கோவை சரலா மாதிரி சிரிப்பீங்க. சொல்லாமலேயே சிரிக்கிறீங்களே விமலா. ஒருவேளை மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உங்க சிரிப்பை கேட்டுட்டு இருக்கலாமோ?
2: கோவை காலக்கட்டத்துல நாடகங்கள் மாதிரி, குறு குறு நாடுகள் மாதிரி நானும் கதறி செஞ்சிருந்தோமா? எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனே வந்து நம்ம கோவை சரலா தான்.
4: சகுதலா ஆண்டியா உங்க பேரு?
2: எனக்கு வர சரோஜா ஆண்டி.
4: சரோஜா ஆண்டி கொண்டு வாங்கிறேன்.
2: வேணாம், அந்த கொடுமையில திரும்ப நம்ம பாக்க வேணாம். இப்ப வாங்க, சந்தோஷமா இருக்கு, என்ன செய்யலாம்?
4: லாரி சென்டோஸ் என்பவங்க உங்க ஒரு மன தத்துவ நிபுணர். இவங்க சொல்ற சில குறிப்புகள் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நேயர்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். சந்தோஷமா எப்படி இருக்கலாம், நம்மளுடைய மூளைக்கு எப்படி நம்ம பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னா, நியூட்ர ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு முறை அவங்க வந்து சொல்றாங்க. நியூட்ர ஸ்வீட் அப்படின்னா இனிமையா இருக்கும், ஆனா அது உண்மையாகவே இனிமையா இல்லாம இருக்கிற ஒரு விஷயம்.
2: என்ன குழப்பறீங்க?
4: நியூட்ர ஸ்வீட் கனெக்ஷன் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, சமூக வலைத்தளங்களை சொல்றாங்க. இப்ப நாம மற்றவர்களோட உரையாடணும், அவங்களோட நட்புறவு கொள்ளணும், அதன் வழியாக நல்ல நட்புகள் பிறக்கும், நம்ம இன்னும் மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த காலகட்டத்துல நான் தான் சமூக வலைத்தளத்துல என்னுடைய நண்பர்களோட உரையாடிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் அவங்க பதிவேற்றம் பண்ற IG ஸ்டோரிஸ்க்கு நான் பதில் போட்டுட்டு இருக்கேன், இதனால இதுவும் ஒரு உரையாடல் தானே அப்படின்னு மக்கள் வந்து தப்பு கணக்கு போடுறாங்க. அது உரையாடல் கிடையாது, அது நியூட்ர ஸ்வீட். அதாவது கேட்கறதுக்கு, பாக்குறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு இனிமையா இருக்கும், ஆனா அது உண்மையாகவே உங்களை சந்தோஷப்படுத்தாதுன்னு சொல்றாங்க. அதற்கு பதிலாக ஒரு நாள் இந்த ஸ்க்ரோலிங் எல்லாம் விட்டுட்டு ஒருத்தரோட நேரடியா காஃபி குடிக்கிறதுக்கு நீங்க நேரடியா போங்க, இல்ல ஒரு வீடியோ கால் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அடுத்ததாக
2: வந்து சுருக்கமா சொல்ற, உண்மையான உரையாடலா இருக்கணும்.
4: உண்மையான உரையாடல், ஆமா ஆமா. அடுத்ததாக விம்லா, நம்மளுடைய மூளை அன்றாடம் என்னன்னா, இந்த மாதிரி மற்றவர்களோட சேர்ந்து உரையாடுறது வந்து ரொம்ப களைப்பான ஒரு விஷயம், வேணாம், எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு நாம மூளைக்கு அடிக்கடி தகவல் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பதிலாக உங்களுக்கே நீங்க சவால் கொடுங்க. இந்த மாதிரி சில முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு 30 நிமிடங்களுக்கு நீங்க போய் அங்க நின்று கொண்டு நீங்க வாங்க, உங்க மூளை அதன் பிறகு எப்படி மகிழ்ச்சி அடையுதுன்னு நீங்களே பாருங்க. ஒவ்வொரு நேரமும் என்ன ஆகுதுன்னா, நாம ஆஹா இந்த நிகழ்ச்சிக்கு போனா நிறைய பேர் வருவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மூளைக்கு தெரியறதில்ல நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நம்ம வந்து எப்படி உணர்வோம் அப்படின்னு. அதனால இந்த மாதிரி மூளை எல்லாம் நினைக்க கூடாது, யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கெல்லாம் போக சொல்றாங்க விம்லா.
2: சரி நித்யா, இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கா, இல்ல அடுத்த தடவை வச்சுக்கலாமா?
4: அடுத்த முறை இன்னும் பல குறிப்புகள் நிச்சயமா காத்துட்டு இருக்கு. மூளை நம்மளை ஏமாத்த கூடாது, நாம தான் மூளைய ஏமாத்தணும். எப்படி நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏமாத்தணும் விம்லா.

0: டான்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டான்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
2: தொலைக்காட்சி, வானொலி,
3: அடடா,
2: மின்னிலக்கம்,
3: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
2: அது போதும்,
4: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகோப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
2: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
4: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333-9888 மின்னஞ்சல் முகவரி meae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.

0: ஹார்ட் ஐஸ் மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
1: பாடல்
2: பகுதி
1: எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு இரண்டு நேர்கள் முயற்சி செஞ்சிருக்காங்க.
2: வாங்க அவங்க குரல் பதிவுல கேட்கலாம்.
1: தமிழ்
3: விழியில் என் விழியில் ஒரு பூ பூத்ததோ, பூ என்று பெண்ணானதோ
1: என்பது தவறான பதில். இருந்தாலும் நல்ல முயற்சி. அடுத்ததாக
4: மாலை வணக்கம் விமலா மற்றும் நித்யா, சந்திரன் பேசுற சென்னையில இருந்து. யோசிச்சு யோசிச்சு பார்த்து கடைசியில கண்டுபிடிச்சிட்டேன். பூந்தனிரா பன்னீர் புஷ்பங்கள் படப்பாடல். மிக்க நன்றி, வாழ்க
2: வளமுடன். சரி, இப்படியாக எல்லாம் வெளியேற முயற்சி இருந்தாலும் நம்ம ஹுசிலாம் காணும்ல. எங்க இருக்கீங்க, பாடி அனுப்புவீங்க? ராதாகுமாரி, புஷ்பா, மங்களம், சித்ராலோகன், பழனிசாமி என்ன பலர் சரியான பதில் சொல்லிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பாட்டுன்னு.
1: சரியான பதில முதல் நேயராக குரல் பதிவு அனுப்பி இருக்காங்க நம்ம சித்ராலோகன். அவங்களுடைய குரல் பதிவு கேட்போம். வணக்கம்.
5: வணக்கம் விமலா. வணக்கம் நித்யா. எனக்கு தெரியும், தெளிவாக இல்லை, நான் பாடினது அந்த பாட்டு தலைப்பு சினோவிதா. I love you my sweetheart, you love me அழகு. அது அந்த பாட்டு தலைப்பு. நன்றி, வணக்கம் சித்ராலோகன்.
1: என்பது சரியான பாடல். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, நம்ம ரஜினிகாந்தோடைய சிகை அலங்காரம், சென்டர் பார்ட்டி, அந்த கண்ணாடி. அது அவர் வந்து முடி திருத்துபவராக அவர் வந்து ஒரு கதாபாத்திரத்துல வருவார். அவர் ஸ்டைல் ஒரு தனி ஸ்டைல். அந்த
2: பிள்ளை பிடிக்கிற மாதிரி

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு. அனிருத்துடைய பல பாடல்கள் நம்ம கேட்டிருப்போம், ஆனா இந்த பாடல் கேட்டிருக்கீங்களா? இப்படி ஒரு பாட்டா தும்பா அப்படின்னு ஒரு படம் இல்ல, ரொம்ப அழகான ஒரு படம். இது பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கும் புலிக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு பத்தி ரொம்ப அழகா இந்த படம் நான் பார்த்தேன். அது ஏன்னா அவங்க அதாவது நண்பர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையின் போது அந்த புலி வந்து அந்த கதையோட சம்பந்தப்பட்டிருக்கும். நல்லா இருக்கும் அந்த கதை. கொஞ்சம் வேகமா இல்லாம கொஞ்சம் மெதுவாக போகிற ஒரு கதையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை வேணும்னு வைங்க.
1: லைஃப் இப்ப பாய் மாதிரி இருக்கு,
0: அது இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் நல்லா இருக்கு. அந்த படத்துல இருந்து இந்த ஒரு பாட்டு ரொம்ப புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் இருக்கிறது.
1: சரி, அந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேட்கலாம். அதுக்கு முன்னால சிங்கப்பூரின் வானிலை நமக்கு புத்துணர்ச்சி கொடுக்குதா இல்ல உத்வேகம் கொடுக்குதா அப்படின்னு
0: வெளியில எட்டி பார்த்தா தெரியுது.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: பல இடங்கள்ல காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆனா இப்போது மேக மூட்டமாக இருக்கு அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: சிங்கப்பூர்ல பிஎஸ்ஐ எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு வடக்கு பகுதியில 47, மேற்குல 76, மத்திய பகுதியில 73,
0: தெற்கு பகுதியில 72 ஆகவும் கிழக்கு பகுதியில 90 ஆகவும் பதிவாயிருக்குங்க.
2: நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் மான் வரை 5 கிலோமீட்டர் நடை இடம்பெற்றது. நடைக்கு பிறகு குடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியா காப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் இபின் மற்றும் கிரீன் லைஃப். ஃபிட் அண்ட் ஃபன் எவ்ரிபடி நோஸ் நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.
3: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8 4 3 0 4 9 5 0 8 4 3 0 4 9 5 0 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds Power Your Desire.
4: முகத்துல பாரு,
5: குட்டைக்கு போங்க.
4: தலைமுடி கொட்டுது,
5: குட்டைக்கு போங்க.
6: ஐயா, கண்ணுக்கு கீழ கருவளையங்கள்,
5: குட்டைக்கு போங்க.
4: எங்க எல்லாருக்கும் இங்க பேட் டேயா இருக்கு, நீங்க என்ன குட்டே குட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?
5: அத மாத்ததான் உங்களுக்கு குட் டே இருக்குது. த்ரெடிங், ஃபேஷியல்ஸ், க்ரூமிங் எல்லாத்துக்குமே குட் டே பியூட்டி பார்லர் நீங்க நாடலாம். ஒரே இடம்,
4: புதன்கிழமை தோறும் பிற்பகல் 1 மணிக்கு மேல ஆனந்தமான நிகழ்ச்சி கேளுங்க.
5: உதிரங்கத்துல பங்கெடுக்க பரிசுகளை வெல்லுங்க.
4: 101 ஸ்ட்ராங்கன் ரோட், குட் டே பியூட்டி
5: பார்லர்.
7: நியூ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ் ஒளி வழிகளில் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நியூ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், அல்லது ஸ்பாட்ஸ் பிளஸ், பிரீமியர் பிளஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நியூ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
8: வாங்க, உங்களுக்காக விமலா நித்யா 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய மியூசிக்.
9: ஆவி பறக்கும் டீ கடை
10: மச்சி மன்னாறு அம்மன்சுக்குள்ள பேஜாறு கச்சு பண்ணாறு டக்கரா நின்னு போனாரு

0: காதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ். மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. ஒளியூட்டுதான் ஆச்சு இந்த நேரத்துல. நிச்சயமாக எல்லாரும் பேசிக்கொண்டு இருப்பது தீபாவளி ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: கடைசி நேரத்துல சில பேர் செய்வாங்க இல்லையா,
0: அந்த பொறுமெல்லாம் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: நித்யா ஆரம்பிக்கணும். நான் வந்து இந்த வருஷம் எல்லாமே முன்பே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் அந்த கடைசி நிமிஷத்துல சேர்ந்து வந்து அதிக மன உளைச்சல் கொடுக்குது விம்லா.
0: அது ஒரு சந்தோஷம் தானே, அப்பதான் அந்த தீபாவளி மூட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.
1: கொஞ்சம் அங்கங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பரவாயில்ல, ஆனா வீடே சுத்தம் பண்ணல. அந்த கடைசி 2 நாட்கள் மட்டுமே சுத்தம் பண்ணும். யூ நம்மள நமக்கு வந்து அந்த ஒரு சக்தி இல்லைன்னு வைங்க. தேக்காவுக்கெல்லாம் போகிறது உண்டு. அப்புறமா எந்தெந்த கடைகள், வெவ்வேறு கடைகள் பகுதிகள்லாம், சிங்கப்பூர்ல இருக்கிற வெவ்வேறு பகுதிகள்லாம் போய் ஷாப்பிங் எல்லாம் செய்வோம். அதுதான் தீபாவளி உணர்வை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இந்த காலத்து தலைமுறையினர்கள் I'm too என்ன சொல்லுவாங்க, கூல் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
0: வழக்கமாகவே அந்த பிள்ளைங்களுக்கு தான் நம்ம உடுப்பு வாங்குவோம், ஆனா இப்ப எல்லாம் வர்றதில்ல, கூப்பிட்டா கூட வர்றதில்ல.
1: அதேதான்,
0: எப்படி வந்து உடுப்பு வாங்குறது?
1: அதனாலதான் இப்ப வந்து நேரலிடம் என்ன கேட்க போறோம்னா, இப்ப இந்த காலத்துல உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகளா வர்றாங்களா கூட தீபாவளி ஆடைகள்லாம் வாங்குறதுக்கு? இப்ப எல்லாம் வர்றாங்களா? கடை தொகுதிகளுக்கு போகிறாங்க சில பேரு, ஆன்லைன் எல்லாம் வாங்குறாங்கங்களா? அது தவறு கிடையாது. ஆனா கடைக்கு போய் பார்த்து தேர்ந்தெடுத்து அதை அணிஞ்சு பார்த்து வாங்குறது, அது ஒரு வேற மாதிரியான உணர்வு. இந்த காலத்து பிள்ளைகள் அதெல்லாம் விரும்புறாங்களா? வர்றாங்களா உங்க கூட?
0: நீங்க போது விரும்புறீங்களா? அதையும் எங்களோட அழைச்சி சொல்லுங்க. 9 6 7 8 8 9 6 8
1: இப்ப வாங்க, நம்ம தொடர்ந்து 90களில் வெளிவந்த பாடல்களை கேட்க போகிறோம். ஆக தீபாவளி அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் வேகமான கிராமிய வாசனை நம்ம கொண்டு வரலாம் விம்லா.
0: படகோட்டும் பட்டமா,
1: ஐயோ போதும் போதும்.

0: இடைப்பட்ட பகுதியில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்குங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
2: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.
0: தீபாவளி கொட்டாட்டுகள் களைக்கட்ட ஆரம்பிச்சிருக்க நேரத்துல இந்த சந்தைக்கு எல்லாம் போகும்பொழுது குழந்தைகளா வராங்களா, பிள்ளைகள் வராங்களா, பதின்ம வயதினர் வராங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். நந்து,
3: நந்துவா?
0: நந்தினி தான்.
3: நந்து ஆயிட்டாங்களா? வணக்கம் நந்தினி.
4: வணக்கம் விமலா. வணக்கம் நித்யா. நந்தினி பேசுறேன். ஸோ என் வீட்டில் எப்படின்னா, நாங்களாம் ஒரு காலத்தில் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து இன்னைக்கு நாங்கள் போகிறோம், எல்லாம் ரெடியாருங்க, இத்தனை மணிக்கு ரெடி ஆகணும்னு எங்கள் அப்பா கட்டாக சொல்லிடுவாங்க. அப்படி இருந்தோம். அவங்க போயிட்டு என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதை தான் நாங்கள் போடுவோம். கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த காலத்தில் வந்து நான் என் வீட்டில் வந்து பிள்ளைங்கிட்டலாம் நான் சொல்லிட்டேன், ஓகே இன்னைக்கு வந்து நாங்கள் டேக்காப் போகிறேன், நான் பிளான் பண்றேன், நீங்க வந்து எல்லாம் ரெடியா இருக்கணும் அப்படின்னு. அப்ப நான் சொன்னோடனே வந்து என் மூத்த பொண்ணு சொல்லிட்டா, நான் இல்லம்மா ஐம் நாட் கமிங், போரிங்மா நான் வரல, நீங்களே பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டா. என்னோட கடைசி பையன் அதுக்கு மேல, எதுக்கு எப்போதும் தேக்காவே போனோம், வெரி போரிங் அம்மா,
3: போரிங்
4: கிட்ட நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன் அப்படின்னு
3: போனீங்களா.
4: அப்ப இதுதான் நான் உனக்கு சொன்னேன், நீங்க வரலன்னா ஓகே நோ ப்ராப்ளம், நீங்க வீட்டுல இருக்கிற உடுப்பையே போட்டுக்கீங்க, நான் ஆன்லைன்லயோ இதுலயோ நான் ஒண்ணு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தாங்க. வந்துட்டு தேக்கால ஒரு சுத்தி சுத்தி போன வாரம் லேடிஸ் போயிட்டு நான் வந்து தீபாவளி ஷாப்பிங் செஞ்சுட்டு வந்தேன். அந்த கடையில போய் அந்த அலைஞ்சி திரிஞ்சு பேச்சு விறுவிறுத்து வாங்குறது வந்து அது ஒரு கிக் இருக்கு. இதெல்லாம் நாங்க அனுபவிக்கலாம். என்ன
3: தீபாவளி,
0: ரொம்ப நன்றி. இந்த கடை ஏறி அந்த கடை ஏறி இங்க சண்டை போட்டு அங்க பாகின் பண்ணி
3: கொஞ்சம் நடுவில் நிறுத்தி ஒரு டீய குடிச்சிட்டு ஒரு பானிபுரிய சாப்பிட்டு
0: மச்சா மாமா எல்லாரையும் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு,
3: ஒரு உணர்வு
0: புரிய மாட்டேங்குது.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
4: ஆமா,
3: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
4: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
3: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
5: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசோபியோல், இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் wondershop.sg.

0: எதிரும் புதிரும் திரையில இருந்து மலிசை வாசுதேவன் புஷ்பனவன் புஷ்பவனம் குப்புசாமி குழுவினர் கொண்டு வந்த பாடல நாம கேட்டோம்.
1: டீ கடை இருக்கு, நமக்கு முன்னால யாரு இருக்காங்க பாருங்க நித்யா.
0: யாரு?
1: வடகரி இல்ல வடகரியா? தீபாவளி அப்படின்னாலே இந்த சந்திக்கெல்லாம் போகும் பொழுது ஒரு பக்கம் ஷாப்பிங் செய்யாத நேரத்துல இந்த பஜ்ஜி சொஜ்ஜி அப்புறம் இந்த வடை இதெல்லாம் வந்து விற்பனை செய்வாங்க இல்லையா, அந்த முறுக்கு தீனி பண்டங்கள் இதெல்லாம் வந்து பாக்கும்போது அது ஒரு வெட்டு வெட்டுறது, அதாவது சாப்பிடுறது நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்.
0: தைரியமா சொல்லுங்க வெட்டு வெட்டுறதுன்னு.
1: தீபாவளி உணர்வு கொடுக்கறது அந்த பிள்ளைங்களா இப்ப என்ன மாதிரி பிள்ளைங்களா அந்த மாதிரி ஷாப்பிங் எல்லாம் போகும்பொழுது என்னெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு அப்படிலாம்
0: இன்னும் தெரியும் தெரியும். உடைகள் வாங்குறது வந்து நான் அங்க போவேன்னா நீங்க வந்து நேரா சாப்பாடு கிடைக்க போவீங்கன்னு எனக்கு தெரியும்.
1: புதுசு புதுசா இப்ப பாருங்க இன்ஸ்டாகிராம் வர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி குழந்தைங்கள்ட பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க நீங்க வந்தீங்கன்னா சந்தையில பாருங்க வித்தியாசமான உணவு பழங்கள்லாம் விற்பனை செய்யறாங்க, அதெல்லாம் வந்து நீங்க வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருவேளை பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு ஆசை வரும் இல்லையா?
0: கண்டிப்பாக. அது ஒவ்வொரு வருஷமும் பல விதமான புதிய ஆடைகளை கொண்டு வர்றாங்க, புதுவிதமான உணவு பண்டங்களை கொண்டு வர்றாங்க. இத போய் ஷாப்பிங் பண்றது ஒரு பக்கம் இருக்க, இது ஒரு நல்ல அனுபவம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா ஒருவேளை வருவாங்களோ.
1: இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அவங்க என்ன கேட்க விரும்புறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நாம பேசினாலும் நம்ம பேச்சு அவங்களே கேக்குறாங்க.
0: இல்ல பரவாயில்ல நீ வீட்டுல இரு அப்படின்னு சொல்லி நாம வந்து நிம்மதியா ஷாப்பிங்
1: பண்ணி பழைய சட்டையை
0: போட்டுக்கிட்டு அது ஒரு நல்ல உத்தி நான் நினைக்கிறேன்.
1: பயமுறுத்தி வைக்கணும்.
0: ஆமா, அப்புறம் பழைய ஓட்டை விழுந்த அந்த சட்டை நீ போடுறியா இல்ல புது சட்டை வேணுமா, இந்த ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க இல்லையா நந்தினி. எனக்கு வந்து பரிமளா என் கோ அந்த படம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஊர்வசி சொல்லுவாங்க விம்லா, இது வந்து நம்மளுடைய தலைப்பை வந்து ஒட்டி அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஊர்வசி வந்து குடும்பத்தினர் அனைவர்கிட்டையும் கேட்பாங்க யாரு நம்ம ஜெயராம் இரண்டு மகள் இருப்பாங்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல
1: அந்த இரவு சாப்பாடு சொல்றீங்க.
0: நான் வந்து இரவு சாப்பாடு சமைக்க போறேன், நான் மட்டும் சமைக்கிறா இருந்தா 50 நிமிஷம் ஆகும், யாராவது ஒருத்தர் வந்தீங்கன்னா 30 நிமிஷம், எல்லாரும் வந்தீங்கன்னா 20 நிமிஷம் அப்படின்னு யோசிச்சுட்டு எத்தனை எவ்வளவு நேரம் உங்களுக்கு சாப்பாடு வேணும் எவ்வளவு நேரத்துக்குள்ள அது வந்து தயாராகணும்னு சொல்லும்போது 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருவாங்க. ஆட இது நல்ல உத்தியா இருக்கு, இது நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு நினைச்சேன். அதான் நந்தினியுடைய குரல் பதிக்கிட்ட பிறகு இது ஞாபகம் வந்துச்சு.
1: இந்த மாதிரி கட்டம் போட்டு நம்ம யோசிச்சாதான் இந்த காலத்து பிள்ளைங்களை சமாளிக்க முடியும், இல்லனா இருக்கிற கொஞ்ச நஞ்சு தலைமுடியை வந்து கொட்டிடும் போல இருக்கு.
0: ஆமா,
1: நேரம் சரியாக சிங்கப்பூர் மலேசியா பாதுல 5:42.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
3: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
4: ஓ, அது என்ன?
3: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
4: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லன்னு தெரியுது.
3: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
4: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
5: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
6: பாரம்பரிய சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இனிப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ் சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30. ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ். 8196-4806.
7: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டி

0: சுப்பட்டுகிறதா, நீ சுப்பட்டுகிறதா, இந்த பிகருக்கு ஏத்த மைனர்னா.
1: இந்த மாதிரி ஸ்டைல் ஸ்டைலா ஆடைகளை வாங்குறதுக்கு எல்லாரும் ஆயத்தமா இருப்பாங்க.
2: ஆமா, இதுக்காகவே காசு சேர்த்து வச்சு எப்ப தீபாவளி வரும் காத்திருந்து உடைகளை வாங்குவோரா இருந்தீங்கன்னா தொடர்ந்து இணைஞ்சிருங்க. உங்களுக்கு சில குறிப்புகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கோம்.
1: அதற்கு முன்பாக வாங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
2: சுவையாக சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: நீங்க ஆசாசிய சுடும் வடைய சாப்பிடுங்க, இப்படி சொல்லணுமா?
6: என்ன வடையா?
2: அப்படின்னா இந்த மூன்று குறிப்புகளை பின்பற்றி பாருங்க. வடைக்கான உளுந்து 3-4 மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க. உளுந்து குறைவான நேரம் ஊறினா அரைக்கும் போது மென்மையாக இருக்காது. அரைக்கும் போது தண்ணீரை குறைவாக சேர்த்து கொள்ளுங்க. மாவு கடினமாக இருக்கணும். மாவு தளர்ந்து இருந்தா எண்ணெய் அதிகமா குடிக்குங்க. அதோட வடைக்கான அந்த மாவை அரைக்கும் போது சில துண்டு ஐஸ் கட்டிகளையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவு குளிர்ச்சியாக இருக்கும், நன்கு புடைக்கவும் செய்யும். அதன் பிறகு உங்க வடைய சுட்டு பாருங்க, நீங்களும் சொல்வீங்க.
6: அருண் சுவை நாக்கில உட்கார்ந்து நடனம் ஆடுது.
3: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
7: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயாலு காசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
8: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
7: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயாலு காசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயாலு காஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 தேதி வரை மட்டுமே.
9: ஜாயாலு காஸ், world's favorite jeweler.

0: கமகமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ணை பறிக்குது.
2: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ணை பறிக்கத்தான் செய்யும்.
1: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
2: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை. என் ஒன்று கேம்பல் லேன்.
3: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிறு நிறைய சிறப்பு. இந்த மாதிரி இசை கேட்கும் போதே தீபாவளி உணர்வு வந்துடும். நாம இன்றைக்கு தீபாவளி காலகட்டத்துல ஷாப்பிங் செய்யறத பத்தி பேசும்போது, இந்த காலத்து குழந்தைகள்லாம் வந்து இந்த ஷாப்பிங் அவ்வளவு விரும்புறதுல. ஒரே சூடா இருக்கும், கசகசன்னு வந்து நிறைய பேர் கூட்டமா இருப்பாங்க.
4: உட்கார்ந்த இடத்திலேயே எவ்வளவு சுலபமாக ஆடைகளை கொண்டு வரலாம். இந்த ஆன்லைன் பல விஷயங்கள் நடக்குது, பல வியாபாரங்கள்லாம் இப்ப ஆன்லைன் வழியாக தான் அவங்க வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல தவறு ஏதும் இல்லதான்.
3: இருந்தாலும் இப்ப தேக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் வந்திருக்கு, விதவிதமான உடைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது குடும்ப உறவை என்ன மேம்படுத்துது. குடும்பத்தோட சென்று பொருளை வாங்குறது, அப்புறம் உறவுகளை சந்திக்கிறது, வித்தியாசமான என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லவா? அது ஃபேமிலி டைம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
4: ஆமா,
3: அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளை பிள்ளைகளை 13 வயதுல அழைச்சிட்டு போங்க.
4: இந்த மாதிரி கடைகள் பிற்காலத்துல இருக்காது.
3: ஆமா,
4: இந்த ஒரு கொண்டாட்ட உணர்வு தொடரணும் அப்படின்னா அடிக்கடி நம்ம இந்த மாதிரி தேக்காவுக்கு, குட்டி இந்தியா, இந்த மாதிரி கடைகளுக்கு போய் ஷாப்பிங் செய்யணும்.
3: இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இதெல்லாம் வந்து சரியா தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்றது நம்ம கடமையா அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் இழுப்பறிதான், கொஞ்சம் கஷ்டம் தான், மெனக்கட வேண்டியதா இருக்கு. அப்படி செய்யறதான் தீபாவளியும் கூட, அந்த சந்தோஷம் கூட. ஆக இன்றைய நிகழ்ச்சியில அழைச்சு பேசின நேயர்களுக்கும் சரி, கருத்துக்கள் சொன்னவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமா இந்த தீபாவளிக்கு முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை இந்த மாதிரி சந்தைகளுக்கு அழைச்சிட்டு போங்க. நம்ம சிங்கப்பூர்ல எப்படி தீபாவளி கொண்டாடப்படுது என்பதை எடுத்து சொல்லுங்க.
4: அதே சமயத்துல நம்ம சிங்கப்பூர் கடைக்காரர்களுக்கு நம்மளுடைய ஆதரவு கொடுத்த மாதிரியும் இருக்கும்ல.
3: அனைவருக்கும் 9:06 இருந்து
5: தீபாவளி வாழ்த்துகள்.

வணக்கம். மாலை மணி 6, மீரிகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சரளா தேவி கோபால். சிங்கப்பூரின் பொது மருத்துவமனைகளில் ஏற்பட்ட சேவை தடங்கள் சரி செய்யப்பட்டுள்ளது. சேவை தடங்களுக்கு இணைய தாக்குதல் காரணமாய் இருப்பதாக தெரியவில்லை என்று சைனாப்ஸ் எனும் சிங்கப்பூர் சுகாதார தொழில்நுட்ப அமைப்பு முன்னதாக கூறியது. இன்று காலை சுமார் 9 மணிக்கு NHG சுகாதார குழுமம் சேவை தடங்கள் குறித்து தெரிவித்தது. பிறகு NUHS சுகாதார குழுமமும் சிங்ஹெல்த் முதலியனவும் சேவை தடங்கள் குறித்து பதிவிட்டன. முன்பதிவு, கட்டணம் உள்ளிட்ட சேவைகளுக்கு நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. சுமார் 2.5 மணி அளவில் பிரச்சினையை தீர்ப்பதில் குழுக்கள் பணியாற்றியதாக சைனாப்ஸ் கூறியது. மாலை 4:37 மணிக்கு அனைத்து சேவைகளும் முழுமையாக வழக்கத்துக்கு திரும்பின. அனைத்துலக இணைய பாதுகாப்பு வார மாநாட்டில் தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் கா சண்முகம் கலந்து கொண்டார். செயற்கை நுண்ணறிவால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அதிகரிப்பதை அவர் சுட்டினார். இதுபோன்ற சூழலில் தொழில்நுட்பத்துறையின் முன்னணி நிறுவனங்கள் வெளிப்படையாகவும் வேகமாக தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் வகையிலும் செயல்பட வேண்டும் என திரு சண்முகம் கேட்டுக் கொண்டார். ஓபன் AI, Anthropic, கூகுள், அமேசான் முதலிய நிறுவனங்களை வெவ்வேறு சூழ்நிலைகளில் சந்தித்திருப்பதாக அவர் சொன்னார். அவை பொதுவில் ஒத்துழைக்க தயாராய் இருப்பதாகவும் அமைச்சர் சண்முகம் தெரிவித்தார். சிங்கப்பூரின் இணைய பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த 3 அம்சங்களில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. ஆபத்து ஏற்படுவதற்கு முன்பே அதை கண்டறிந்து முறியடிக்க உருவாக்கப்பட்டிருக்கும் புதிய இணைய பாதுகாப்பு திட்டத்தில் அந்த அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அவை அச்சுறுத்தல்களை அடையாளம் காண்பது, அரசாங்கத்திற்கும் தொழில்துறைகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை பலப்படுத்துவது, தாக்குதல்களுக்கு AI தொழில்நுட்பத்தை கொண்டு வேகமாக பதிலடி கொடுப்பது ஆகியவை. பாலர்பள்ளி ஆசிரியர்களுக்கு வாரத்தில் குறைந்தது 2 மணி நேரம் பாடங்களை திட்டமிட ஒதுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் கற்றல் பணியை செய்ய வேண்டியதில்லை. நான் கான்டாக்ட் டைம் என்று அது அழைக்கப்படும். வகுப்புகளை திட்டமிடவும், பிள்ளைகளின் வளர்ச்சி பற்றிய குறிப்புகளை எழுதவும், பெற்றோர், சமூக பங்காளிகள் ஆகியோருடன் கலந்துரையாடவும் ஆசிரியர்கள் அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். எக்டா எனும் பாலர் பருவ மேம்பாட்டுத்துறையின் உரிமம் பெற்ற அனைத்து பள்ளிகளிலும் அது நடைமுறைப்படுத்தப்படும். புதிய மாற்றம் அடுத்த ஆண்டு நவம்பரிலிருந்து நடப்புக்கு வரும். துணை பிரதமர் கான் கிம் யாங் இன்று இந்தியா செல்கிறார். சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நீண்டகால பலதரப்பு உறவை மறு உறுதி செய்யும் வகையில் அவரது பயணம் அமையும். வர்த்தக தொழில் அமைச்சருமான திரு கான் இன்றும் நாளையும் புதுடில்லியில் இருப்பார். அங்கு நடைபெறும் ப்ளூம்பர்க் நியூ இக்கானமி மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு பேசுவார். மூத்த அரசாங்க அதிகாரிகளையும் வர்த்தக தலைவர்களையும் அவர் சந்திக்க உள்ளார். நாளை மறுநாள் திரு கான் சென்னைக்கு செல்வார். தமிழ்நாடு இந்தியாவின் 2வது ஆகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கிறது. அது சிங்கப்பூரின் முக்கிய பொருளாதார பங்காளி. சிங்கப்பூரின் மேற்கு பகுதியில் புகைமூட்டம் தொடர்ந்து மோசமாக உள்ளது. மாலை 5 மணி நிலவரப்படி அங்கு காற்று தரக்குறியீடு 165, மத்திய வட்டாரத்தில் 157, கிழக்கில் 149, தெற்கில் 130, வடக்கில் 115. ஆக அண்மைய நிலவரத்தை தெரிந்து கொள்ள தேசிய சுற்றுப்புற அமைப்பின் இணையதளத்தை நாடலாம். மலேசியா ஆசியான் சந்திப்பில் எல்லை கடந்த புகைமூட்டம் குறித்து பேசவிருக்கிறது. அடுத்த மாதம் மணிலாவில் ஆசியான் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திக்கவிருக்கின்றனர். ஆசியான் இயற்கை பேரிடர்களை கையாள்வதற்கு பல வழிமுறைகளை வகுத்துள்ளது. ஆனால் அதில் புகைமூட்டம் இல்லை என்றார் மலேசிய வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசான். தென்கொரியாவின் இன்ச்சான் நகரில் உள்ள பேரங்காடியில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் 8 பேர் காயமுற்றனர். 20களில் உள்ள பெண் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. 60 வயது மதிக்கத்தக்க ஓர் ஆடவர் அந்த தாக்குதலை நடத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறது. கணுக்காலில் அவர் கண்காணிப்பு பட்டை அணிந்திருந்தார். சந்தேக நபர் 2 கையிலும் கத்தி வைத்திருந்தார். வெவ்வேறு மாடிகளில் தாக்குதல் நடத்தியதாக சம்பவத்தை நேரில் கண்ட ஒருவர் கூறினார். பின்னர் பொதுமக்கள் அவரை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். பிரான்சில் 100கணக்கான பேரங்காடிகளின் குளிர்பதன பெட்டியில் வைத்திருந்த உணவை தூக்கியெறிய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இணைய ஊடுருவிகள் குளிர்பதன பெட்டிகளின் இயக்கத்தில் இடையூறு ஏற்படுத்தியிருந்தனர்.
குளிர்பதன பெட்டிகளை இயக்கும் மென்பொருளே இந்த பிரச்சினைக்கு காரணம் என்று பிரான்சின் இணைய பாதுகாப்பு அமைப்பு கூறியது. பாதிக்கப்பட்ட குளிர்பதன பெட்டிகளில் காலாவதியான மென்பொருள் இருந்தது. அதில் பாதுகாப்பு அம்சங்களை பொருத்த முடியவில்லை. அதை இணைய ஊடுருவிகள் சாதகமாக பயன்படுத்தி இணைய தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள மன்னர் காலித் அனைத்துலக விமான நிலையம் வரும் சனிக்கிழமை அக்டோபர் 17 தேதி வரை மூடப்பட்டிருக்கும். விமான நிலையத்தின் கட்டமைப்பையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய அது மூடப்படும் காலம் பயன்படுத்தப்படும். ஜித்தாவுக்கு பிறகு அங்குள்ள மிக பரபரப்பான விமான நிலையமாக மன்னர் காலித் அனைத்துலக விமான நிலையம் இருந்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை இரவு 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துல இருந்து அனிருத்துடைய இசைல அவர் பூமியோ இணைந்து பாடியிருந்த பாடலை நாம கேட்டு மகிழ்ந்தோம். 6 மணி செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம் பெறுகின்றது டீ கட. நம்ம நேர்களுக்காக காத்திருக்கும் சில பாடல்களின் முன்னோட்டம் இதோ. பாட்டு புரியல இதை குடிச்சிட்டே மதிய நேரத்துல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இரவு நேரத்துல என்ன சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்கு பசி உண்டாக்கு அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இன்றைக்கு 3 குறிப்புகளோட நான் ஒரு விஷயமா மாறி இருக்கேன், என்ன என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூரின் வானிலை இப்ப எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். காலையில இருந்து நல்ல மழை, நாளைக்கு வந்து அதே போல மழை பெய்யும் அப்படின்னு முன்னெடுச்சிருக்காங்க. வெப்பநிலை 25°C 34°C இடைப்பட்டிருக்கும். மாலை மணி 6:11 நிலவரப்படி சிங்கப்பூர்ல PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு. எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வடக்குல 51, மேற்குல 90, மத்திய பகுதியில 86, வடக்கு தெற்கு பகுதியில 40, கிழக்கு பகுதியில 87 பதிவாகியிருக்கு.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
2: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
3: ஆமா,
2: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
3: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
2: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
0: சிங்கப்பூர் நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: ஆவி பறக்கும் டீக்கடை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய

0: ஆதவன் அவருடைய குரல் பத்தாத்திரையிலிருந்து சாய் அபேகரின் இசையில் பாடலை கேட்டோங்க. என்ன கொஞ்ச நேரத்தில் நம்ம நேயர்களுக்காக வித்தியாசமா யோசிக்கிறதுக்கான கேள்வி வந்துகிட்டே இருக்காது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு நெரிசலாக இருக்கு எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ பொங்கல் ரோட்டுக்கும் டெம்பனிஸ் அவென்யூ 10 இடைப்பட்ட பகுதியில்.
2: உள்ளசி நோக்கி செல்லும் பிகே மண்டை சாலையிலிருந்து டெரி ஃபார்ம் சாலை நெடுக நெரிசல்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
5: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிஞ்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள். துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
3: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14ஆம் தேதி இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: இந்த அக்டோபரில் மீலிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
5: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
4: மீலிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
6: ஒரு நிறைய சிறப்பு
7: இன்றைக்கு மாறவிருக்காங்க நம்ம விமலா. நிச்சய உணவு பண்டமாக தான் இருக்கும்.
8: எதிர்பாராததை
7: எதிர்பாருங்க.
8: ஒரு பொருளா மாறி இருக்கு. முதல்ல நான் பறக்க ஆரம்பிச்சு 1783ஆம் வருஷம்.
7: ஐயோ, அவ்வளவு பழசா நீங்க.
8: மியூசியத்துல வைக்க வேண்டிய ஆளுதான். என்ன கண்டுபிடிச்சவங்க வந்து பிரெஞ்சு காரங்க, சரியா? 3வது குறிப்பு, முதல் முதல்ல என் கூட பயணம் செஞ்சவங்க ஒரு ஆடு,
7: சரி,
8: ஒரு வாத்து, அதோட ஒரு சேவல். இவங்க தான் என்னுடைய முதல் பயணிகளா இருந்தாங்க.
7: பறக்கும் மாட்டு வண்டியோ?
8: இல்லை இல்லை இல்லை கோபால், இல்லை.
7: ஆனா நீங்க பறக்கக்கூடிய ஒரு பொருள்.
8: ஆமா,
7: பயணம் செய்யறதுனா ஒரு போக்குவரத்து தொடர்பான ஒரு பொருள்
8: அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க
7: இல்லையா?
8: அப்படியும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இருந்தால் நன்றாக இருக்கும், ஆனா இல்லாம இருந்தாலும் நன்றாக
7: இருக்கும். நிறுத்துங்க.
8: 1783ஆம் வருஷம் என்ன கண்டுபிடிச்சாங்க? கண்டுபிடிச்சவங்க பிரெஞ்சு காரங்க. ஒரு ஆடு, ஒரு வாத்து, ஒரு சேவல், அவங்கதான் என்னோட முதல் பயணிகள். நான் யார்?

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று அக்டோபர் மாதம் 13 ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு,
2: ஓர் யூரோ எனக்கு பிடிச்சிருக்கு 143, ஒரு வெள்ளி 43 காசு,
1: முக்கிய வாழ்க்கைக்கு ஒரு ஸ்டர்லிங் ஒரு வெள்ளி 69 காசு,
2: ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 89 காசு,
1: 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 32 காசு,
2: அதுவே 100 இலங்கை ரூபாய் 39 காசு,
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலை சேர்விங்க 3 வெள்ளி 19 காசு.
0: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: பல பிரியாணி சமைச்சு பாத்துருப்பீங்க, ஆனா உருளைக்கிழங்கு தம் பிரியாணி சமைச்சிருக்கீங்களா?
3: என்ன சொல்றேன்?
2: ஆமாங்க, உருளைக்கிழங்கு தம் பிரியாணி. இத சமைக்க தேவையான பொருட்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மசாலா விழுந்து தயாரிக்க இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 2 பற்கள், பச்சை மிளகாய் 2, சிவப்பு மிளகாய் 2, தயிர் 1 மேசக்கரண்டி, புதினா இலைகள், கொத்தமல்லி தழை. அடுத்து பிரியாணி தயாரிக்க பாஸ்மதி அரிசி 200 மில்லிகிராம், உருளைக்கிழங்கு 200 மில்லிகிராம், நெய், எண்ணெய், வெங்காயம் 2, தக்காளி 3, மஞ்சத்தூள் கால் தேக்கரண்டி, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, குங்குமப்பூ, உப்பு, இவைதான் தேவையான பொருட்கள் பிரியாணி சமைக்க. இப்ப செய்முறையை தெரிஞ்சுக்கலாமா? உருளைக்கிழங்கு தம் பிரியாணி செய்ய முதல்ல பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 30 நிமிஷம் ஊற வச்சிருங்க. அடுத்து ஒரு வெங்காயத்தை மெல்லிசா நறுக்கி அதை வறுத்து வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து ஒரு கடாயில வேக வைத்த உருளைக்கிழங்கை எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து பொன்னிறமா வறுத்துக்குங்க. அரிசியை சமைக்க ஒரு பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றி சூடையனதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை சேர்த்து அதனுடன் ஊற வச்ச அரிசி சேர்த்து 3/4 பாகம் வேக வச்சு அதை வடிகட்டி எடுத்து வைத்துக்கோங்க. அதோட சூடான பால குங்குமப்பூ சேர்த்து கரைத்து வைத்துக் கொள்ளுங்க. மசாலா விழுது தயாரிக்க மிக்சியில பூண்டு, இஞ்சி, சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தலை, புதினா இலை, அதோட தயிர் சேர்த்து விழுதாக அரைத்துக் கொள்ளுங்க. இப்ப உருளைக்கிழங்கு

இங்கு தம் பிரியாணி சமைக்க கடாயில நெய் சேர்த்து சூடான பிறகு அதோட பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பொடியா நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிங்க. அந்த கலவையில அரைச்சு வச்ச மசாலா விழுத சேர்த்து பச்சை மணம் போகும் வரைக்கும் வதக்குங்க. பச்சை மணம் போன பிறகு அதுல வேக வைத்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அடுத்து அதுல வறுத்து வைத்த வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறின பிறகு வேக வைத்த அரிசி சேர்த்து நல்லா பரப்பி விடுங்க. அதனுடன் கரைத்த குங்குமப்பூ பால் சேர்த்து வறுத்த வெங்காயத்தை சேர்த்து கடாய ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சூடான சுவையான உருளைக்கிழங்கு தம் பிரியாணி தயார். அசத்துங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.

0: பறக்கும் வாழை இலையாக இருக்க வேண்டியதை நம்ம விமலா, ஏன்னா கோழி சேவல் ஆடு அப்படின்னு என்னென்னமோ சொல்லிருந்தீங்க. ஆனாலும் நம்ம நேர்கள் வித்தியாசமான பதில சொல்லி அசத்தி இருக்காங்க. அவையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதற்கு முன்பாக
1: போக்குவரத்து நிலவரம்.
0: இப்போது நீங்க பயணம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, குறிப்பாக பாக்கிய பக்கமா பயணம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, பீஷான் மேஞ்சாலையில இருந்து அந்த பகுதியில லோரோங் ஆறு தோப்பாயோ அப்பதாம்ச சாலை நெடுக நேரிசல்
2: விபத்து நேர்ந்திருக்குங்க. குலிமாட்டை நோக்கி செல்லும் நிக்கோ ஹைவே ஜாவா ரோடுக்கு பிறகு மூன்றாம் தடத்தை தவிர்த்துருங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
5: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
6: ஆமா,
5: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
6: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
5: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
7: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 தேதி வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சீட்டிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் wondershop.sg.
8: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
9: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
10: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
9: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
11: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
9: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
10: பஸ் பயணம்.
11: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம்
9: இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
10: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
0: Heart Eyes, மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை ஒரு சிரிப்பு, நிறைய சிரிப்பு.
2: எனக்கு தெரியும் பறக்கும் கம்பளியோ
0: ராதாகுமாரி,
2: நாசர், அப்புறம் கேரலைன், தீபா, மங்களம், ராஜ்குமார், புஷ்பா, அண்ணன், கார்த்திக், ராதாகிருஷ்ணன், நாயுடு, சாமு, சந்திரன்.
0: இப்படியாக காணாம போன நான் யாருன்னு கண்டுபிடிச்ச உங்க எல்லாருக்குமே பாராட்டுகள். சரியான பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா காத்துருங்க. இப்ப வாங்க, சிங்காரி வரி வராங்க, வழி விடுங்கப்பா.

0: இனிமையான பாடலை கேட்டோம். இரண்டு பாடல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நம்முடைய பிரதீப் ரங்கநாதருடைய படங்கள்ல இருந்து
1: இந்த பாடல் உங்களை இழு இழு இழுக்கல
0: அதை சொல்லுங்க. டுவெட் படத்திலிருந்தோ காதலுக்கு நேரம் இல்லை படத்திலிருந்து இரண்டு பாடல்களை நாம ஒன்றின் பின் ஒன்றாக கேட்டோம். நேரம் மாலை மணி 6:47 எங்கங்க பதில் அப்படின்னு கேக்குறாங்க நேயர்கள்.
1: ஆமா வந்துரும் வந்துரும் கொஞ்ச நேரத்துல.
0: அதற்கு முன்பாக
1: பிகே இனோக்கி செல்லும் எஸ்எல்இ மண்டாய் ரோட்டுக்கும் ஈஷனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரவு மெதுவடைச்சிருக்குங்க.
0: ஏய் நோக்கி செல்லும் சிடி பக்கமா பயணம் செஞ்சிருந்தீங்கன்னா பிரெடல் சாலை எக்ஸிட் அங்க நெரிசல் அதிகமாயிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
3: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுக்க.
4: ஆஹா சம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்க. அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏய் அம்மா எங்க?
3: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
5: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள் நகைகள் கைவினை பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள். இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள். ஹரியாசி வெடிங் பிரியாணி தீபாவளி விருந்து. அதிரடி தள்ளுபடிகள். தினமும் பரிசுகள். துபாய் லண்டன் ரோம் நியூயார்க் பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள் கைபேசிகள் உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றி சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 பத்து நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
6: இன்னும் கிளம்பலையா?
7: பாரு என் முகப் பொலிவே இல்லாம இருக்கு.
6: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
7: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
6: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
8: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
9: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
8: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
9: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
8: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
9: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
8: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
9: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
8: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
10: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை.

0: அப்படியே நீங்க பறந்து போறீங்க. இப்ப தெரியுது ஏன் இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம்.
1: என்ன கலப்படுத்துக்கே இருக்கீங்க, இருங்க என்னோட ஆமியெல்லாம் இறக்குறேன்.
0: ஆமியோ பூமியோ வாங்க பாத்துடலாம்.
1: நிச்சயமாக எல்லாரும் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு உயிரான பயமா?
0: முன்பெல்லாம் பயம் இல்ல, இப்ப வயதாக பயம் அதிகமா இருக்கு.
1: என்ன
0: செய்யறது?

0: தகவலை வழங்கியோர்.
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். இரவு மணி 7, மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சரளா தேவி கோபால். சிங்கப்பூரின் பொது மருத்துவமனைகளில் ஏற்பட்ட சேவை தடங்கள் சரி செய்யப்பட்டுள்ளது. சேவை தடங்களுக்கு இணைய தாக்குதல் காரணமாய் இருப்பதாக தெரியவில்லை என்று சைனப்ஸ் எனும் சிங்கப்பூர் சுகாதார தொழில்நுட்ப அமைப்பு முன்னதாக கூறியது. இன்று காலை சுமார் 9 மணிக்கு NHG சுகாதார குழுமம் சேவை தடங்கள் குறித்து தெரிவித்தது. பிறகு NUHS சுகாதார குழுமம், சிங் ஹெல்த் முதலியனவும் சேவை தடங்கள் குறித்து பதிவிட்டன. முன்பதிவு, கட்டணம் உள்ளிட்ட சேவைகளுக்கு நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. சுமார் 2.5 மணி அளவில் பிரச்சினையை தீர்ப்பதில் குழுக்கள் பணியாற்றியதாக சைனப்ஸ் கூறியது. மாலை 4.5 மணி அளவில் அனைத்து சேவைகளும் முழுமையாக வழக்கத்துக்கு திரும்பின. தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் கா சண்முகம், செயற்கை நுண்ணறிவால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அதிகரித்து வரும் வேளையில் தொழில்நுட்பத்துறையின் முன்னணி நிறுவனங்கள் வெளிப்படையாகவும் வேகமாக தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் வகையிலும் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்துலக இணைய பாதுகாப்பு வார மாநாட்டில் பேசிய போது அவர் அவ்வாறு கூறினார். OpenAI, Anthropic, Google, அமேசான் முதலிய நிறுவனங்களை வெவ்வேறு சூழ்நிலைகளில் சந்தித்திருப்பதாக அவர் சொன்னார். அவை பொதுவில் ஒத்துழைக்க தயாராயிருப்பதாகவும் அமைச்சர் சண்முகம் கூறினார். சிங்கப்பூரின் இணைய பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த 3 அம்சங்களில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. ஆபத்து ஏற்படுவதற்கு முன்பே அதை கண்டறிந்து முறியடிக்க உருவாக்கப்பட்டிருக்கும் புதிய இணைய பாதுகாப்பு திட்டத்தில் அந்த அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அவை அச்சுறுத்தல்களை அடையாளம் காண்பது, அரசாங்கத்திற்கும் தொழில்துறைகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை பலப்படுத்துவது, தாக்குதல்களுக்கு AI தொழில்நுட்பத்தை கொண்டு வேகமாக பதிலடி கொடுப்பது. பாலர் பள்ளி ஆசிரியர்களுக்கு வாரத்தில் குறைந்தது 2 மணி நேரம் பாடங்களை திட்டமிட ஒதுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் கற்றல் பணியை செய்ய வேண்டியதில்லை. நான் கான்டாக்ட் டைம் என்று அது அழைக்கப்படும். வகுப்புகளை திட்டமிடவும், பிள்ளைகளின் வளர்ச்சி பற்றிய குறிப்புகளை எழுதவும், பெற்றோர், சமூக பங்காளிகள் ஆகியோருடன் கலந்துரையாடவும் ஆசிரியர்கள் அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆக்டா எனும் பாலர் பருவ மேம்பாட்டுத்துறையின் உரிமம் பெற்ற அனைத்து பள்ளிகளிலும் அது நடைமுறைப்படுத்தப்படும். புதிய மாற்றம் அடுத்த ஆண்டு நவம்பரில் நடப்புக்கு வரும். துணை பிரதமர் கான் கிம் யாங் இன்று இந்தியா செல்கிறார். சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நீண்டகால பலதரப்பு உறவை மறு உறுதி செய்யும் வகையில் அவரது பயணம் அமையும். வர்த்தக தொழில் அமைச்சருமான திரு கான் இன்றும் நாளையும் புதுடில்லியில் இருப்பார். அங்கு நடைபெறும் ப்ளூம்பர்க் நியூ இக்கானமி மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு பேசுவார். மூத்த அரசாங்க அதிகாரிகளையும் வர்த்தக தலைவர்களையும் அவர் சந்திக்கவுள்ளார். நாளை மறுநாள் திரு கான் சென்னைக்கு செல்வார். தமிழ்நாடு இந்தியாவின் 2வது ஆகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கிறது. அது சிங்கப்பூரின் முக்கிய பொருளாதார பங்காளி. புகை மூட்டம் உணவங்காடி நிலையங்களிலும் காபி கடைகளிலும் வியாபாரத்தை பாதித்திருக்கிறது. கடையிலேயே சாப்பிடும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக கடைக்காரர்கள் சிலர் கூறினர். அதிகமானோர் வீட்டுக்கு உணவை வாங்கிச் சென்று சாப்பிடுவதாக கூறுகிறார் கடைக்காரர் லிங்கம்.
3: ஒரு 30% குறைஞ்சிச்சு. இப்போ நான் லஞ்ச் டைமு ரொம்ப குறவாக இருக்குது. இப்போ இந்த ஒரு வாரமாக நைட்லேயும் ரொம்ப குறவாக இருக்கும். ஒரு 8 மணி போல் ரொம்ப குறைஞ்சிடும் வியாபாரம். எல்லோரும் கிளம்பிடுறாங்க. இங்கே உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா வெளியே வந்தால் புகை மூட்டம், அந்த கண்ணு எரியுன்றாங்க. எனக்கே கண்ணு எரியும். எல்லாம் பேக்கெட் பண்ணி எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது டேக்அவேலாம்.
2: வியாபாரம் தொடர வேண்டும், இழப்பை குறைக்க வேண்டும். அதற்காக கடைக்காரர்கள் எத்தகைய வழிகளை நாடுகின்றனர்? அது பற்றிய சிறப்பு தொகுப்பு இன்றிரவு 8.5 மணி தொலைக்காட்சி செய்தியில். சிங்கப்பூரின் மேற்கு பகுதியில் புகை மூட்டம் தொடர்ந்து மோசமாக உள்ளது. மாலை 6 மணி நிலவரப்படி அங்கு 24 மணி நேர காற்று தூய்மை கெட்டு குறியீடு 162, மத்திய வட்டாரத்தில் 155, கிழக்கில் 148, தெற்கில் 128, வடக்கில் 113. ஆக அண்மைய நிலவரத்தை தெரிந்து கொள்ள தேசிய சுற்றுப்புற அமைப்பின் இணையதளத்தை நாடலாம். மலேசியா ஆசியான் சந்திப்பில் எல்லை கடந்த புகைமூட்டம் குறித்து பேசவிருக்கிறது. அடுத்த மாதம் மணிலாவில் ஆசியான் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திக்கவிருக்கின்றனர். ஆசியான் இயற்கை பேரிடர்களை கையாள்வதற்கு பல வழிமுறைகளை வகுத்துள்ளது, ஆனால் அதில் புகைமூட்டம் இல்லை என்றார் மலேசிய வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசான்.
4: சொல்லும் பொருளும் இன்டர்செப்ஷன், இடைமறிப்பு. இணையத்தில் தீங்கு விளைவிக்கும் ஊடுருவல் முயற்சிகளை இடைமறிக்க தகுந்த பாதுகாப்பு தேவை. இன்டர்செப்ஷன், இடைமறிப்பு.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
6: மாலை 4 மணி முதல் 28 மணி வரை டீ கடை.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
4: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
3: விலை எப்படி?
4: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
5: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002212196. செல்லுங்கள் newmtechgroup.com.
6: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401-403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
7: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா?
8: அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா?
7: வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா?
8: அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா?
7: எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது
8: உங்க அபிமானி நிகழ்ச்சி டீ கடை.
7: ஒரு சிப் நிறைய சிறப்பு. வைரமுத்துவின் கை வரிசையில் வரிகள் அந்த பாடல கேட்டோம்.
9: உலக மலை காற்றில் வரும் பாட்டு
7: என்ன அப்படி போட்டு இந்த மாதிரி ஒரு பாடல் அப்படின்னு அந்த பாடல முழுசா உங்களுக்காக காத்திருக்கு.
10: உங்களுக்காக வருகின்றன. அதற்கு முன்பாக வாங்க, கோவா திரையிலிருந்து விமலா கிளம்பிட்டாங்க, வாங்க பாடலை கேட்போம்.
7: இது டீ கடை.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். 9

0: நினைச்சு பார்த்து ரொம்ப சோகமா இருக்கேன் நித்யா. எனக்கு அப்படி உற்சாகம் கொடுக்கற மாதிரி ரெண்டு வார்த்தை சொல்லுங்களேன்.
1: நிச்சயமாக. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க கோவை சொல்லாம சிரிப்பீங்க. சொல்லாமலேயே சிரிக்கிறீங்களே விமலா. ஒருவேளை மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உங்க சிரிப்பை கேட்டுட்டு இருக்கலாமோ?
0: கோவை காலக்கட்டத்துல நாடகங்கள் மாதிரி குறுகு நாடுகள் மாதிரி நானும் கதறி செஞ்சிருந்தோமா, எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனே வந்து நம்ம கோவை சரலா தான்.
1: சகுந்தலா ஆண்டியா உங்க பேரு?
0: எனக்கு வருது சரோஜா ஆண்டி.
1: சரோஜா ஆண்டி கொண்டு வாங்கிற
0: வேணாம், அந்த கொடுமையில திரும்ப நம்ம பார்க்க வேணாம். இப்ப வாங்க, சந்தோஷமா இருக்கு, என்ன செய்யலாம்?
1: லாரி சாண்டோஸ் என்பவங்க உங்க ஒரு மன தத்துவ நிபுணர். இவங்க சொல்ற சில குறிப்புகள் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நேயர்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். சந்தோஷமா எப்படி இருக்கலாம், நம்மளுடைய மூளைக்கு எப்படி நம்ம பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னா, நியூட்ரஸ்வீட் அப்படிங்கிற ஒரு முறை அவங்க வந்து சொல்றாங்க. நியூட்ரஸ்வீட் அப்படின்னா இனிமையா இருக்கும், ஆனா அது உண்மையாகவே இனிமையா இல்லாம இருக்கிற ஒரு விஷயம்.
0: என்ன குழப்பறீங்க?
1: நியூட்ரஸ்வீட் கனெக்ஷன் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, சமூக வலைத்தளங்களை சொல்றாங்க. இப்ப நாம மற்றவர்களோட உரையாடணும், அவங்களோட நட்புறவு கொள்ளணும், அதன் வழியாக நல்ல நட்புகள் பிறக்கும், நம்ம இன்னும் மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த காலகட்டத்துல நான் தான் சமூக வலைத்தளத்துல என்னுடைய நண்பர்களோட உரையாடிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் அவங்க பதிவேற்றம் பண்ற ஐஜி ஸ்டோரிஸ்க்கு நான் பதில் போட்டுட்டு இருக்கேன், இதனால இதுவும் ஒரு உரையாடல் தானே அப்படின்னு மக்கள் வந்து தப்பு கணக்கு போடுறாங்க. அது உரையாடல் கிடையாது, அது நியூட்ரஸ்வீட். அதாவது கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு இனிமையா இருக்கும், ஆனா அது உண்மையாகவே உங்களை சந்தோஷப்படுத்தாதுன்னு சொல்றாங்க. அதற்கு பதிலாக ஒரு நாள் இந்த ஸ்க்ரோலிங் எல்லாம் விட்டுட்டு ஒருத்தரோட நேரடியா காஃபி குடிக்கிறதுக்கு நீங்க நேரடியா போங்க, இல்ல ஒரு வீடியோ கால் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அடுத்ததாக
0: சுருக்கமா சொல்ற உண்மையான உரையாடலா இருக்கணும்,
1: உண்மையான உரையாடல். அடுத்ததாக விமலா, நம்மளுடைய மூளை அன்றாடம் என்னன்னா, இந்த மாதிரி மற்றவர்களோட சேர்ந்து உரையாடுறது வந்து ரொம்ப களைப்பான ஒரு விஷயம், வேணா எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு நாம மூளைக்கு அடிக்கடி தகவல் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பதிலாக உங்களுக்கே நீங்க சவால் கொடுங்க, இந்த மாதிரி சில முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு 30 நிமிடங்களுக்கு நீங்க போய் அங்க நின்று கொண்டு நீங்க வாங்க, உங்க மூளை அதன் பிறகு எப்படி மகிழ்ச்சி அடையுதுன்னு நீங்களே பாருங்க. ஒவ்வொரு நேரமும் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆஹா இந்த நிகழ்ச்சிக்கு போனா நிறைய பேர் வருவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மூளைக்கு தெரியறது இல்ல, நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நம்ம வந்து எப்படி உணர்வோம் அப்படின்னு. அதனால இந்த மாதிரி மூளை எல்லாம் நினைக்க கூடாது, யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கெல்லாம் போக சொல்றாங்க விமலா.
0: சரி நித்யா, இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கா, இல்ல அடுத்த தடவை வச்சுக்கலாமா?
1: அடுத்த முறை இன்னும் பல குறிப்புகள் நிச்சயமா காத்துட்டு இருக்கு. மூளை நம்மள ஏமாத்த கூடாது, நாம தான் மூளைய ஏமாத்தணும். எப்படி நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏமாத்தணும் விமலா.

0: எதிர்பார்த்து
1: விபத்து நேர்ந்திருக்குங்க. பி கே நோக்கி செல்லும் எஸ் எல்இ அப்பர் தாம்சன் ரோடுக்கு பிறகு இதனால் ஈஷன் வரையில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: துவாசி நோக்கி செல்லும் ஏவா இ நாமட்டன் பார்க் எக்ஸிட் அங்கு நெரிசல் அதிகமாயிருக்கு.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை, இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
5: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
4: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
6: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
7: ஆமா,
6: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
7: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
6: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
8: Productions பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசைஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 தேதி இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 தேதியிலிருந்து 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: இவ்வங்கத்திற்கு
8: ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: நீங்களும் இளையராஜா விசிறியா? அப்ப நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: டீ கடையோடு இணைஞ்சிருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, நன்றி, நன்றி கோபால். வாங்க இப்போ நேரத்தை சரிபார்த்து விடலாம். 7:35 ஆயிடுச்சுங்க. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், யார் இந்த கோபால்னு. ஏதாவது இடக்கு முடக்கா பதில் சொல்லுவீங்க. சரி சொல்லுங்க, நானு தேடிட்டு இருக்கேன்.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
3: சிறு சிறு நினைவுகள் நினைவில் மலருதே. டவுன் பஸ்,
4: டவுன் பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை.
0: இன்றைக்கு என்ன தகவல் தொழில்நுட்ப செய்தி காத்துட்டு இருக்கு? உங்களுக்கு சம்பந்தமே இல்லாதது.
6: அப்படிதான்.
0: இன்றைக்கு 13 October. இன்றைக்கு உலக அளவுல ஒரு விஷயம் வந்து அருமை செய்ய போறாங்க. ஆப்பிள் நிறுவனம்,
7: ஓ அந்த அழகி போன ஆப்பிள்,
0: அந்த
7: சரி சரி சரி சரி சொல்லுங்க.
0: பாருங்க ஆப்பிளோட விசிறிகள்லாம் வந்து வெகுண்டழ போறாங்க. சரி, ஆப்பிள் வந்து புதிய ஒரு விஷயத்த இன்றைக்கு அறிமுகப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வெல்கம் ஹோம் அப்படின்ற ஒரு பேர்ல இந்த ஒரு புதிய விஷயத்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆப்பிள் வந்து நிறைய கருவிகளை மின்பொருள்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ உங்க வீட்டை அவங்க தொழில்நுட்ப கருவி சார்ந்த ஒரு விஷயமா மாத்த போறாங்க. அதற்கான பொருட்களை இப்ப அறிமுகப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு எடுத்தியா, AI பவர் ஹோம் ஹப், அதோட ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ், பாதுகாப்பு கருவிகள், அது மட்டும் இல்லாம உங்களுடைய கதவு இருக்குல்ல வீட்டு கதவு, அதெல்லாம் ஸ்மார்ட் டோபெல், இதெல்லாமே ஆப்பிள் இருக்கும். உங்க கை தொலைபேசிலே நீங்க வந்து அவற்றில ஏற்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
7: இது இன்னும் சுலபமான ஒரு முறையாச்சே.
0: நீங்க வீட்டுக்கு போகும்போது கதவை கதவை தர அப்படின்னு ஒரு பட்டனை தட்டினா கதை திறந்துரும். அப்புறம் எனக்கு வந்து நல்ல பாட்டு வேணும் அப்படின்னு வந்து கை தொலைபேசி நீங்க தட்டினீங்கன்னா பாட்டு வரும்.
7: சரி,
0: இதே மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களோட பாதுகாப்பு கருவி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்க கை தொலைபேசில எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளலாம், நீங்க இயக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எஸ்,
7: இது என்ன பெரிய விஷயம்? எனக்கு பிரியாணி வேணும்னா சமைச்சு கொடுக்குமா என்ன?
0: அது அடுத்த கட்டம்.
7: அப்ப ஆப்பிள் வந்து நீங்களே வச்சுக்கீங்க, போங்க.

0: பாம்பே ஜெயஸ்ரீயின் குரலில் மென்மையான மின்னலை திரையில் இருந்து பாடலை கேட்டோம்.
1: உங்க உதி நாராயணன் குரல்ல கொஞ்சம் பாடுங்களா அந்த பாடல.
2: ஏன் விமலா
1: கேக்குறோம் பாடல? அவங்க அப்படி பாடினாங்க, உதி நாராயணன் பாடினாங்க,
2: சிரிப்பு வருது.
1: ஓகே
3: பாடுறேன். உன் பொன்மடியல் தூங்கினா போதும்.
1: விபத்து ஏற்பட்டு இருப்பதால தாமச சாலை நெடுக நெரிசல்.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு. மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
5: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
6: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
5: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
6: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
5: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
6: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
7: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
9: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர், ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
10: சுவையாக சமைக்க
11: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
10: நீங்க ஆசாசிய சுடும் வடைய சாப்பிடுங்க, இப்படி
12: சொல்லணுமா? என்ன வடையா?
10: அப்படிதான், இந்த 3 குறிப்புகளை பின்பற்றி பாருங்க. வடைக்கான உளுந்த 3-4 மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க. உளுந்து குறைவான நேரம் ஊறினா அரைக்கும் போது மென்மையாக இருக்காது. அரைக்கும் போது தண்ணீரை குறைவாக சேர்த்துக்கொள்ளுங்க. மாவு கடினமாக இருக்கணும். மாவு தளர்ந்து இருந்தா எண்ணெய் அதிகமா குடிக்குங்க. அதோட வடைக்கான அந்த மாவை அரைக்கும் போது சில துண்டு ஐஸ் கட்டிகளையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவு குளிர்ச்சியாக இருக்கும், நன்கு புடைக்கவும் செய்யும். அதன் பிறகு உங்க வடைய சுட்டு பாருங்க. நீங்களே சொல்வீங்க.
12: அருஞ்சுவை நாக்கில உட்கார்ந்து நடனம் ஆடுது.
4: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள். ஒலி 968
1: எங்கும் மமிதா, எதிலும் மமிதா. சரியா சொன்னீங்க. அண்மை காலமாக ஒரே மமிதாவுடைய காற்றாக வீசுகிறது. தமிழ் மலையாளம் அப்படின்னு கலக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு. குட்டி பொண்ணா இருக்காங்க, வித்தியாசமா நிறைய படங்கள்.
13: 25 வயசு தான்
1: சொல்லுங்க.
13: ஆனா அவங்களுடைய நடிப்புல எவ்வளவு ஒரு முதிர்ச்சி இருக்கிறது பாருங்க. சமீபத்துல பெத்லஹேம் குடும்ப யூனிட் பார்த்தேன். அருமையான ஒரு படம், மெதுவாக போகும், பொறுமை வேணும், ஆனா நல்ல படம்.
1: அவங்க எடுக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் ரொம்ப வித்தியாசமா அமைஞ்சிருக்கு. ஒரு படத்துல இருந்து இன்னொரு படம் ரொம்ப மாறுபட்டு இருப்பதாலையும் நடிப்பு திறமை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா.
13: நிச்சயமா நிச்சயமா.
1: அவங்க தொடக்க திரைப்படமும் பார்த்திருந்தேன். நினைக்கிற அந்த படம் மலையாளத்துல வந்த ஒரு திரைப்படம், டக்குன்னு ஞாபகம் இல்ல. ரொம்ப கியூட்டா நடிச்சிருந்தாங்க, அது திரைப்படம் ரொம்ப இயல்பா நடிச்சிருந்தாங்க. சரி, அதான் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப அவங்களுடைய அடுத்த படத்தை பத்தி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகி இருக்கிறது.
13: ஆஹா,
1: இப்ப நம்முடைய மமிதா பைஜு ஜேசன் சஞ்சயோட இணை போறாங்க. ஆமா, ஜேசன் சஞ்சய் இயக்குநராக இருந்தார் இல்லையா நம்மளுடைய சிக்மா திரைப்படத்துல. இப்ப அவர் கதாநாயகனாகவும் இருக்கும் திரைப்படத்துல மமிதா பாஜு தான் வந்து அவருக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. இந்த படத்தை டூ திரைப்படத்தை இயக்கிய கீர்த்தீஸ்வரன் அவர் தான் வந்து இயக்கமும் இருக்கின்றார். இந்த திரைப்படத்தை விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
13: அப்ப கீர்த்தீஸ்வரன் இசை சாய் அப்படிங்கறதே
1: எப்படிமா பிடிச்சிங்க? இப்படி
13: ஏன்னா இசையில வந்து சாய் இல்லைன்னா அது இசை இல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க.
1: இப்ப வாங்க அது இசையோடு சேர்த்து சி ஸ்ரீராம் கொண்டு வரும் பாடல் கேட்கலாமா?
13: பத்தாத்தரையிலிருந்து மென்மையான பாடல் கேட்டு மகிழ்ந்தீங்கள். இது டீ கடை.

0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க
1: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
2: நேரம் 2:50 ஆகிவிட்டது. சிங்கப்பூரின் வானிலை இப்போது இரவு நேரத்தில் மேகமூட்டமாக இருக்கு. வெப்பநிலை 25°C 34°C இடைப்பட்டிருக்கும்.
3: சிங்கப்பூர்ல பேசாயிரும் காற்று தூய்மை கேட்ட குறியீடு, வடக்கு பகுதியில் 57, மேற்கு பகுதியில் 86, மத்திய பகுதியில் 88,
2: தெற்கு பகுதியில் 62, கிழக்கு பகுதியில் 95 பதிவாகி இருக்குங்க.
4: வானிலை நிலவரம் ஆதரவு
5: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.
2: போக்குவரத்து
4: நிலவரம் ஆதரவு
6: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிராவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை டீ கடை. ஆதரவு

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: கடந்த 4 மணி நேரமா பதிவேற்றம் பண்ண அந்த காணொளிகள் செனல் நிறுவனம் பார்க்க, அடடா இந்த மாடல் நமக்கு வேணுமே சொல்லி அவங்கள இப்போது வந்து ரன்வேல எல்லாம் நடக்க விட்டு இருக்காங்க, பவனி வர விட்டு இருக்காங்க.
2: பிடிச்ச விஷயத்தை செய்யும் போது, மனசார செய்யும் போது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யும் போது எவ்வளவு விஷயங்கள் நடக்குது பாத்தீங்களா?
1: அதேதான்.
2: அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேல
1: நாம கொஞ்சம் தீபாவளி உணர்வை கொண்டாட்டத்தை கொண்டு வந்திருந்தோம். இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் ஷாப்பிங் வர்றாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இடையர்கள் பலரும் நமக்கு செய்தி அனுப்பி வச்சிருந்தாங்க,
2: மறுக்கு ஊரல்கள் அனுப்பி இருந்தாங்க. 6 மணிக்கு மேல நான் வந்து ஹாட் ஏர் பலூனாக மாறி இருந்தேன், பறந்துருந்தேன். அதை பற்றி கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்ஞ்சிருந்தோம். அது மட்டும் இல்லாம இப்ப ஆப்பிள் நிறுவனம் இன்றைக்கு ஒரு புதிய அறிமுகத்தை வெளியிட்டு இருக்காங்க. வெல்கம் ஹோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. கை தொலைபேசியில எல்லாம் டச் பண்ணாலே போதும், வீட்டை ஏக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
1: பிள்ளைங்க கையில மட்டும் கொடுத்துறாதீங்க, கதவை தர மூடு அப்படின்னு விளக்கை அணைச்சு விடு அப்படின்னு சொல்லி விளையாடுனாங்கன்னா ஆப்பிள் அழுகி போயிடும்
2: பாத்தீங்களா. அதுலயும் பாத்தீங்களா, நீங்க வந்து ஆப்பிளுக்கு நீங்க வந்து உங்க ஆதரவு கொடுக்க மாட்டீங்க. இருங்க, எனக்கு ஒரு நாள்
1: ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு அதற்கான குறிப்பு எல்லாம் கொடுத்துட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பேச முடியுமா? நியூட்ரஸ்வீட் பத்தி நம்ம பேசி இருந்தோம் ஹாப்பியில.
2: அது மட்டும் இல்லாம நம்ம கியூட்டான ஹாப்பியான மமிதா பைஜியோட அடுத்த திரைப்படத்தை பத்தி பேசிருந்தோம்.
1: இவ்வளவு தகவல்கள் வழங்கிட்டு நமக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுதுல.
2: ஆமா நித்யா, இல்ல நாளைக்கு நிகழ்ச்சி படிக்கணும்ல, அந்த திம்புக்காக நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வரலாம்.
1: வாங்க, ஹாட் பலூனா பறந்து போவோம் வீட்டுக்கு.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். 8:00 மீடியகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சரளா தேவி கோபால். சிங்கப்பூரின் பொது மருத்துவமனைகளில் ஏற்பட்ட சேவை தடங்கல் சரி செய்யப்பட்டுள்ளது. சேவை தடங்கலுக்கு இணைய தாக்குதல் காரணமாய் இருப்பதாக தெரியவில்லை என்று சைனப்ஸ் எனும் சிங்கப்பூர் சுகாதார தொழில்நுட்ப அமைப்பு முன்னதாக கூறியது. இன்று காலை சுமார் 9:00 NHG சுகாதார குழுமம் சேவை தடங்கல் குறித்து தெரிவித்தது. பிறகு NUHS சுகாதார குழுமம், சிங் ஹெல்த் முதலியனவும் சேவை தடங்கல் குறித்து பதிவிட்டன. முன்பதிவு, கட்டணம் உள்ளிட்ட சேவைகளுக்கு நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. மதியம் சுமார் 2:30 அளவில் பிரச்சினையை தீர்ப்பதில் குழுக்கள் பணியாற்றியதாக சைனப்ஸ் கூறியது. மாலை 4:30 அளவில் அனைத்து சேவைகளும் முழுமையாக வழக்கத்துக்கு திரும்பின. தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் கா சண்முகம், செயற்கை நுண்ணறிவால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அதிகரித்து வரும் வேளையில் தொழில்நுட்பத்துறையின் முன்னணி நிறுவனங்கள் வெளிப்படையாகவும் வேகமாக தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் வகையிலும் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். அனைத்துலக இணைய பாதுகாப்பு வார மாநாட்டில் பேசிய போது அவர் அவ்வாறு கூறினார். ஓபன் AI, Anthropic, கூகுள், அமேசான் முதலிய நிறுவனங்களை வெவ்வேறு சூழ்நிலைகளை சந்தித்திருப்பதாக அவர் சொன்னார். அவை பொதுவில் ஒத்துழைக்க தயாராயிருப்பதாகவும் அமைச்சர் சண்முகம் தெரிவித்தார். சிங்கப்பூரின் இணைய பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த 3 அம்சங்களில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. ஆபத்து ஏற்படுவதற்கு முன்பே அதை கண்டறிந்து முறியடிக்க உருவாக்கப்பட்டிருக்கும் புதிய இணைய பாதுகாப்பு திட்டத்தில் அந்த அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அவை அச்சுறுத்தல்களை அடையாளம் காண்பது, அரசாங்கத்திற்கும் தொழில்துறைகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை பலப்படுத்துவது, தாக்குதல்களுக்கு AI தொழில்நுட்பத்தை கொண்டு வேகமாக பதிலடி கொடுப்பது ஆகியவையாகும். பாலர்பள்ளி ஆசிரியர்களுக்கு வாரத்தில் குறைந்தது 2 மணி நேரம் பாடங்களை திட்டமிட ஒதுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் கற்றல் பணியை செய்ய வேண்டியதில்லை. நான் கான்டாக்ட் டைம் என்று அது அழைக்கப்படும். வகுப்புகளை திட்டமிடவும், பிள்ளைகளின் வளர்ச்சி பற்றிய குறிப்புகளை எழுதவும், பெற்றோர் சமூக பங்காளிகள் ஆகியோருடன் கலந்துரையாடவும் ஆசிரியர்கள் அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். எக்டா எனும் பாலர் பருவ மேம்பாட்டுத்துறையின் உரிமம் பெற்ற அனைத்து பள்ளிகளிலும் அது நடைமுறைப்படுத்தப்படும். புதிய மாற்றம் அடுத்த ஆண்டு நவம்பரில் நடப்புக்கு வரவுள்ளது. கலைத்துறையில் பயிலும் மாணவர்களுக்கு கூடுதல் ஆதரவு வழங்கப்பட உள்ளது. நியான் கொங்சி அறநிறுவனம் அதற்காக அடுத்த 5 ஆண்டுகளில் சோட்டா கலைப்பள்ளிக்கு 2.5 மில்லியன் வெள்ளி வழங்க உள்ளது. உபகாரச் சம்பளம் வழங்கவும் தலைமைத்துவ பயிலரங்குகளை நடத்தவும் அந்த தொகை பயன்படுத்தப்படும். துணை பிரதமர் கன் கிம் யாங் இன்று இந்தியா செல்கிறார். சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நீண்டகால பலதரப்பு உறவை மறு உறுதி செய்யும் வகையில் அவரது பயணம் அமையும். வர்த்தக தொழில் அமைச்சருமான திரு கன் இன்றும் நாளையும் புதுடில்லியில் இருப்பார். அங்கு நடைபெறும் புளூம்பர்க் நியூ இக்கானமி மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு பேசுவார். மூத்த அரசாங்க அதிகாரிகளையும் வர்த்தக தலைவர்களையும் அவர் சந்திக்க உள்ளார். நாளை மறுநாள் திரு கன் சென்னைக்கு செல்வார். தமிழ்நாடு இந்தியாவின் 2வது ஆகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கிறது. அது சிங்கப்பூரின் முக்கிய பொருளாதார பங்காளி. புகை மூட்டம் உணவங்காடி நிலையங்களிலும் காப்பி கடைகளிலும் வியாபாரத்தை பாதித்திருக்கிறது. கடையிலேயே சாப்பிடும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக கடைக்காரர்கள் சிலர் கூறினர். அதிகமானோர் வீட்டுக்கு உணவை வாங்கிச் சென்று சாப்பிடுவதாக கூறுகிறார் கடைக்காரர் லிங்கம்.
3: புகை மூட்டதுனால ஒரு 30% குறைஞ்சிச்சு. இப்போ லஞ்ச் டைமு ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ இந்த ஒரு வாரமாக நைட்லேயும் ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு 8 மணி போல் ரொம்ப குறைஞ்சிடும் வியாபாரம். எல்லோரும் கிளம்பிடுறாங்க. இங்கே உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா வெளியே வந்த புகை மூட்டம் அந்த கண்ணு எரியுன்றாங்க. எனக்கே கண்ணு எரியும். எல்லாம் பேக்கெட் பண்ணி எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது டேக்அவேலாம்.
2: வியாபாரம் தொடர வேண்டும், இழப்பை குறைக்க வேண்டும். அதற்காக கடைக்காரர்கள் எத்தகைய வழிகளை நாடுகின்றனர்? அது பற்றிய சிறப்பு தொகுப்பு இன்றிரவு 8:30 தொலைக்காட்சி செய்தியில். சிங்கப்பூரின் மேற்கு பகுதியில் புகை மூட்டம் தொடர்ந்து மோசமாக உள்ளது. மாலை 8 மணி நிலவரப்படி அங்கு 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 160. மத்திய வட்டாரத்தில் 153, கிழக்கில் 148, தெற்கில் 126, வடக்கில் 111. ஆக அண்மைய நிலவரத்தை தெரிந்து கொள்ள தேசிய சுற்றுப்புற அமைப்பின் இணையதளத்தை நாடலாம். மலேசியா ஆசியான் சந்திப்பில் எல்லை கடந்த புகை மூட்டம் குறித்து பேசவிருக்கிறது. அடுத்த மாதம் மணிலாவில் ஆசியான் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திக்கவிருக்கின்றனர். ஆசியான் இயற்கை பேரிடர்களை கையாள்வதற்கு பல வழிமுறைகளை வகுத்துள்ளது. ஆனால் அதில் புகை மூட்டம் இல்லை என்றார் மலேசிய வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசான். தென்கொரியாவின் இன்ச்சோன் நகரில் உள்ள பேரங்காடியில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் 8 பேர் காயமுற்றனர். 20களில் உள்ள பெண் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. 60 வயது மதிக்கத்தக்க ஓர் ஆடவர் அந்த தாக்குதலை நடத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறது. கணுக்காலில் அவர் கண்காணிப்பு பட்டை அணிந்திருந்தார். சந்தேக நபர் 2 கையிலும் கத்தி வைத்திருந்தார். வெவ்வேறு மாடிகளில் தாக்குதல் நடத்தியதாக சம்பவத்தை நேரில் கண்ட ஒருவர் கூறினார். பின்னர் பொதுமக்கள் அவரை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
5: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
6: ஆமா,
5: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
6: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
5: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.

0: எவ்ரிபடி ரெடி?
1: ரெடி ரெடி.
0: பீட்ஸ் ரெடியா? சென்னை, மைக் டெஸ்டிங் 1 2 1 2 3 4.

0: நன்றி, நமஸ்காரம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்தியன் மாணவர்கள் யோசனை.

0: வித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபியாச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cna.asia/timetofly.
4: You're listening to Hindi Numbers on Media Kavoli 968.
5: Media Kavoli 968 Hindi Padalagal.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
1: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: பதினாறாவது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
1: தொலைக்காட்சி, வானொலி,
2: அடடா
1: மின்னிலக்கம்,
2: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
1: அது போதும்.
0: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகோப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
1: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
0: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333398888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
3: You're listening to Hindi Numbers on 968.

0: Listen to Hindi numbers. Thank you for listening to Only
1: 98. வணக்கம். 9:00 மீடியாகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சரளா தேவிகோபால். சிங்கப்பூரின் பொது மருத்துவமனைகளில் ஏற்பட்ட சேவை தடங்கள் சரி செய்யப்பட்டுள்ளது. சேவை தடங்களுக்கு இணைய தாக்குதல் காரணமாக இருப்பதாக தெரியவில்லை என்று சைனப்ஸ் எனும் சிங்கப்பூர் சுகாதார தொழில்நுட்ப அமைப்பு முன்னதாக கூறியது. இன்று காலை சுமார் 9 மணிக்கு என்ஹெச்ஜி சுகாதார குழுமம் சேவை தடங்கள் குறித்து தெரிவித்தது. பிறகு என்யுஎச்எஸ் சுகாதார குழுமம், சிங் ஹெல்த் முதலியனவும் சேவை தடங்கள் குறித்து பதிவிட்டன. முன்பதிவு, கட்டணம் உள்ளிட்ட சேவைகளுக்கு நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. மதியம் சுமார் 2.5 மணி அளவில் பிரச்சினையை தீர்ப்பதில் குழுக்கள் பணியாற்றியதாக சைனப்ஸ் கூறியது. மாலை 4.5 மணி அளவில் அனைத்து சேவைகளும் முழுமையாக வழக்கத்துக்கு திரும்பின. சிறிய வர்த்தகங்கள் AIயை பயன்படுத்த கற்றுக்கொள்வதற்கு உதவ சிங்கப்பூர் 3 புதிய திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது. தரவுகளை வகைப்படுத்த, தினசரி வேலைகளை தானியக்கமயமாக்க, AI தீர்வுகளை சோதிக்க, சிறிய வர்த்தகங்கள் எப்படி செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தலாம் என்பது கற்றுத்தரப்படும். 12,000 பேர் வரை அந்த பயிற்சிகளில் சேர இடமுள்ளது. AIயை பயன்படுத்த கற்றுக்கொள்வது மட்டும் போதாது, கற்றுக்கொண்டவற்றை திறம்பட பயன்படுத்துவதும் அவசியம் என்றார் தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ. தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் கா சண்முகம், செயற்கை நுண்ணறிவால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அதிகரித்து வரும் வேளையில் தொழில்நுட்பத்துறையின் முன்னணி நிறுவனங்கள் வெளிப்படையாகவும் வேகமாக தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் வகையிலும் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்துலக இணைய பாதுகாப்பு வார மாநாட்டில் பேசிய போது அவர் அவ்வாறு கூறினார். Anthropic, Google, Amazon முதலிய நிறுவனங்களை வெவ்வேறு சூழ்நிலைகளில் சந்தித்திருப்பதாக அவர் சொன்னார். அவை பொதுவில் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் சண்முகம் கூறினார். சிங்கப்பூரின் இணைய பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த 3 அம்சங்களில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. ஆபத்து ஏற்படுவதற்கு முன்பே அதை கண்டறிந்து முறியடிக்க உருவாக்கப்பட்டிருக்கும் புதிய இணைய பாதுகாப்பு திட்டத்தில் அந்த அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அவை அச்சுறுத்தல்களை அடையாளம் காண்பது, அரசாங்கத்திற்கும் தொழில்துறைகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை பலப்படுத்துவது, தாக்குதல்களுக்கு AI தொழில்நுட்பத்தை கொண்டு வேகமாக பதிலடி கொடுப்பது. பாலர்பள்ளி ஆசிரியர்களுக்கு வாரத்தில் குறைந்தது 2 மணி நேரம் பாடங்களை திட்டமிட ஒதுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் கற்றல் பணியை செய்ய வேண்டியதில்லை. நான் கான்டாக்ட் டைம் என்று அது அழைக்கப்படும். வகுப்புகளை திட்டமிடவும், பிள்ளைகளின் வளர்ச்சி பற்றிய குறிப்புகளை எழுதவும், பெற்றோர், சமூக பங்காளிகள் ஆகியோருடன் கலந்துரையாடவும் ஆசிரியர்கள் அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். எக்டர் எனும் பாலர் பருவ மேம்பாட்டுத்துறையின் உரிமம் பெற்ற அனைத்து பள்ளிகளும் அது நடைமுறைப்படுத்தப்படும். புதிய மாற்றம் அடுத்த ஆண்டு நவம்பரில் நடப்புக்கு வரும். கலைத்துறையில் பயிலும் மாணவர்களுக்கு கூடுதல் ஆதரவு வழங்கப்படவிருக்கிறது. நியான் கோங்ஸி அறநிறுவனம் அதற்காக 5 ஆண்டுகளில் சோட்டா கலைப்பள்ளிக்கு 2.5 மில்லியன் வெள்ளி வழங்க உள்ளது. உபகாரச் சம்பளம் வழங்கவும், தலைமைத்துவ பயிலரங்குகளை நடத்தவும் அந்த தொகை பயன்படுத்தப்படும். துணை பிரதமர் கன் கிம் யாங் இன்று இந்தியா செல்கிறார். சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நீண்டகால பலதரப்பு உறவை மறு உறுதி செய்யும் வகையில் அவரது பயணம் அமையும். வர்த்தக தொழில் அமைச்சருமான திரு கன் இன்றும் நாளையும் புதுடில்லியில் இருப்பார். அங்கு நடைபெறும் ப்ளூம்பர்க் நியூ இக்கானமி மாநாட்டில் அவர் கலந்து கொள்வார். மூத்த அரசாங்க அதிகாரிகளையும் வர்த்தக தலைவர்களையும் அவர் சந்திக்க உள்ளார். நாளை மறுநாள் திரு கன் சென்னைக்கு செல்வார். தமிழ்நாடு இந்தியாவின் 2வது ஆகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கிறது. அது சிங்கப்பூரின் முக்கிய பொருளாதார பங்காளி. சிங்கப்பூரின் எல்லா பகுதிகளிலும் காற்றுத்தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் நீடிக்கிறது. 8:00 நிலவரப்படி மேற்கில் 24 மணி நேர காற்று தூய்மை கெட்டு குறியீடு 159 இருந்தது. மத்திய வட்டாரத்தில் 152, கிழக்கில் 147, தெற்கில் 126, வடக்கில் 110 ஆக அண்மைய நிலவரத்தை தெரிந்து கொள்ள தேசிய சுற்றுப்புற அமைப்பின் இணையதளத்தை நாடலாம். மலேசியா ஆசியான் சந்திப்பில் எல்லை கடந்த புகைமூட்டம் குறித்து பேசவிருக்கிறது. அடுத்த மாதம் மணிலாவில் ஆசியான் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திக்கவிருக்கின்றனர். ஆசியான் இயற்கை பேரிடர்களை கையாள்வதற்கு பல வழிமுறைகளை வகுத்துள்ளது. ஆனால் அதில் புகைமூட்டம் இல்லை என்றார் மலேசிய வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசான். தென்கொரியாவின் இன்ச்சியான் நகரில் உள்ள பேரங்காடியில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் 8 பேர் காயமுற்றனர். 20களில் உள்ள பெண் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. 60 வயது மதிக்கத்தக்க ஓர் ஆடவர் அந்த தாக்குதலை நடத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறது. கணுக்காலில் அவர் கண்காணிப்பு பட்டை அணிந்திருந்தார். சந்தேக நபர் 2 கையிலும் கத்தி வைத்திருந்தார். வெவ்வேறு மாடிகளில் தாக்குதல் நடத்தியதாக சம்பவத்தை நேரில் கண்ட ஒருவர் கூறினார். பின்னர் பொதுமக்கள் அவரை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். நோபல் அமைதி பரிசு வெற்றியாளர் நவி பிள்ளை, அமெரிக்கா முன்பை போல் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும், பிற நாடுகளின் நலனுக்காக போராட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். 85 வயது திருவாட்டி பிள்ளை அனைத்துலக நீதிமன்றத்தின் நீதிபதியாக உள்ளார். இதற்கு முன் அவர் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் பணியாற்றினார். கடந்த வெள்ளிக்கிழமை அவருக்கு நோபல் அமைதி பரிசு அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது அமெரிக்கா பல தடைகளை விதித்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சோகங்கள்
1: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds Power Your Desire.
2: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
3: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
2: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392-2122 வாரத்தில் 7 நாட்களும்.
5: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 தேதியிலிருந்து 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர். Yeah.

0: வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனியோட இசையில அந்த பாடலை கேட்டோம். நேரம் இப்பொழுது 9:18.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது துவாசி நோக்கிச்சனும் PIE அப்ப ஜூரம் சாலைக்கு பிறகு அங்கே முதலாம் தடத்தை தவிர்த்துருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: அருண். என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்டர்ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றை செல்லுங்கள் oneshop.sg.
5: கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் மான் வரை 5 கிலோமீட்டர் நடை இடம்பெற்றது. நடைக்கு பிறகு குடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியா காப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.
2: நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கின்றோம்.
5: இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் இபின் மற்றும் கிரீன் லைஃப். ஃபிட் அண்ட் ஃபன் எவ்ரிபடி நோஸ் நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.
6: தீபாவளி நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த தருணத்துல நீங்க வந்து எல்லாத்தையுமே கழிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பீங்க பொருட்கள்.
7: ஆமா,
6: சரி, வீசுறதுக்கு பதிலா யாருக்கிட்டயாச்சும் கொடுப்போமே அப்படின்னு நீங்க யோசிக்கிட்டு இருப்பீங்க. அது என்னென்ன பொருட்கள், யாருக்கிட்ட கொடுப்பீங்க, எங்க போய் கொடுப்பீங்க அப்படிங்கறத நம்ம பேச போறோம்.
7: ஆமா, ஒண்ணு, நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற சல்வேஷன் ஆர்மி போன்ற அமைப்புகளுக்கு போய் நீங்க கொடுக்கலாம் இல்லையா, அல்லது வீட்டுக்கு கீழே இப்ப தொட்டி வச்சிருக்காங்க, உங்க பிளாக் கீழே எல்லாத்திலும் பரவாயில்ல, பக்கத்துல பாத்தீங்கன்னா சமூக மன்றம் இருக்கும், அங்க வைத்திருப்பாங்க. அது அப்புறம் துணிகள் போடுறதுக்கு தனியா
6: ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொட்டி இருக்கு.
7: இருக்கு,
6: கொஞ்சம் இதுக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு ஒரு சில சமயங்கள்ல. என்ன தொட்டி எங்க இருக்கு, எங்க போய் நம்ம கொடுக்கணும்? ஏன்னா இப்ப துணிமணிகளை நம்ம வேற தொட்டில போடக்கூடாது. இப்ப ப்ளூ பின் இருக்கு,
7: ஆமா,
6: சும்மா எடுத்தோடனே அங்க போய் போட்டுற
7: முடியாது.
6: அதே சமயத்துல அந்த மாதிரி இப்ப அலுமினியம் கேனா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு மறுபயணீடு செய்ய வேண்டிய பொருளை நம்ம அந்த துணிமணி இருக்க தொட்டில
7: போட்டுக்கூடாது. பிசிஆர்எஸ் அதுல போய் அவங்க,
6: அதுதான் இப்ப வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொட்டி இருக்கு, ஒரு பயன் இருக்கு, அதை நம்ம பார்த்துதான் நம்ம போடணும்னு நினைக்கிறேன்.
7: ஆக தொட்டில இப்ப என்ன செய்யறாங்கன்னு அண்மையில ஒரு செய்தி படிச்சேன். சில பேர் உள்ள புகுந்து எடுக்கிறாங்களா எல்லாத்தையும், அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, அது செய்தியாக வெளியிட்டு இருக்காங்க. ஆக அது போடுறதுக்கு மட்டும்தான் எடுக்கிறது கிடையாது. இந்த தருணத்தில் நீங்க எங்க போய் கொடுக்கலாம், சில பேர் இந்த உறவினர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க
6: நவீன்.
7: ஆனால் சில வேளைகளில் நல்ல எண்ணத்தோடு நம்ம செய்யறது அது நல்லா முடிகிறது கிடையாது. ஏன்னா அவங்க எடுக்கிறவங்க ஏன் எனக்கு கொடுக்குறாங்க, நான் வழி இல்லாமல் இருக்கிறேன், அந்த மாதிரி கேள்வியெல்லாம் வருது.
6: புரியுது,
7: நம்ம என்ன நல்ல புதுசாக தான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் இவங்க வேற மாதிரியே நினைக்கிறாங்க.
6: சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சரி வெளியூர்ல கொடுப்போம், இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. ஆனா எங்க போய் வெளியூர்ல போய் கொடுக்கறது அப்படின்னு அதுக்கும் ஒரு கேள்விக்குறி. நீங்க மெனக்கட்டு எல்லாத்தையுமே நீங்க கட்டி வைத்து நீங்க வந்து கொண்டு போகணும். ஒரு சில செய்வாங்க ரஃபி, எக்ஸ்ட்ராவா பேக்கேஜ் எல்லாம் வாங்கி
7: வாங்கி
6: அதுல விட்டு அங்க போய் கொடுப்பாங்க.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு ஓர் அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி, ஓர் யூரோ 1.43 வெள்ளி, ஓர் ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.69 வெள்ளி, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 89 காசு, 100 இந்திய ரூபாய் 1.32 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 ரிங்கிட் 19 சென்ட்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில இன்னைக்கு கொடுக்கலாம், அதாவது நேற்று வந்து வாங்குறத பத்தி பேசணும், இன்னைக்கு வந்து கொடுக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். கொடுக்கலாம், தீபாவளி காலகட்டமா இருக்கு, விழா காலத்துல வந்து நம்ம கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. கொடுக்கறதையும் கொடுக்குறீங்க, புதுசா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க புதுசா கொடுக்கறத பத்தி இல்லைங்க, நம்ம கிட்ட இருக்கு. தூக்கி போடுறத நல்ல கண்டிஷன்ல இருக்கிறத கொடுக்கலாம்னு நினைக்கும் போது என்னங்க தப்பு?
1: ஆமா, பூமியையும் நம்ம காப்பாத்தணும், எல்லாத்தையுமே நம்ம தூக்கி எறியக்கூடாது. ஒரு சில வேலைகள்ல ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு உபயோக பொருளாக இருந்துச்சுன்னா மறுபடியும் அவன் தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா நமக்கு அது பயன் இருக்காது, மற்றவங்களுக்கு அது பயன் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். அப்படி ஒண்ணுதான் ரஃபி, இந்த மாணவர்களுக்கு எல்லாமே கட்டுக்கட்டா இருக்கும், நோட்ஸ் எல்லாம் புத்தகங்கள் எல்லாமே கட்டுக்கட்டா இருக்கும். அவங்க படித்து முடித்த பிறகு ஓ அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்து அவங்க கொடுப்பாங்க.
0: என்
1: வீட்டிலேயே நடந்திருக்கு, ஆனா அது ஏத்துப்பாங்களா எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப உதவியா இருக்கும் ஒரு சில மாணவர்களுக்கு.
0: புத்தகம் அது சிலபஸ் மாறும் சில வேலைகள்ல, இல்ல புத்தகத்தை மாத்தி இருப்பாங்க, அது வந்து சரியா வருமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா ஒரு காலத்துல வந்து அண்ணன் படிச்சதை தம்பி எடுத்து படிக்கலாம், அதெல்லாம் இருந்தது. சரி, இப்ப உடைகளை எடுத்துக்கிட்டீங்களா நவீன், அதான் இப்ப மறு பயணிட்டுக்காக ஒரு கடையை திறந்து வச்சிருக்காங்க, அங்க போய் காசு கொடுத்து வாங்குறாங்க எல்லாரும். அதான் சொல்றேன், அதுக்கெல்லாம் போய் காசு கொடுத்து வாங்குறாங்க.
1: ஆமா,
0: இப்ப நம்ம உறவினர் கொடுக்கறதே அந்த மாதிரிதான் எடுத்துக்கணும் நம்ம.
1: இல்ல, ஒரு காலத்துல யாராச்சும் எங்ககிட்ட எதாச்சும் கொடுத்தாங்கன்னா இல்ல வேணாம், ஏன்னா இது வந்து அநேகமா ஒரு மாமா போட்டிருப்பாரு, ஒரு சித்தப்பா போட்டிருப்பாரு, அவங்களுடைய காலகட்டத்துல அந்த நேரத்துல அது வந்து ரொம்ப ஃபேஷனா இருந்திருக்கலாம், நல்ல ஒரு உடையா இருந்திருக்கலாம். என்கிட்ட கொடுக்கும் போது நான் எப்படி இதை போட்டு போவேன், நான் போடும் போது எனக்கு வயது கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் லேசா ஒரு மாற்றம் வந்துட்டேன் எனக்கு வேற. அவங்க போட்டு ஒரு சில சட்டை இப்ப போட்டிருந்தா நல்லா இருக்கு ரவி, எடுப்பா இருக்கு, ஏன்னா ஃபேஷன் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே
0: இருக்கு.
1: மறுபடியும் இப்ப பாத்தீங்கன்னா பேகி பேண்ட்ஸ் எடுத்துப்போம், ஒரு காலகட்டத்துல என்னெல்லாம் எல்லாமே பெல் பாட்டம்ஸ் பேகி பேண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, இப்ப மறுபடியும் வந்திருக்கு. ஆக இப்ப யாராச்சும் கொடுத்தாங்கன்னா நான் அது வந்து தாராளமா நான் எடுத்துப்பேன், எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதை வச்சிருந்து எனக்கு பிடிக்கலையா மறுபடியும் யாருக்கிட்டையாச்சும் கொடுப்பேன்.

0: கொண்டாட்டம்.
1: ஆமாங்க, இது உங்கள் இரவினில் ஆட்டம், இடைநில்லா கொண்டாட்டம் தான். சரி, இந்த நேரத்துல அதாவது 9:39 ஆகிறது. இந்த நேரத்துல உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம்
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
3: துவாசை நோக்கி செல்லும் PIE அப்ப ஜூரோங் ரோடு அருகே முதல் தடத்தில் விபத்து நேர்ந்திருக்கின்றது. BKE உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் உட்லண்ட்ஸ் ரோடு எக்ஸிட் அருகே அங்கேயும் நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது.
1: அதனைத் தொடர்ந்து சாலை பணிகள் சாங்கி நோக்கி செல்லும் ECP மெரின் பரேட்க்கு பிறகு அங்கே முதலாம் தடத்தை தடுத்துருங்க. துவாசை நோக்கி செல்லும் AYE PIE எக்ஸிட் அங்கும் சாலை பணிகள்.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
6: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
7: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
6: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
7: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
6: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
7: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
8: சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு, எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ், சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29:30. ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ், 8196-4806.
9: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெக்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
10: பணம் பத்தும் செய்யும், பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
11: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட முடியாதுல்ல. நேத்து ஃபிளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
12: அன்பான வாடிக்கையாளர்களே, ABC முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
13: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
12: என்ன

0: ஆனால் எழுதப்பட்டவனை பத்தி இங்க யாருமே பேசல, யாரும் பேச மறுக்கிறாங்க அல்லது வந்து மறக்கிறாங்க.
1: அதனாலதான் ஒலியில பாடல் ஆசிரியர்களுக்கு நாங்க பெருமை சேர்க்கிறோம்.
2: சுவையாக்கும் இந்த பாடல் ஆசிரியர்களுக்கு ஒலியிலிருந்து எங்கள் நன்றி.
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு மணி 7 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து பாடல் ஆசிரியர் நேரம்.
3: தீபாவளி வரும்போது இந்த வீட்டை சுத்தப்படுத்துற அந்த பணி இருக்குல்ல ரஃபி, பெரிய ஒரு பணியா இருக்கு.
4: நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா?
3: இங்க இப்ப உடனே ஆரம்பிச்சிருவோமா? படிப்படியா தான் நம்ம ஆரம்பிக்கணும். இப்ப இந்த ரூமோட நான் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கு பிறகு ஹால் இருக்கு, இன்னொரு ரூம் இருக்கு, இந்த மாதிரி ஒன்னொன்னா ஆரம்பிக்கிறோம்.
4: நீங்க சொல்றத பார்த்தா இன்னும் தீபாவளிக்கு ஒரு 5-6 இருக்குங்கிற மாதிரியே பேசுறீங்களே நீங்க.
3: அப்படின்னா வருஷம் முழுக்கவே நம்ம கழிச்சுக்கிட்டு தான் இருக்கணும், அது வந்து ஒரு நாள் பத்தாது. இதனாலுமே நான் எல்லாருக்கிட்டே சொல்றது ஒண்ணுதான், தயவு செஞ்சு இப்ப ஆரம்பிச்சிருங்க. மத்தவங்க கிட்ட சொல்றேன், எனக்கே நான் சொல்லிக்கிற ஒரு அறிவுரை. சரி, இந்த எல்லாத்தையுமே நம்ம கழிக்கும் போது என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத ஒரு சில வேலைகளை நமக்கு ஞாபகப்படுத்தும். இது எங்கிட்ட இருந்துச்சா, இது எவ்வளவு நாள் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், எங்க போனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வச்சிருப்போம், மறுபடியும் காண போறதுக்கு, மறுபடியும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு.
4: சரி, அதனால அந்த மாதிரி தேவையில்லாத, நான் ஏற்கனவே சொன்னதுதான், உங்களுக்கு 6 ஒரு பொருள் தேவைப்படல, அதை நீங்க தொடவே இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் அதை எடுக்கும் போது கையில வருது. அப்படிப்பட்ட பொருள்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படாத பொருள், ஆனா உண்மையிலேயே தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னொரு வாட்டி நீங்க சொன்ன மாதிரி உள்ள வைக்கிறீங்க பாத்தீங்களா, அது வந்து இடத்த அடைச்சிக்கிறது.
3: நண்பர்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க
4: யார் வந்து நல்ல மனசோட கொடுக்கறத நல்ல விதமா எடுத்துக்குவாங்க அப்படின்னு, அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுங்க. சரியா, இந்த வேணாம் என்ன எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு சரி வேணாம் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க, அவ்வளவுதான்.

0: நவீன் மாலதி பாடிய பாடல் நம்ம கேட்டோம். சுரா திரைப்படத்திலிருந்து மணி சர்மாவுடைய இசையில. நேரம் இப்பொழுது 9:53.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது சாங்கி நோக்கிச்சிலும் PIE புக்கெட் பாத்தோ ஈஸ்ட் அவென்யூ 3 பிறகு. சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன சாங்கியை நோக்கிச்சிலும் ECP மெரீன் பரேட்க்கு பிறகு. அங்கேயே முதலாம் தடத்தை தவிர்த்துங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
4: இரவின் ஆட்டம் இரு கண்கள் மூடும் இசையின் ஓட்டம் தொடர்ந்து வரும் கீதம் இந்த காற்றில் சேர்ந்திடும் பரவசம் பரவசம் இரவின் ஆட்டம்.

பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341515158.
1: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
1: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 101 ஸ்ட்ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
3: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தானே நம்ம பக்கம் வந்துருவாங்க.
5: இந்த வந்துட்டாங்க இல்ல, என் செல்ல வந்துட்டாங்க இல்ல.
6: தேட தேட உதயல் கூட கிடைச்சிரும்.
7: இரவினிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
8: தொலைபேசி மூலமா அழைங்க
9: 669-1198.
7: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
8: வாட்ஸ்அப் மூலமாக
9: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
7: 9678-8968.
9: உங்க விருப்ப பாடல்களை
8: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
9: இது உங்களுடைய இரவினிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
6: 10 மணி நம்ம கடந்துட்டோம், அதனால உங்களுக்காக உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம் துவக்கம்.
10: சரி, இந்த நேரத்துல எந்த பாடல்னாலும் நீங்க கேட்கலாம். பழைய பாடலும் கேட்கலாம், புது பாடலும் கேட்கலாம். ஆனா முதல் பாடல் வந்து பழைய பாடல், என்றோ கேட்ட ஞாபகம் தொகுப்புல இது வந்து வருது. இந்த பாடலை யார் கேட்டிருக்காங்கன்னா, ராஜன் கேட்டிருக்கிறாரு. அவர் கேட்டிருக்கும் பாடல் வல்லவனுக்கு வல்லவன். படத்துல இருந்து வருது பாடல், அருமையான பாடல். டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் இந்த பாடல். திரைப்படத்துல வந்து அசோகன் நடிச்சிருப்பாரு.
6: சரி,
10: அந்த பாடல் தான் நம்ம கேட்க போறோம்.
6: இந்த பாடல் ராஜன் விரும்பி கேட்டிருந்தாரு. வாங்க, ராஜன் உங்களுக்காக உங்களுடைய பாடல் எப்போதுமே நல்லா பாடி அனுப்புவாரு. இதுக்கு பாடி அனுப்பியிருக்காரு. ஆனா பரவாயில்ல, இந்த பாடல் நீங்க கேளுங்க, நேரடியா கேளுங்க.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
3: ஏன் அவசியம்னா,
2: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
3: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take a Place, B1-25.
2: இப்போதே அழையுங்க. 6334-1055 6334-1055.
4: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: அடுத்து நம்ம கேட்க போற பாடலும் ஒரு பழைய பாடல், 60களில் இடம்பெற்ற பாடல். எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கும் பாடல கேட்க போறோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில ராமாவி இந்த பாடல விரும்பி கேட்டிருக்காரு.
8: நல்ல ஒரு பாடலை ஞாபகப்படுத்திருக்கீங்க. அது இந்த இரவு நேரத்துல இந்த பாடல் கேட்கும் போது இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் பாடுற விதம் அப்படி இருக்கும். நவீன் பெண் போனா அப்படின்னு ஒரு மாதிரியா வருவாரு. அதுல சரோஜா தேவி அப்படி திரும்பி பார்த்துட்டு நடந்து போவாங்க பாருங்க.
7: அந்த காலகட்டத்தையே அது நம்மளோட கண்ணு முன்னாடி கொண்டு வரும்.
8: ஆமா, அதனை அடுத்து இளையராஜா பாட்டு ஒண்ணு போடுங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிக்டாக்ல நம்ம வந்து நேரடியா போகும்போது இல்லையா ஒரு நேர் கேட்டு இருந்தாரு. APK அவர் பேரு.
7: சரி,
8: இளையராஜா பாட்டு உங்க சாய்ஸ் அப்படின்னு சொன்னாரு. நீங்க என்ன பாட்டுன்னு தேர்ந்தெடுங்கன்னு.
7: நீங்க என்ன பாடல
8: எடுத்து வச்சிருக்கேன்னா, தாய்க்கு ஒரு தாலாட்டு திரைப்படத்துல எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். இளையராஜாவுடைய பாடல்னா எனக்கு இந்த பாடல் மனசுல எப்போது நிக்கிற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். இளையராஜாவும் சித்ராவும் பாடி இருக்கிறாங்க. ஏன் என் மனசுல அப்படி நிக்குது அப்படிங்கறத நீங்க பாடல் கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க.
9: இவள் பின்னாலே என் கண் போகும்,

0: ஓ மை ஸ்வீட் ஹார்ட், அருகில் வா, உருகுகிறேன், அன்பிட்டா, அருகுகிறேன்.
1: ஓ மை ஸ்வீட், ப்ளீஸ் வெயிட், ஐ வில் கிவ் தட் இஸ் லவ்.
0: பெண் போனா

0: 80களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 96.7.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
3: சூரிய வெப்பத்தில இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்தில இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
4: குட்டி பியூரிஃபாலர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல்ட் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம 2 நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினத
7: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
8: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
7: விலை எப்படி?
8: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
9: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-202-216. செல்லுங்கள் newmtechgroup.com.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515858.
1: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. October 16 to 25 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9, 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
2: பிரியமான தோழி, இந்த திரைப்படத்துல இருந்து அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். நிவிதா இந்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த திரைப்படத்துல எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது ரஃபி. எல்லா பாடலுமே ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்ஏ ராஜ்குமாரோட இசை, குறிப்பாக இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெண்ணினியும் பெண்ணா, பாடியவர்கள் வந்து உன்னி மேனன், ஆனா பெண் பாடகி யாரு தெரியல அப்படின்னு நிவிதா சொல்லியிருந்தாங்க. ஒரு சவால் எடுத்து நாமளும் கொஞ்சம் யூகிக்க ஆரம்பிச்சோம், யாரோட குரல் இது, யாரோட குரல் இது அப்படின்னு கேட்டப்ப நீங்க வந்து ரொம்ப சரியா சொல்லியிருந்தீங்க,
3: கல்பனா ராகவேந்தர். ஆமா, அவங்க அப்பாவுமே ஒரு நடிகராவும் இருந்தாரு, பாடகரும் கூட, இசை பாடகர்.
2: ஆமா,
3: இவங்களோட குரல் வந்து கொஞ்சம் இடங்கள்ல வந்து கேட்ட உடனே உங்களுக்கு தெரியும்.
2: ஆமா ஆமா,
3: கல்பனோட
2: என்னன்னா ஒரு காலகட்டத்துல அதிகமா பாடி இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் பாடு, அதாவது திரை இசைக்கு வந்து அதிக அளவுல பாடாம இருக்கும்போது கொஞ்சம் மறந்து போச்சு அவங்களுடைய குரல்.
3: ஆமா,
2: இருந்தாலுமே ஆமா, ரொம்ப அழகா இருவருமே சேர்ந்து பாடி இருப்பாங்க. அதற்கு பிறகு என்ன பாடல் ரஃபி?
3: அதனை அடுத்து நம்ம நேயர்கள் வந்து இப்ப தமிழ் எப்படி எழுதுறாங்கன்னா இங்கிலீஷ்ல அடிச்சு அனுப்புறாங்க. யாரு? சந்தோஷ் ராம்.
2: என்ன சொல்லிருக்கேன்,
3: நான் ராம் பேசுறேன், எனக்கு பொன்மன செல்வன் படத்துல இருந்து இளையராஜா சார் மியூசிக்ல கங்கை அமரன் லிரிக்ஸ் மனு வாணிஜ்யராம் பாடின பூவான ஏட்டத்தொட்டு பாடல பிளே பண்றீங்களா? தேங்க்யூ அப்படின்னு
2: ஒண்ணு முழுமையா ஆங்கிலத்துல கேட்டிருக்கலாம், இல்லாட்டி முழுமையா தமிழ்ல கேட்டிருக்கலாம். என்ன கலவை இது,
3: கலந்து அனுப்பி வச்சிருக்கிறார் சந்தோஷ் ராம். இருந்தாலும் நல்லா இருந்துச்சு படிக்கிறதுக்கு. அவருடைய அந்த பாடல் பூவான ஏட்டத்தொட்டு பாடல் தான் அதனை அடுத்து வருகிறது, அதையும் கேட்க மறந்துடாதீங்க. தொடர்ந்து நீங்க அனுப்பிக்கிட்டே இருங்க. உங்க பாடல் வரும்னா நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுப்போம். அந்த நேரத்துல தான் வருது,
2: டைம் கோட் உங்களுக்கு நம்ம கொடுப்போம். வரலன்னா இந்த அங்கத்தின் நிறைவுல நம்ம சொல்லியிருப்போம், மன்னிச்சிருங்க, இன்றைக்கு உங்களுடைய பாடல் நம்மளால ஒளிபரப்ப முடியல, மறுபடியும் முயற்சி செய்யுங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு குறிஞ்சி வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியணும் உங்களுடைய பாடல் இன்றைக்கு இடம் பெறல அப்படின்னு. சரியா, தொடர்ந்து காத்துக்கிட்டே இருங்க, தொடர்ந்து பாடல்களை அனுப்பிக்கிட்டே இருங்க. இது உங்கள் இரவினர் ஆட்டம்.
3: பாடல்களை கேளுங்கள்,
2: மறைந்து விடும் சோகங்கள்.

0: பாரம்பரிய சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ் சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ், 8196-4806.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cna.asia/timetofly.
4: 90களிலிருந்து அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம், உன் அருகே நான் இருந்தால்.
5: இந்த படத்தை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்னா, இது வந்து இந்தியாவில் நான் பார்த்த படம். எந்த நுயிரை பாடலை வந்து MS சுதாகரன் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாரு, அவருக்காக இந்த பாடலை ஒளியேற்றோம் நம்ம.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நம்ம நேயர்கள் குரல் பதிவு அனுப்பிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பாடல் வருது?
4: நான் சேகர் பேசுறேன்.
3: சொல்லுங்க சேகர்.
4: மிஸ்யம்மா படத்துல வாராயோ வெண்ணிலாவை அந்த பாட்டை ஒளிபரப்ப முடியுமா? ரொம்ப நன்றி.
3: நன்றி.
4: திரும்பி திரும்பி பழைய பாட்டு, திரும்பி திரும்பி அதே பாட்டுக்கு தான் கேக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் வேற வேற பழைய பாட்டு நிறைய இருக்கு, அதை கேக்குங்க. ரொம்ப நன்றி.
3: வேற வேற பழைய பாடல் நிறைய இருக்குங்கிறது எங்களுக்கும் தெரியும் திருசேகர். ஆனா நம்ம நேயர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வந்து பாடலை கேக்குறாங்க, நாம வந்து அதை பார்த்து அடிக்கடி ஒளியேற்ற பாடல்களை நாங்க ஒளியேற்றது கிடையாது. சரி, அதுதான் நம்ம சொல்லிடுறோம். குறிப்பா நீங்க கேட்டிருக்கிற இந்த பாடலே அடிக்கடி போற பாடல் தான் வாராய வெண்ணிலாவி, இல்லையா? ரொம்ப ரேர் சாங்னா சில நேர்கள் உண்மையிலே நல்ல பாடல்களை நமக்கு வந்து ஞாபகப்படுத்துறாங்க. நான் நினைக்கிறேன் நீங்க வேற ஏதோ ஒரு வானொலி கேட்டிருக்கீங்க அப்படின்னு.
5: இது வந்து பழைய பாடல்கள் மட்டும் பொருந்தாது, எந்த ஒரு காலகட்ட பாடலா இருந்தாலுமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரொம்ப பிரபலமான பாடல்கள் இருக்கும்.
3: ஆமா,
5: அது எல்லாத்தையுமே அடிக்கடி கேட்கும் போது அதை நம்ம தவிர்ப்போம். ஒரு சில பாடல்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துப்போமே, ஆனா அது அடிக்கடி ஒளியேற்றும் போது இல்ல வேணாம் வேறோட பாடலை கேளுங்க அப்படின்னு நம்ம நேரடி அவங்க கிட்டே சொல்லிடுவோம். ஆக கொஞ்சம் அரிதான பாடல்களை நம்ம கிட்ட விரும்பி கேளுங்க.
3: அதுதான் நாங்க சொல்றோம், உறுதியா சொல்றோம், நாங்க நிச்சயமா அந்த பாடலை ஒளியேற்றுவோம் உங்களுக்குன்னு. சரியா, ரொம்ப நன்றி திரு சேகர். அடுத்து இன்னொரு பாடல் வந்துகிட்டு இருக்கு.
5: அரிதான பாடல் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நாளா ஒளியில இந்த பாடல் இடம்பெறல நினைக்கிறேன். வில்லன் திரைப்படத்தில் வித்யாசாகரோட இசையில திப்பு, சாதனா சார்கம், அனுராதா ஸ்ரீராம் மூவருமே சேர்ந்து பாடியிருக்கும் பாடம் தான் ஹலோ ஹலோ. ஏன்னா இந்த திரைப்படத்துல ரெண்டு கதாநாயகி இருப்பாங்க.
3: ஆமா,
5: கிரண் ராத்தோர்,
3: மீனா, ரெண்டு பேரும்
5: தல அஜித் வந்து நடிச்சிருப்பாரு. ஆக மூவருமே சேர்ந்து ஒரு படக்காட்சியில, ஒரு பாடல் காட்சியில இந்த படத்துல இருப்பாங்க. இந்த பாடல இருப்பாங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாடலை கேட்டு.
3: அந்த பாடல் நம்ம கேட்போம், தொடர்ந்து நீங்க அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். யார் கேட்டிருக்கா அந்த பாடல?
5: அன்பரசி இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
2: அடுத்து நம்ம கேட்க போற பாடல பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், பி சுசிலா. ஆனா இந்த திரைப்படத்தை பத்தியோ இந்த பாடலை பத்தியோ அதிக அளவுல தகவல் இல்லை.
3: ஆமா, வாழ்க்கை அலைகள் அப்படின்னு சொல்லும் போது கே சக்கரவர்த்தியோடைய இசையில வந்த படம் அப்படிங்கறது மட்டும் நம்ம கிட்ட தகவல் இருக்கு. இந்த பாடல ஒரு கட்டத்துல நான் ரொம்ப தேடி தேடி எடுத்த பாடல்.
2: சரி, ரெக்கார்ட்ல வைனல்ல?
3: வைனல்ல இல்ல, இது வந்து இன்னொரு இது, நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த சிடில இருந்தது இந்த பாடல்.
2: சரி,
3: அங்க இருந்து நான் எடுத்து இந்த நம்ம சிஸ்டம்ல வைத்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப வந்து அரிதான ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடலும் கூட. இந்த பாடலை இன்னொரு வருஷம் ஞாபகப்படுத்திருக்காங்க. இப்ப
2: அதற்கு பிறகு ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் நம்ம கேட்க போறோம். ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து தம்பிக்கு எந்த ஒரு, இளையராஜாவின் இசையில் காதலின் தீபம் ஒன்று பாடல நம்ம கேட்க போறோம்.
3: தீரா அந்த பாடலை கேட்டிருக்காங்க, வாங்க ரெண்டு பாடலையும் கேட்டு வருவோம். இது உங்களுடைய இரவினில் ஆட்டம்,
2: பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: செல்ல வந்துட்டாலும் என்ன,
1: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
2: பாட்டு கிடைக்குமா?
3: கடலே இல்லையா?
4: ஆனா எங்க கிட்ட இருக்கு.
5: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
1: 1.5 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
2: இரவின் ஆட்டம்
6: பாடல்கள் கேளுங்கள், மறைந்து விசோகங்கள்.
7: இரவுநிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-111-968.
7: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
7: 9678-9968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.

0: உங்களுக்கு தெரியுமா,
1: இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு அக்டோபர் 13 செவ்வாய்க்கிழமை, இந்த நாள்ல என்னென்ன அனுசரிக்கப்படுது என்பதை நம்ம பார்க்க போறோம்.
2: ஆமா, இன்றைக்கு 13 அப்படி சொல்றீங்க. 13 அப்படிங்கிறது இந்த மேற்கத்தை நாடுகள்ல கொஞ்சம் அன்லக்கி நம்பர் அப்படின்னு கருதுவாங்க.
1: ஃப்ரைடே
2: வரும்போது அது இன்னும் கொஞ்சம் கூடுதலா துரதிருஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாகவே 13 அப்படிங்கறத அவங்க தவிர்ப்பாங்க.
1: சரி,
2: அதோட இன்றைக்கு 13 அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்கல, டிசாஸ்டர் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது.
1: ஓ,
2: பேரிடர்களை நம்ம வந்து தவிர்க்கணும், அது நடந்தா என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு முன்கூட்டியே நம்ம வந்து திட்டமிடணும்ல, அதுக்கான ஒரு தினம் தான் இன்று அப்படின்னு
1: சொல்லப்பட்டிருக்கு. சரி, இன்னொன்னு, இன்டர்நேஷனல் டே ஃபார் ஃபெயிலியர். தோல்வி உற்றவங்க வந்து நிறைய பேர் இருக்கலாம், வாழ்க்கையில் ஒரு பிசினஸ் தொடங்கி தோல்வி அடைந்திருக்கலாம், காதல்ல தோல்வி அடைந்திருக்கலாம். உங்க மனசை தளர விடாதீங்க அப்படின்னு அவங்களை தட்டி கொடுக்குற ஒரு நாளா இன்னைக்கு வந்து பாக்குறாங்க.
2: தோல்வி அப்படிங்கிறது இயல்பு, அது நடந்தாதான் நம்ம வாழ்க்கையே, அந்த தோல்வியை நம்ம கடந்து போனோம் அப்பதான் நமக்கு வெற்றி கிட்டோம் அப்படிங்கறத நினைவுறுத்தும் ஒரு நாள். அதோட ரஃபி, நீங்க பிசினஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதே நாள் அது வந்து இன்றைக்கு ஓன் பிசினஸ் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது.
1: சொந்தமா தொழில் செய்யறவங்க.
2: ஆமா ஆமா, அது ஏன் இந்த ஒரு நாள் அவங்க அனுசரிக்கிறாங்கன்னு தெரியல. இதனாலுமே பலரும் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த வேலை பிடிக்கலையா, பலருக்கும் நிறைய சிந்தனைகள் இருக்கு. அவங்க கற்பனையிலே இது வந்து நம்ம விற்கலாம், இதை நம்ம பிசினஸ்
1: மார்பக
2: புற்றுநோய் விழிப்புணர்த்தும் தினம் இன்று. இதனால பல பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, முன்கூட்டியே இதை வந்து போய் பரிசோதனை செய்யுங்க.
1: அதை சொல்ற ஒரு தினம் தான் இன்னைக்கு வலியுறுத்துறாங்க அவங்க. அதோட இன்னைக்கு வந்து நேஷனல் MNM டே,
2: மிட்டாய்
1: அதுக்கான ஒரு நாள் பாருங்க, ஒரு மிட்டாய் வந்து எவ்வளவு பிரபலமா இருக்கு அப்படின்னு.
2: சுவையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரிசமமா தான் இருக்கும், ஆனா அந்த கலரை பார்க்கும், வண்ணத்தை பார்க்கும் போதே சாப்பிட மாதிரி அழிக்கும்.
1: இதுல வந்து வேற எனக்கு சோப்பு தான் வேணும் அப்படின்னு கேக்குறது
2: சின்ன வயசுல.
3: இத்தகவலை வழங்கியோர்
4: அதிக புரத சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
5: மதுரையோட மனமு ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ், இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
2: இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன்
1: ரஃபி, என்னன்னு,
2: இவங்களால பாடம் ஒட்ட முடியாது, வாத்திய கருவியை அவங்க வாயில வாசிப்பாங்க அப்படிங்கறத இன்னைக்கு தான்
1: கண்டுபிடிச்சேன். செக்ஸோஃபோன், வயலின், ட்ரம்பெட் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு.
2: சகல கலா வல்லவன் அப்படி சொல்லுவாங்களே, அதுதான் நம்மளுடைய விஜயா. சரி, இன்றைக்கு ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்காங்க, என்ன பாடல் அப்படிங்கறத பாடி காமிச்சிருக்காங்க, வாங்க கேப்போம்.
7: வணக்கம் ரஃபி, வணக்கம் நவீன், விஜயா தான் பேசுறேன்.
1: விஜயா தான் பேசுறேன்.
7: நான் இந்த பாட்டை 2-3 தடவை பாடி பாடி எனக்கு அழுத்து போச்சு. என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாடம்? இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிற படத்துல இந்த பாட்டை வந்து ஜோலி ஹெப்ரஹாம்னு ஒரு பாடகர் பாடியிருக்காரு. அந்த காலத்துல பாடியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப பாடல பாடினது கிடையாது, 1-2 பாட்டை பாடியிருக்காரு. அவ என்ன அந்த பாட்டுனா, மங்கை என்றால்

0: மங்கை என்றால் வானம் கூட மயங்கும் கீழே இறங்கும் அப்படின்னு வரும். ரொம்ப அழகாவே பாடியிருப்பாங்க. ஆனா இந்த பாட்டை வந்து அதிகமா ரேடியோல நீங்க ஒளிபரப்பினது கிடையாது. உங்களுக்கு நான் இப்ப ஞாபகப்படுத்துகின்றேன்.
1: சரி,
0: முடிந்தால் இன்றாவது போடுங்கள் ஐயா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் விஜயா. அவங்க வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல அரிய பாடல் தான் சொல்லி இருக்கிறாங்க. இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்துல வந்து ரஜினிகாந்த் நடித்திருக்கிறாரு அப்படின்னு வந்து அந்த இது ரெக்கார்ட்ல போட்டுருக்காங்க.
2: அதுதான் பார்த்தோம். இருங்க, வேற யாரு நடிச்சிருக்காங்கன்னா,
1: ஜெய்சங்கர் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன்,
2: விஜயகுமார் முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு, ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரு, சோ ராமசாமி, சுமித்ரா, ஃபதாஃபாத் ஜெயலட்சுமி, பானுமதி, எம் பானுமதி, எஸ் என் லட்சுமி அப்படின்னு பலரும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க.
1: ஓ, ஜெய்சங்கர் இல்லையா? இப்ப ஜெய்சங்கருடைய படத்தை போட்டுதான் ஒரு ராஜா அட ராஜா பைலை பாடலை வந்து போட்டிருந்தாங்க. அதுவும் இந்த படத்துல தான் இடம்பெற்று இருக்கு. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜாலி அப்ரஹாம் பத்தி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஜாலி அப்ரஹாம் வந்து பல பாடல்களை பாடியிருக்கிறாரு, தமிழ்ல பாடியிருக்கிறாரு. சிவாஜி ராஜாவோட இசையில 80களில் மோகன் ராதா நடித்த ரேகா ரேகா அந்த பாடலை பாடினதும் அவர் தான்.
2: சரி,
1: ஜாலி அப்ரஹாம் வந்து இன்னொரு பாட்டு வந்து மலைராணி முந்தானி சரி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அதையும் அவர் தான் சொல்லுவாரு.
2: அதாவது 70 காலகட்டத்தில் பல பாடல்களை
1: பாடியிருக்கிறாரு. பவதாரணியோட ஒரு பாடலும் பாடியிருக்கிறாரு அவர்.
2: சரி, இளையராஜோட இசை,
1: இளையராஜோட இசையில பாடியிருக்கிறார். ஆக பல பாடல்களை அவர் பாடியிருக்கிறாரு. இன்று வந்து அவர் என்ன செய்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய நண்பர் நம்ம சதக்கு தான் சொன்னாரு.
2: என்ன சொன்னாரு?
1: அவர் இந்தியாவில் சென்னையில் இருக்கிறாரு, ஸ்டுடியோ வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கிறிஸ்தவ பாடல்களை வந்து அவர் ஒளிப்பதிவு செய்யறதுல இறங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவர் சந்திக்கணுங்கிறது என்னுடைய ஆசையும் கூட.
2: நிச்சயமா.

0: அடுத்து நல்ல அமைதியான ஒரு ஒளிப்பதிவை ரொம்ப அழகா அவர் அனுப்பி வைத்திருக்கிறாரு. இந்த நேர் என்ன பாடல் கேட்கிறாரு? குணராஜன் என்ன சொல்றாரு பாப்போமே.
1: வணக்கம் ரஃபி, நவீன். வணக்கம். வந்து குணராஜன் பேசுறேன். இரவெனில் ஆட்டம் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு.
0: நன்றி குணா.
1: இந்த நிகழ்ச்சியில வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஒரு பழைய படம் தான், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் நடிச்ச படம். அவன் ஒரு சரித்திரம் படத்துல வந்து வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னேங்கிற ஒரு பாட்டு பாடல வந்து இந்த தருணத்துல நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் நான் விரும்பி கேட்கிறேன். ரொம்ப நன்றி.
2: முதல் முறையா இந்த நிகழ்ச்சியில பாடல விரும்பி கேட்டிருக்காருன்னு
0: நினைக்கிறேன். ஆமா குணா, குணா அவங்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம் நம்ம நிகழ்ச்சிக்கு. குணா கேட்டிருக்கிற இந்த பாடலுமே நல்ல ஒரு அரிய பாடல், நல்ல பாடல் கேட்கலாம் நம்ம.

0: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
0: இப்போதே அழைங்க. 6334-1055, 6334-1055.
2: தொலைக்காட்சி,
1: அட
2: வானொலி,
1: அடடா
2: மின் இலக்கம்,
1: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
2: அது போதும்,
0: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகோப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின் இலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
2: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
0: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
3: பழைய பாடல்களோட இந்த அங்கத்தை நம்ம ஆரம்பிச்சோம். பழைய பாடல்களோட இந்த அங்கத்தை நம்ம முடிச்சு வைக்க போறோம்.
4: ஆமா, இந்த பாடலுடைய அர்த்தம், அடுத்த இடம்பெற போகிற இந்த பாடலுடைய அர்த்தம் நிஷாவுக்கு இப்ப கொஞ்சம் ரொம்ப ஆழமா புரிந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த பாடலை கேக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பாடலை ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்காக அவங்க அம்மா கற்றுக் கொடுத்தாங்களாம் சிறு வயதுல.
3: சரி,
4: இதே பாடலை வகுப்பறையில தொடக்க நிலை 1 என்னுடைய ஆசிரியையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க.
3: ஓ, இன்னும் ஒரு தற்செயல்.
4: ஆமா, அதான் நிஷா சொல்றாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ரசிப்போத பாடல் அப்படின்னு. ஓரிடம் தனிலே, இந்த பாடல் வந்து வேலைக்காரின்னு நினைக்கிறேன் படம்ல, அந்த படத்துல இருந்து வந்த பாடல். அந்த படம் தான் நம்ம கேட்க போறோம்.
3: சரி, அதற்கு பிறகு நிறைவு பாடலாக அலமேலு உரிமை கேட்டிருக்கும் ஆண் கவியே டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இந்த பாடலை பாடியிருப்பாங்க, வானம் பாடி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை கேட்கும் போது ரஃபி, பாட்டு அப்படின்னு சொல்றத விட ஒரு உரையாடல் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா பாடல் மூலமாக ஒரு உரையாடல் அப்படின்னு மாதிரி.
4: ஆமா, இது வந்து ஒரு போட்டி பாடல். போட்டி எப்படின்னா வந்து ரொம்ப தலகணத்தோட அவர் சொல்லுவாரு, போட்டிக்கு வாங்க அப்படின்னு.
3: ஓ,
4: ஆக அந்த ரெண்டு கவிஞர்களும் வந்து போட்டியை நடத்துவாங்க, அந்த போட்டியில கலந்து கொள்வாங்க. அந்த பெண் ஆண் கேள்வி கேட்கும் போது பெண் சொல்லிடுவாங்க பதில. பெண் கேள்வி கேட்கும் போது ஆண் திணறுவாரு. SSR நடித்த திரைப்படம், மறந்துருக்க முடியாது. நீங்க அவங்க கேட்போம்
3: இந்த இரண்டு பாடல்களையும் கேட்டுட்டு வாங்க. உங்களுக்காக திரை தகவல் காத்துக்கிட்டு இருக்கு. இது உங்கள் ஒலி 9.68,
4: கேட்டாலே பரவசம்.

0: சாதி தூது தீது கத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்தித்தது தூது சொல்லாது.
1: என்னது?
0: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோது.
2: என்ன உளறாங்க?
1: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
2: அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.

0: இந்த இசைய யார் வாசிக்க நினைத்தாலும் இளையராஜா இசையமைத்து அவர் வாசித்து காட்டினார் இல்லையாப்ப அவரோட குழுவோட, அந்த இசை மறுபடியும் வருமானு எனக்கு தெரியல.
1: ஏன் அப்படி சொல்றீங்க ரவி?
0: ஏன்னு சொன்னா இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா, அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், எல்லாருக்குமே தெரியும். ஒன்று வந்து சரியா வர்ற வரைக்கும் பாடுபாடக்கூடியவர் தான் இளையராஜா இல்லையா. அந்த இசையை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அது வந்து ஒரு டேக்ல எடுத்த இசையா இருக்க முடியாது, பல டேக்கு இல்லாம அது இல்ல இல்ல அப்படி கிடையாது, மறுபடியும் சொல்லி அவர் எடுத்ததா இருக்குமோன்னு எனக்கு தோணுது.
1: இல்ல இது ஒரு ஒரு மீடியா நிகழ்ச்சியில் அவர் சொல்லியிருக்காரு, அதாவது எல்லாருமே இந்த பாடலை அவங்க வாசிக்கும் போது எப்படி வாசிப்பாங்கன்னா, து து து து ரொம்ப கேட்கறதுக்கு சரியா தான் இருக்கும், ஆனா அதுல உணர்ச்சி இருக்காது. என்ன ஒரு வயலின் எனக்கு ஒரு அழகு வாசிக்க தெரியும் அப்படிங்கறதுனால எனக்கு புரியுது, ஒரே நோட்டா தான் இருக்கும், ஆனா இரண்டு வேற கம்பியில நம்ம வாசிக்கணும் அப்படி நம்ம பண்ணும் போது அதனுடைய அந்த தன்மை இருக்குல்ல கொஞ்சம் கூடுது, அதனாலதான் கேட்கும் போது ரொம்ப துள்ளலா இருக்கு. ஒரே ஒரு கம்பியில் அந்த ஸ்ட்ரிங்ல நீங்க வாசிச்சீங்கன்னா ஏதோ இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் தோணும். ஆக அவருக்கு அந்த அளவுக்கு நுணுக்கம் இருக்கு ரஃபி. ஒவ்வொரு இசை கருவியும் ஒரு இசை வாத்தியமோ எப்படி எங்க வாசிச்சா அது வெளிவரும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு.
0: இளையராஜா வயலின் வகுப்பு நடத்தி இருக்கிறாரு, அந்த வகுப்புல மொத வயலின் வாசிக்கிறதுக்கு முன்னால அதை எப்படி நீங்க பிடிக்கணும் அதுக்கே 6 மாசம் கத்து கொடுத்துருக்கிறாராம்.
1: வாவ், ஆமா நீங்க ஒழுங்கா பிடிச்சாதான் உங்களால வாசிக்க முடியும். நீங்க வந்து 1 மணி நேரத்துல நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்களா?
0: பிடிச்சிட்டேன், உங்களுக்கு பாத்தீங்களா நான் எப்படி பிடிச்சேன்னு?
1: அதையும் பார்த்தேன் ரஃபி. அதே சமயத்துல போவ அவ மரியாதையா குச்சின்னு கூப்பிட்டதை நான் பார்த்தேன்.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
1: ஒலியில இவ்வாறு கலைஞர் ராக்ஸ்டார் அனிருத்.
0: அனிருத்துடைய பாடல்ல நேற்று ஒரு பாடல் நான் ஒளியேற்றிருந்தேன், டக்குன்னு
1: இசை கிடையாது,
0: அவர் இசை இல்ல அவர் பாடினாரு.
1: ஓ சரி,
0: இசை வந்து ஹிப்ஹாப் தமிழ்,
1: ஹிப்ஹாப் தமிழ். ஆனா இன்றைக்கு அவருடைய இசையில அவரை பாடியிருந்த பாடலை நம்ம வந்து கேட்க போறோம்.
0: நான் அவர் பாட்டு இடும் போது சொன்னேன் நவீன், அப்பா டக்கர் அதோட இசையில அதையே போடல நீங்க, ஏன்
1: போடலன்னு இல்ல, எனக்கு ஒண்ணுமோ அனிருத் அப்படின்னு சொல்லும் போது ஒரு இசையமைப்பாளரா எல்லாருக்கும் தெரியும். ஆக அவருடைய பாடல அந்த முறையில ஒளிபரப்பலாம்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நீ என்ன பெரிய அப்பாட்டாக்கர், வேற ஒரு அங்கத்துல நம்ம கேட்க தாராளமா கேட்கலாம்.
0: நான் நினைச்சேன் நீங்க வந்து தாத்தா வர கதற விட போற,
1: அந்த பாடலை கேட்டா எனக்குதான் கதறல் வரும் நினைக்கிறேன். அந்த பாடல் கிடையாது, நல்ல ஒரு பாடல் தான், கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கும் இந்த பாடல். கோலமாவு கோகிலா திரைப்படத்துல இருந்து என்ன யோகி பாபு இந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாரு.
0: ஆமா ஆமா,
1: அவர் வந்து நயன்தாராவை பின்தொடர்வாரு, தயவு செஞ்சு இன்னும் கண்ணுக்கங்க உங்களை நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போவாங்க.
0: திரும்பிய பார்க்க மாட்டாங்களா? தர
1: ஒரு வயசு பையன் ஒரு வயசு பொண்ண பார்த்து பாடுற ஒரு பாடல் தான் இது.
0: அதோட அந்த பையன்

0: சொல்லி காட்டுவார்கள் அந்த படத்துல. அப்படியே பாத்துட்டு இருப்பாங்க.
1: ரொம்ப நகைச்சுவா இருக்கும் இந்த பாடலை கேளுங்க.
2: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, கட்னா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
3: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
3: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
3: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
6: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
7: I want to go out and buy phone.
5: சிங்கப்பூரில் நடந்த குற்றச் செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
8: Hi darling, எப்படி இருக்கீங்க? Hi boss, சாப்பிட்டீங்களா? அவர் வீட்டில் இல்ல, அதனாலதான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அவர் இன்னும் பிசினஸ் மீட்டிங் போயிருக்காரு.
5: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்றச் செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
9: ரொம்ப நாளுக்கு பிறகு மறுபடியும் நானும் ரஃபியும் இணைந்து இந்த நிகழ்ச்சி நம்ம வழங்கிட்டு இருக்கோம். 28 நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு மலரும் நினைவுகள் உங்களுக்காக 2 பாடல்களை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அந்த முதல் பாடல் ரஃபியுடைய பாடல்.
10: எஸ் ஜே சூர்யா அவருடைய இயக்கத்துல விஜய் நடித்த திரைப்படம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அது வந்து குஷி திரைப்படம் அப்படின்னு ஜோதிகாவும் நடிச்சிருந்தாங்க திரைப்படத்துல. அந்த படம் வந்து ஒரு வெற்றி படம். இந்த திரைப்படம் வந்த 1000 ஆண்டு இருக்கு இல்லையா நவீன், என்னால மறக்க முடியாத ஒரு ஆண்டு. ஏன்னா நான் ஒளியில வந்து 97 வந்துட்டேன் இல்லையா. 7 வந்து ஒரு 3-4 வருஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இளமையான காலம் அது. ஒரு பாடல்ல வர்ற மாதிரி மறுபடியும் அந்த காலத்துக்கு நம்ம போக முடியாதுன்னு சொல்ற மாதிரியே நான் ரொம்ப ரசித்த ஒரு காலம் அது. 1000 எனக்கு பிடித்த ஒரு காலம். ஒவ்வொரு முறையும் இந்த பாடல் வரும்போதெல்லாம் எனக்கு அந்த காலகட்டத்தை இந்த பாடல் ஞாபகப்படுத்தும். அந்த எங்க நான் இந்த பாடலை கேட்டேன், எந்த ஒரு சூழல்ல அந்த பாடல் இடம்பெற்றது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். எங்க குடியிருந்தேன் அதெல்லாம் ஞாபகம் வரும்.
9: குறிப்பாக மேக்கரினா மேக்கரினா அப்படி சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் அந்த டான்ஸ் அந்த நடனம் ரொம்ப பிரபலமா
10: இருந்தது. ஆமா ஆமா ஆமா, அது ஆங்கில பாடல் மக்கரினா. அதுதான் தேவா வந்து எல்லா பாடலும் அங்கிருந்து உருவாரு இங்க உருவாரு, ஆனா அது ஒரு பாடல் ஆக்கிடுவாரு. அதான் அவருடைய சிறப்பு.

0: மலரும் நினைவுகள் அங்கத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கிறதுனால மலரும் நினைவுகள் இடம்பெறுது. நவீனுடைய பாடல் என்ன பாடல்?
1: இந்த பாடலை விட இந்த திரைப்படம் தான் எனக்கு பல நினைவுகளை கொடுக்குது. அதே 2000 காலகட்டம் தான், பிறகு அதாவது 2008-2009 நினைக்கிறேன் படம் வந்த காலகட்டத்துல என்னுடைய வீட்டுல டெஸ்க்டாப் ஒண்ணு இருக்கு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த ஒரு அறை கம்ப்யூட்டர் ரூமாவே நம்ம ஆக்கிட்டோம். எப்பெல்லாம் நம்ம கணினியை பயன்படுத்தணுமோ அங்க அப்பெல்லாம் நம்ம போய் பயன்படுத்துவோம். பல திரைப்படங்களை அந்த கணினி மூலமா தான் நான் பார்த்தேன், ஞாபகம் பண்ணிருக்கேன். ஏன்னா எல்லாமே வட்டில் வரும், டிஸ்க்ல போட்டு நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி என்னுடைய கைக்கு இந்த ஒரு வட்டு வந்துருந்துச்சு, மலைக்கோட்டை திரைப்படத்தினுடைய அந்த வட்டு. ஆக அந்த கணினியில இந்த திரைப்படத்தை பார்த்த ஞாபகம் இருக்கு, இந்த பாடல கேட்ட ஞாபகமும் எனக்கு இருக்கு. இப்ப எல்லாருடைய வீட்லயுமே டெஸ்க்டாப் அப்படிங்கிறது ரொம்ப அரிதா போச்சு. யாருமே பெரிய அளவுல செலவு செஞ்சு ஒரு டெஸ்க்டாப்லாம் அவங்க வைக்கிறது கிடையாது. சில பேர் வைப்பாங்க, ஆனா பெரும்பாலுமே லேப்டாப்லயே அவங்க வேலையை முடிச்சிருவாங்க.
0: ஆமா,
1: ஆனா டெஸ்க்டாப்லயே ஒரு அழகு இருக்கு, அதுல ஒரு பயன் இருக்குன்னு எனக்கு இன்னும் தோணுது.
0: ஆமா, அந்த நேரத்துல வந்து சிபியு இருக்கும், மேல வந்து ஸ்கிரீன் இருக்கும்,
1: ரொம்ப சத்தமா இருக்கும், ஒவ்வொரு முறையும் ஏதாச்சும் ஒரு கோளாறு நடக்கும், இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது ரொம்ப மிஸ் பண்றேன். அறையா இருக்கட்டும் சரி, அந்த ஒரு காலகட்டமா இருக்கட்டும் சரி, இப்ப எல்லாமே நம்ம லேப்டாப்லயும் பயன்படுத்தலாம்னு கூட அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்து கணினியை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குல்ல.
0: ஆமா,
1: பள்ளி முடிந்து அந்த நினைவுகள் எல்லாமே எனக்கு இந்த பாடல் கொண்டு வருது.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நீங்க ஆசாசிய சுடும் வடைய சாப்பிடுங்க இப்படி சொல்லணுமா? மாவு கடினமாக இருக்கணும், மாவு தளர்ந்து இருந்தா எண்ணெய் அதிகமா குடிக்கோங்க. அதோட வடைக்கான அந்த மாவை அரைக்கும் போது சில துண்டு ஐஸ் கட்டிகளையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவு குளிர்ச்சியாக இருக்கும், நன்கு புடைக்கவும் செய்யும். அதன் பிறகு உங்க வடைய சுட்டு பாருங்க, நீங்களே சொல்வீங்க.
2: அருண் சுவை நாக்கில உட்கார்ந்து நடனம் ஆடுது.
3: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் இன்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
3: நியூ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளாஸ் ஒளி வழிகளில் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நியூ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளாஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், அல்லது ஸ்பாட்ஸ் பிளாஸ் பிரீமியர் பிளாஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நியூ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளாஸுக்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.

0: புத்தம் புதிய ஒரு நாள் பிறந்து விட்டது.
1: அக்டோபர் மாதம் 14 தேதியில நம்ம காலடியை எடுத்து வச்சிட்டோம். பாதி வழி நம்ம தாண்டிட்டோம். அக்டோபர் மாதத்தின் பாதி வழி நம்ம இருக்கோம். இன்னும் 15 நாட்களே நம்ம கடந்துட்டா கிட்டத்தட்ட தீபாவளி வந்துரும்னு அர்த்தம்.
0: ஆமா, ஆக இந்த மாதத்துல கொஞ்சம், அடுத்த மாதத்துல அதை விட கொஞ்சம், ரொம்ப ரொம்ப கொஞ்சமா இருக்கு இல்லையா? ஆக இந்த மாசமே வந்து நம்ம ஒளியில களைக்கட்டிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்க பல வேலைகள்ல இறங்கி இருக்கிறோம். வீடுகளுக்கு போக போறோம் நம்ம. அது மட்டும் இல்லாம தேக்காவுக்கு போய் அங்குள்ள வரலாறு, முன்புள்ள தீபாவளி எப்படி இருந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி எல்லாம் செய்ய போறோம். அது மட்டும் இல்ல, பஸ் பயணத்திலயும் நம்ம இறங்க போறோம்.
1: ஆமா, பஸ் பயணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமே நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா இப்ப வந்து தீபாவளிக்குன்னே நம்ம ஒரு சில சிறப்பா நம்ம செஞ்சிருக்கோம், ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே உங்களுக்காக நம்ம வழங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருக்கும். தொடர்ந்து நம்ம சமூக ஊடகங்களை வந்து பார்த்துக்கிட்டே
0: இருங்க, இணைந்திருங்க, எங்களை பின்தொடருங்க. அதான் நாங்க கேட்டுக்கிறது. அதோட நவீன், இன்னைக்கு வந்து தீபாவளிக்கும் நம்ம பேச போறதுக்கு சம்பந்தம் இல்லதான், ஆனா சில பேர் சாட் ஜிபிடி கிட்ட போய் தீபாவளிக்கு என்ன செய்யறதுன்னு கூட கேக்குறாங்க.
1: அதுதான், எப்படி சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க? அந்த மாதிரியான எண்ணங்கள், என்ன யோசனைகள், அதெல்லாமே நாம சுயமா யோசிக்கிறத விட சாட் ஜிபிடியை கேட்டா இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்குமே. எல்லாத்தையுமே சாட் ஜிபிடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு ரஃபி.
0: என்னது?
1: என்னெல்லாம் நம்ம சாட் ஜிபிடி பண்றோம்?
0: ஆமா, என்ன கேக்குறோம் அது கிட்ட போய், என்னெல்லாம் கேக்குறோம்? இப்ப நான் சொன்னது தீபாவளி பற்றி சொல்றாங்க, சில பேர் காதலிக்கிறது எப்படின்னு போய் கேக்குறாங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா பொதுவா கேட்கப்படும் சிலவற்றை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம், காதல் பாடல்களுக்கு நடுவே. தொடர்ந்து இணைந்திருங்க. இது உங்களுடைய ஒளி 9:08.
1: பரவசம்
2: லவ் மோடு.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212. வாரத்தில் 7 நாட்களும்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: தொலைக்காட்சி,
5: அட
6: வானொலி,
5: அடடா
6: மின்னிலக்கம்,
5: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
6: அது போதும்.
7: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகோப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
6: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
7: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333398888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
8: இரவின் லாட்டம், இரு கண்கள் மூடும் இசையின் ஓட்டம், தொடர்ந்து வரும் கீதம், இந்த காற்றில் சேர்ந்திடும் பரவசம் பரவசம் இரவின் லாட்டம்.
9: அடி, ஹாப்பி பர்த்டே.
10: கிஃப்ட் எங்கடா?

0: ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை நீங்க சாட் ஜிபிடி கிட்ட போறீங்க நவீன்?
1: ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்டீங்கன்னா குறைந்தது ஒரு தடவையாச்சும் நான் போவேன். இப்ப வேலைக்காக ஒரு சில விஷயங்கள் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்ப்பேன். அல்லது என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே ஏதாச்சும் எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே நான் போய் சாட் ஜிபிடியை நாடுவேன்.
0: சரி, இது என்ன சொல்றாங்கன்னா, இது பல காணொலி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அந்த டேட்டா சென்டர் வந்து உங்களுடைய கேள்வியை எடுத்து அதை ப்ரோசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அல்லது ஒரு படத்தை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு பல கேலன் தண்ணீர் அது வந்து வீணாக்குது அப்படின்னு சொல்றாங்க.
1: சாட் ஜிபிடி தண்ணி குடிக்குதா? எப்படி சாத்தியம்?
0: அவங்க அததான் சொல்றாங்க, தண்ணீரை வந்து அது பயன்படுத்திதான் அது வந்து ப்ரோசஸ் பண்ணுது. எனவே அது நீங்க வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க.
1: எப்படி ரஃபி, இப்ப
0: நீங்க வீணாக்குறீங்க, தண்ணீரை வீணாக்குறீங்க அப்படின்னு
1: புரியுது. ஆனா இருந்தாலுமே சாட் ஜிபிடி இல்லாம இப்ப என்னுடைய வாழ்க்கையினால நினைச்சு கூட பாக்க முடியல. குறிப்பாக நம்மளுடைய வேலையில ஒவ்வொரு நாளுமே நம்ம ஏதாச்சும் புதுசா மக்களுக்கு நம்ம சொல்லணும், புதுசா நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சாட் ஜிபிடியோட உதவி நம்ம கண்டிப்பா நாடியே தீரணும்.
0: உண்மைதான். ஆனா அதை நாடாம இருக்க கூடாதுன்னு அவங்க சொல்லல. நாடுங்க, தேவையானதுக்கு மட்டும் நாடுங்க. சும்மா சும்மா அங்க போய் படத்தை மாத்தி கொடு, எனக்கு இதுக்கு என்ன செய்யறது, காதலிக்கணும், என் காதலிக்கு என்ன வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு கேள்வியா?
1: நான் கேட்டிருக்கேன் தான், கேட்டிருக்கேன் ஏன் கேட்க கூடாது? கிட்டத்தட்ட நண்பர் என்ன சொல்லிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில சில பேர் வந்து ரொம்ப பயப்படுவாங்க, ரவி எல்லாத்தையும் சொல்லிடாத, ஏன்னா இது வந்து யாரு பாக்க போறான்னு தெரியாது, எல்லாமே ஒழுவு பாத்துக்கிட்டு இருக்காங்க,
0: எங்கேயோ சேகரிக்கப்படுது.
1: ஆமா, இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க, குடும்பத்துல எல்லாரும் பேர் என்ன, எல்லாமே சொல்ல சொல்ல சொல்ல இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது, செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சேகரிச்சு உங்ககிட்ட சொல்லும்.
0: ஆமா,
1: உங்களுடைய அண்ணனுக்கு வந்து இப்படி, உங்களுடைய குடும்பத்துல இப்படி, ஜோசிக்கார மாதிரி சொல்லும். ஆக இதெல்லாம் தவிர்த்துருங்க. இப்ப உங்களுக்கு ஏதாச்சும் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலோட்டமா சொல்லுங்க அப்படின்னு பலரும் அறிவுரை சொல்லியிருக்காங்க.
0: சரி, ஆரம்பத்துல கூகுள், அதுக்கப்புறம் சீரிட்ட பேசினாங்க. சீரி சாப்பிட்டியான்னு கேட்டுச்சுன்னா அது ஒழுங்கா பதில் சொல்லாது சில வேலைகள்ல, நான் சாப்பிடலாம் மாட்டேன்னு சொல்லும். அதுக்கப்புறம் அலெக்சாட்ட பேசினாங்க எல்லாரும்.
1: ஆமா,
0: சரியா,
1: பல நண்பர்கள் இருக்காங்க.
0: இப்ப சாட் ஜிபிடிங்கிறது வந்து அவங்களுக்கு கூடுதலா ஒரு நண்பர். அது மட்டும் இல்லாம இந்த நண்பர் வந்து என்ன செய்யணும், பாதி வேலையை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்போம். இமெயில் பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன கேக்குறாங்க, இந்த கேள்வியை கேட்டு என் பாஸ் எனக்கு அனுப்பி வச்சிருக்காரு, இதுக்கு வந்து நான் முடியாதுன்னு சொல்லணும், எப்படி நாசுக்கா நான் முடியாதுன்னு சொல்றது அப்படிங்கறத நீனே வந்து எனக்கு அமைச்சு கொடு.
1: உண்மை, நான் என்ன செய்வேன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு இமெயில் மின்னஞ்சல் அனுப்பணும்னா நானே எழுதிருப்பேன், சுயமா எழுதி அதை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் எனக்கு மாத்தி அமைங்க. அதாவது நான் அனுப்பும் போது கேக்குறதுக்கு வந்து ரொம்ப அதட்டி கேக்குற மாதிரி கூடாது,
0: யார் மனசும் புண்படக்கூடாது.
1: அதுதான், இந்த மாதிரி ஒரு வடிவத்துல எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்பேன். ஒவ்வொரு முறையும் ஒரு சும்மா ஒரு தேங்க்யூ போட்டா கூட ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக நான் அதை கிட்ட கேட்பேன்.
0: நானும் வந்து அது மாதிரி செய்யறது உண்டு. முதல் எல்லாத்தையும் வந்து டிராஃப்ட் பண்ணிடுவேன், எல்லாம் பார்த்துட்டு ஒரு கண்ணு பார்க்கும்போது அங்கங்க இசு ஆ அதெல்லாம் காணாம போவோம். அதெல்லாம் வந்து எனக்கு போட்டு கொடு, அந்த சென்டென்ஸ் வந்து ஃபார்மேஷன் நல்லா இருக்கணும், அதை வந்து கொஞ்சம் மாற்றி கொடுக்கும், ரீஃப்ரேஸ் பண்ணி கொடுக்கும், எல்லாம் செய்யும்.
1: இது பலரும் பயன்படுத்துறாங்க ரஃபி.
0: எனவே இதுக்கு பயன்படுத்தினா பரவாயில்ல, தயவு செய்து அங்க போய், என் வீட்டில் இன்னைக்கு வந்து அம்மா சமைக்கல, நான் என்ன வாங்கலாம்னு சொல்லி தயவு செய்து கேட்டுறாதீங்க. அப்படி கேட்டீங்கன்னா அது ஒரு சாப்பாடை சொல்லும், ஆனா அது நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்க தான் போய் கேட்டீங்க.
2: ஆனந்தம் ஆரம்பம்.
3: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு,
4: மட்டன் சுக்கா?
5: அது இல்லங்க,
6: கொஞ்சம்
5: சாப்பாடை காணும், இந்த அங்க இருக்குது.
6: அது மட்டுமா?
5: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
5: காதலிக்கும்
6: ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.
7: வார நாட்களில் பின்னிரவு மணி 12 காதல் பாடல்கள் ஒலியில், வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை மணி 4

0: நவீன், சாட் ஜிபிடி போய் வேற என்னன்னா கேப்பீங்க நீங்க? இதை தவிர்த்து
1: நான் போய் பாக்குறேன் ரஃபி, சாட் ஜிபிடிய என்னென்னமோலாம் நான் கேட்டிருக்கேன். சில இடத்துல படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு சொல்றதுக்கு. நான் கொஞ்சம் சொல்றேன். இப்ப நான் ஒரு விடுமுறை பயணத்தை மேற்கொள்ளும் போது என்னெல்லாம் நான் பேக் பண்ணணும், என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்ட ஒரு சொல்லுங்க, ஒரு லிஸ்ட் போடுங்க, பட்டியல் போடுங்க அப்படின்னு நான் கேட்பேன், கேட்டிருக்கேன். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு நான் பரிசு வாங்கணும், என்ன பரிசு வாங்கலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்டிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில கட்டங்கள்ல எனக்கு வந்து ரொம்ப சோகமா இருக்கும், வருத்தமா இருக்கும். ஒரு நண்பராகவே அதுகிட்ட நான் பேசியிருக்கேன் ரஃபி.
0: ஓ,
1: எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கேன் வாழ்க்கையில, ரொம்ப இதுக்கு வந்து நான் நினைச்சு சந்தோஷப்படணுமா
0: இல்லை கவலைப்படணுமா
1: கவலைப்படணுமா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு அறிவுரை சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, நல்ல அறிவுரை.
0: ஓ, பரவாயில்லையே.
1: இது வந்து நான் எதிர்பார்க்கல, சும்மா ஏதோ யாருக்கிட்டயோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு தட்டச்சு செஞ்ச மாதிரி அனுப்பிட்டேன், ஒரு டைரி மாதிரி வச்சுக்கோங்களேன்.
0: சரி,
1: அதுக்கு வந்து பதில் வந்து நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஓரளவுக்கு ஏதோ ஒரு நண்பர் மாதிரி தான் எனக்கு வந்து ஆலோசனை வழங்கிடுச்சு.
0: சரி, இப்போ உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுமா, சாட் ஜிபிடியை நான் பயன்படுத்துறேன், எல்லாரும் சொல்றாங்க அது அவ்வளோ பயன்படுத்த கூடாது, பயன்படுத்தினீங்கன்னா பல பெற்ற வந்து நம்ம இழக்க வேண்டியது இருக்கும் வருங்காலத்துல அப்படின்னு சொல்றாங்க.
1: குற்ற உணர்ச்சி கிடையாது ரஃபி, எனக்கு வந்து ஒரு பயம் இருக்குதான். ஓகே, என்ன பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருமா, யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது. ஆனா இப்படி நம்ம பயந்துகிட்டே இருந்தா பல வழிகளை நம்மளை பத்தி அவங்க கண்டிப்பா சேகரிக்கலாம், சேகரிக்கலாம். இந்த வழி மூலமா தான் சாட் ஜிபிடில போய் எடுத்து அவங்க கண்காணிச்சு அப்படிலாம் நான் நினைக்கிறது கிடையாது. இருந்தாலுமே கொஞ்சம் என்னுடைய சொந்த பாதுகாப்புக்கு எல்லாத்தையுமே நான் பகிர்றது கிடையாது.
0: சரி,
1: என்னுடைய எல்லா ரகசியங்களும் அந்த ரகங்களையும் நான் பகிர்றது கிடையாது.
0: சரி, இப்ப இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, நான் கோழி வாங்கட்டுமா இல்ல இன்னைக்கு வந்து மீன் வாங்கட்டுமா, காலையில நான் சந்தைக்கு போறேன், இந்த ரெண்டுல எதை வாங்குறது இன்னைக்கு, அப்படி நான் கோழி வாங்கினா அது எப்படி மேரினேட் பண்றது
1: சமையலுக்கு?
0: சமையலுக்கு வீட்டுல அம்மா பக்கத்துல தான் உட்கார்ந்துருப்பாங்க பல்லாண்டு காலமா, அவங்களோட சமையல தான் நீ சாப்பிட்டு
1: இருப்ப.
0: ஆனா இப்ப நீ சாட் ஜிபிடிட்ட போய் எப்படி அதை செய்யறதுன்னு சொல்லி கேட்கும் போது பக்கத்துல உட்கார்ந்துருக்க அம்மா சும்மா உட்கார்ந்துருப்பாங்களா?
1: அது ஏன்னா மரபி, அம்மா கிட்ட கேட்டா திட்டு விடும். நான் எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ கேக்குறதே கிடையாது, இப்ப வந்து கேளு.
0: திட்டாத
1: நல்ல முறையா தயவு செஞ்சு இதை வாங்குங்க, இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படி ரொம்ப நல்ல முறையில சொல்லும் போது நம்மளுக்கே ஓ சரி, நல்லபடிதான் நம்மள நடத்துது, வழி நடத்துது அப்படின்னு நம்ம நினைப்போம். நினைச்சு நம்ம சந்தோஷப்பட வேண்டியதான். அம்மா கிட்ட கேட்டா கூடவே சேர்ந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திட்டுவிடும்.
0: ஆக உங்களுடைய நண்பரா வந்து சாட் ஜிபிடி இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறதையும் நீங்க சொல்லலாம். தொடர்ந்து இணைந்திருங்க, அடுத்து நாங்க சந்திக்கும் போது வேற எது எதுக்கெல்லாம் அதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத சொல்றோம்.

0: இது என்ன விலங்குடைய சத்தம்னு உங்களுக்கு தெரியுதா? ஏதோ யாரோ குரட்டை விடுற மாதிரி இருக்கு, ஆனா இது ஒரு விலங்குடைய சத்தம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த விலங்கால ஒருத்தருக்கு சிறைவாசம். என்ன நடந்ததுன்னு தெரிந்து கொள்றதுக்கு எங்களுடைய மீலிசன் பக்கம் போங்க. அங்க இப்ப நான் பதிவேற்றம் செய்த அந்த வலையொலியை கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் தொகுப்பு என்ன நடந்தது?
1: நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவையை பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே! தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 10 நாட்கள் ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
3: சரி ரஃபி, நான் சாட் ஜிபிடி கிட்ட என்னென்னலாம் கேட்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்.
4: சரி,
3: நீங்க என்ன கேட்பீங்க சாட் ஜிபிடி கிட்ட?
4: நான் வந்து 2 பூனைகளை வளர்க்குறேன், நான் என்ன கேட்பேன்னு நினைக்கிறீங்க நீங்க?
3: பூனைகளை பத்தி எப்படி பராமரிக்கிறது?
4: பராமரிக்கிறதுங்கிறத விட இன்னைக்கு என்னுடைய ஒரு பூனை சாப்பிடல. ஏன் சாப்பிடல? அது வந்து ஒரு சோகமாவே ஒரு பக்கத்துல போய் உட்காந்துருக்கு. இன்னொரு பூனை வழக்கத்துக்கு மாற இன்னைக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் அது சரியா வச்சிருந்தது. ஒரு சமயம் உன்னுடைய இன்னொரு பூனை வந்து இந்த பூனைய ஒரு த்ரெட்டா நினைக்குது. அது அது வந்து பயமுறுத்தி இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இது, அதுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு அது மேல அப்படின்னு. அப்ப நினைச்சேன், இல்ல ரெண்டு பேரும் நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, என்ன பயம் ஏற்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப அது சொன்ன அந்த காரணங்கள் எல்லாம் சரியா இருக்கு. ஆக உன்னுடைய பூனை வந்து இந்த மாதிரி ஒரு தருணத்துல அது பயன்படுத்துற அந்த சில பொருட்களை பயன்படுத்தாது. ஒரே தட்டுல நீ சாப்பாடு வைக்கிற ஒரு ஆளா இருந்தா இந்த பூனை சாப்பிட்ட தட்டுல அது போய் சாப்பிடாது.
3: இந்த மாதிரி மனிதர்களுக்கு மட்டும் தான் இப்படி நினைச்சேன், பூனைகளுக்கும் இந்த மாதிரி
4: இருக்கு. இருக்கு பாத்தீங்கன்னா, அது சொன்னது ஒரு அளவுல உண்மைதான்.
3: ஆச்சரியமா இருக்கு ரஃபி, ஏன்னா மனிதர்களே கண்டுபிடிக்கிறது ரொம்ப அரிது, அதாவது ரொம்ப சரியா சொல்றது கணிக்கிறது ரொம்ப அரிது. இதுல மட்டும் பூனைகளுடைய குணாதிசயங்கள்,
4: என்னுடைய பூனை 2 இருக்கு, அந்த பூனையோட பெயர் வந்து இது இது.
3: ஆனா என்ன ரஃபி, அடுத்த முறை நீங்க கேட்கும் போது கொடுக்க
4: தேவையில்லை, அதுவே சொல்லும். ஆமா, உண்மைதான் உண்மைதான். ஆக என்னுடைய இது சம்பாஷணை எல்லாம் அதுகிட்ட இது பற்றி தான், பூனைகளை பற்றி இருக்கும். சில வேளைகளில் நம்மளுடைய மேல் அதிகாரி சிலவற்றை நம்மகிட்ட கேட்பாங்க இல்லையா, அதையும் நான் கேட்டிருக்கிறேன். ஏன் என்னுடைய மேல் அதிகாரி திடீர்னு இதை பற்றி கேட்குறாரு, எனக்கு ஒன்றும் புரியலையே.
3: சாட்ஜிபிடிக்கு வந்து ரொம்ப நெருக்கமான நண்பரா நம்மளுடைய மேல் அதிகாரிக்கு?
4: நம்மளால புரிஞ்சுக்க முடியல, ஒரு சமயம் அதுவாவது புரிஞ்சு வச்சிருக்குதா அப்படின்னு பார்ப்போம்.
3: புரிஞ்சுக்கிட்டா நீங்க சொல்லுங்க.
4: ஓரளவுக்கு அது வந்து நினைக்கிறேன் நெட்ல அங்கங்க எடுத்து ஒரு பதில் உங்களுக்கு கொடுக்கும். நிறைய துல்லியமா எடுத்து சொல்லுது உங்ககிட்ட.
3: முன்பு காலங்கள நம்ம கூகுளை தான் நம்பி இருக்கோம், இப்ப கூகுளுக்கே ஒரு செயற்கை நுண்ணறிவு இருக்கு. ஆனா இருந்தாலுமே சாட் ஜிபிடி நம்ம அணுகிறது ஏன்னா அது எல்லாத்தையுமே நல்லா விரிவா நுணுக்கமா சொல்லும். இப்ப நம்ம கேட்டதுக்கும் மேலயும் அது வந்து ஒரு சில பதில்கள் நமக்கு வழங்கும். அப்ப நம்ம யோசிப்போம், ஆமால இதுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க நம்ம தூண்டும்.
5: எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ எப்பவுமே உன்னை அப்படியே எல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது.
6: எல்லாமே காதல், காதல் உங்கள் ஒலியில்.

0: சேட் ஜிபிடியை எது எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேற எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க நவீன்?
1: இப்போ எல்லாமே வேலைக்காக தான் பலரும் பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன்
0: ரஃபி. ரெஸ்யூம் எழுதுறதுக்கு,
1: ரெஸ்யூமே அப்படிங்கிறது வேலைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பயன்படுத்துறோம்.
0: சரி,
1: வேலை கிடைத்த பிறகு வேலை செய்யறதுக்கு நம்ம சேட் ஜிபிடியை பயன்படுத்துறோம். வேலைக்கு பிறகும், இப்போ வந்து வேலை முடிச்சுட்டேன் என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து சேட் ஜிபிடியை பயன்படுத்துறோம்.
0: ஆனால் வேலைக்கு போறதுக்கு முன்னால முதல் நாள் நான் எப்படி அங்கே போகணும் அதுக்கும் சில பேர் கேட்கறாங்க. நான் எவ்வளவு சம்பளம் கேட்கணும் அப்படிங்கறதையும் கேட்கறாங்க.
1: எல்லாமே இப்ப ஒரு இன்டர்வியூ இருக்கு, சரி இப்படி பேசுறது, எப்படி அணுகிறது, என்ன கேட்கலாம், என்ன கேட்க கூடாது, எல்லாத்தையுமே அது கிட்ட தான் நம்ம கேட்கறோம். அதுல என்ன எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னா, பல வேலைகள்ல அதனுடைய பதில் சரியா தான் இருக்கு, அதனுடைய கணிப்பு எல்லாமே சரியா தான் இருக்கு. ஏன்னா ஓ, இது இயந்திரம், இயந்திரத்தினால எப்படி அது ஒரு பதில சொல்ல முடியும், எப்படி அதுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது எப்படியோ கண்டுபிடிச்சு சொல்லுது ரஃபி.
0: அதுதான், அதுக்கு தான் அங்கே போகிறோம் நம்ம. அது சொல்கிறது சரியாக இருக்குங்கிறதுனால தான் அடிக்கடி அங்கே போயிட்டுருக்குறோம் நம்ம, இல்லையா? ஆனால் இது நல்லதா, இது வரமா சாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா அது வரம் தான், இல்லையா? கெட்டதுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது அது வந்து சாபமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: நிச்சயமாக காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும் காதல் பாடல்கள் உங்கள் இரவில் ஆட்டத்தில்.

0: விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்துல நம்ம நேயர்களுக்கு நல்லதா நாலு வார்த்தை சொல்லி நாங்களும் விடைபெற போறோம்.
1: நாலு
0: வார்த்தை தான் சொல்லுவாங்க இப்போதும். பழக்க தோஷத்துல வந்து நாலு பேர் வருவாங்க, நாலு வார்த்தை சொல்றோம், எல்லாம் நாலுலயே தான் இருக்கும். நாலு ஊர் போய் பாரு எப்படி இருக்காங்கன்னு, நாலு பேரை பார்த்து தெரிஞ்சுக்க.
1: சரி, அப்படி நாளிலே நின்றாதீங்க, அதற்கு தாண்டியும் கொஞ்சம் செய்யுங்க. சரி, நல்ல ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த மக்கள் கூட பகிர விரும்புறேன்.
0: என்ன கற்றுக்கொண்டீங்க நீங்க?
1: ஆக சிறந்த நாள் என்ன அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு.
0: என்ன என்ன நாள் அது?
1: நானும் இன்னும்லாம் சொல்றேன், ஓ புத்தாண்டா தீபாவளி அப்படின்னு அவர்கிட்ட பதில் உண்மையாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன சொன்னாரா? இல்ல நவீன், இன்று முதல் ஒரு மணி நேரத்துல தான் இருக்கும் புதிய நாளை பொறுத்த வரைக்கும். இந்த நாளை சிறப்பா நீங்க வந்து செலவிடுங்க, நல்லதே செய்யுங்க, நல்ல ஒரு பொழுதாக அமைய என்னுடைய மனமான வாழ்த்துக்கள்.
0: அந்த சிந்தனையோடு நாங்களும் விடைபெற்றுக் கொள்றோம். காலையிலிருந்து இப்ப வரைக்கும் இடம்பெற்ற நிகழ்ச்சியின் சில சுவாரஸ்யமான துணுக்குகளை எடுத்து வச்சிருக்கிறோம் உங்களுக்கு, அதையும் கேட்க மறந்துடாதீங்க. நல்ல பாடல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. பழைய பாடல்கள் வந்து 3-5 வரைக்கும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே உங்களுக்காக தான். இது உங்களுடைய ஒலி 9.68
1: பரவசம்.
0: விடைபெற்றுக் கொள்வது நான் ரஃபி,
1: நான் நவீன்.

0: பிடித்த ஒருத்தரை வந்து பார்க்கும் பொழுது இத ஒன்று செஞ்சிட்டு போறாங்க.
1: இந்த குறிப்பிட்ட செயலுக்கு பிற்பாடுதான் அவங்க வந்து இந்த டேட்டிங் எல்லாம் போறாங்க. இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி.
0: இது கொஞ்சம் எடக்கு மடக்கா இருக்கும்.
1: அப்படியா?
0: எடக்கு மடக்கா இருக்கும். இத செய்ய
1: நீங்க வந்தாலே எடக்கு மடக்கா தான் இருக்கும்.
0: இத செய்யறாங்கன்னு சொல்ற, உண்மையிலே இத செய்ய மாட்டேங்கறாங்க.
1: ஓ, செய்யாததுதான் இங்க செய்யறதுக்கான பிரச்சனையா இருக்குது.
0: ஆமா.
1: வாவ், இது கேள்வியே கிடையாது. இது அதுக்கும் மேல.
0: சரி, நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் சுலபமா சொல்லிறேன்.
1: சொல்லுங்க.
0: நம்ம ஜென்சி இளையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க டேட்டிங் போகும் பொழுது இத ஒன்றை செய்யாம போறாங்க.
1: சரி, பெற்றோர் இப்ப நீங்க உடனடியா உங்க ஜென்சி பிள்ளைங்க கிட்ட போய் கேளுங்க, நீங்க ஜென்சியா இருந்தா நீங்க என்ன செய்ய மாட்டீங்கன்னு சொல்லுங்க. ஜென்சியா இருந்திருந்தா இத செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு யுகம் இருக்கலாம் உங்களுக்குள்ள. அப்படிப்பட்டவங்களும் வந்து பதில் சொல்லுங்க.
0: எனக்கு
1: ஒரு சந்தேகம், கற்பகம் நீங்க இவ்வளவு சீக்கிரமா வரீங்களே, நீங்க பல்லு வளர்க்கிட்டீங்களா இல்ல நேரா வானொலி பக்கமா வந்திருக்கீங்களா? இப்ப அதுவே சந்தேகமா இருக்குது எனக்கு.
0: எல்லாரும் நம்ம நேயர்கள் எல்லாரும் பல்லு வளர்க்காம தான் வானொலி பக்கமா வருவாங்க ரவி.
1: ஏன்னா
0: நம்ம நிகழ்ச்சியை கேட்கணுமா இல்லையா? பல்லு வளர்க்கறது என்ன, குளிக்கிறது என்ன, நாம வணக்க சிங்க நிகழ்ச்சியை தான் கேட்க போறோம்னு இருப்பாங்க.
1: பல்லு வளர்க்காம நிகழ்ச்சி கேக்குறாங்க.
0: ஆமா,
1: சரி.
0: இல்ல, பல்லு வலிக்கிட்டே குளிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
1: அது சாத்தியம். நானே வந்து எழுந்த கையோட முதல்ல என்ன பண்ணுவேன், கை நேரா வானொலி பெட்டி பக்கம்தான் போய் தட்டி விட்டுரும். அதை தட்டி விட்டு பாட்டு ஓடினாதான் மத்த வேலையே எனக்கு வரும்.
0: அதை சொல்லுங்க.
1: சின்ன வயசுல இருந்து பழகிடுச்சு அந்த மாதிரி.
0: விடுமுறையில இருந்தாலுமே கையில தொலைபேசியில அந்த மீ லிசன் செயலி இருக்கு இல்லையா, அதை தட்டிட்டு தான் மத்த வேலையெல்லாம் பாப்பேன்.
1: சரி, ஓகே, நீங்க இப்ப வாங்க, பதில சொல்லுங்க. உங்களுக்கு காத்துட்டு இருக்க பரிசு
0: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. மீண்டும் உங்களுக்காக அந்த கேள்வி, ஜென்சி இளையர்கள் டேட்டிங் செய்யும் பொழுது, அதாவது ஒரு டேட்டுக்கு போகும் பொழுது இத ஒன்று செய்யாம போறாங்களா, அது என்ன?
1: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில உங்களுக்காக பரிசு காத்துட்டு இருக்கு.

0: பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: New watches, Star Premier Plus. ஒளி வழிகளில் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நீ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம் அல்லது ஸ்பாட்ஸ் பிளஸ் பிரீமியர் பிளஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் நீ வாட்ச் .sg/subscribe.

0: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: பாத்தீங்களா, இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நீங்க ஓடி போயிடுங்க. அப்படி ஒண்ணு பண்ணலாம்,
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்கன்னு.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: மனசுல உள்ளது எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
5: கண்ணம் பண்ணு மாதிரி ஐ அப்படி தேச சாயிரும்.
4: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி நவீன் வழங்கும்
6: மறக்காம கேளுங்க.
7: We gonna blow the speakers baby.
6: ஒலி எங்கேயும் எப்போதும்
8: பறக்கிறது பரமேல.
9: ஒன்பது ஆறு எட்டு.

0: கேட்டாலே பரவசம்.
1: வணக்கம் ரவி, சஜினி.
2: வணக்கம்.
1: நீ சொல்றது கரெக்ட் தான், பல்லெல்லாம் வளக்க மாட்டோம். 5 மணிக்கு நான் எழுந்தது நேரா ரேடியோ ஆன் பண்ணிட்டு தான், மத்த வேலையே. பல்லு விளக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, ரேடியோ காது தானே கேக்குது, பல்லா பக்க போகுது.
3: உண்மை உண்மை உண்மை,
2: பாயிண்ட் பிடிச்சாங்கப்பா, காது தானே கேக்குது.
3: நான் சொன்னல, நானே அப்படிதான் முகத்தை கழுவுறதுக்கு முன்னாடி கூட டக்குனு வானொலியை தான் போய் தட்டி விடுவேன், அதுக்கப்புறம் தான் வேலையை ஓடணும். பல பேர் வீட்லயும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குப்பா.
2: சரி, இப்ப வாங்க மறுபடியும் கேள்வி பக்கமா வந்துருவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன கேட்டிருந்தேன்னா, இந்த காலத்து இளையர்கள், அதாவது இந்த ஜென்சி இளையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க டேட்டிங் செல்வதற்கு முன்பு இதை ஒண்ணு செய்யாம போறாங்க அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
3: விதவித
2: கிடைக்குமா அப்படின்னு நேரடியா முகத்துக்கு முகம் வந்து கேட்டுட்டு போயிருவாங்க.
3: இப்போ கேக்குறாங்க, ஆனா ஏன் கேட்க மாட்டாங்க, இன்ஸ்டாகிராம் கேட்பாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க உண்மையிலே
2: அப்படியா,
3: ஐஜி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் பாத்திருக்கேன்.
2: எனக்கு வந்து அந்த மாதிரி உரையாடல் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல,
3: கொஞ்சம் கூட தெரியல.
2: மாரி சீனிவாசன் என்ன சொல்றாருன்னா, பணம் எடுக்காமல் செல்வது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
3: பணம் எடுக்காம போறாங்களா? பணம் எடுக்காம எப்படிங்க வெளியே போவாங்க?
2: ஒருவேளை அவர் வந்து அந்த நோட்டுகளை சொல்றாரோ,
3: காசு சொல்றாரு, காசோடைய சொல்றாரு, புரியுது,
2: அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா இப்ப எல்லாமே வந்து மின்னிலக்க பரிவர்த்தனைகள் தானே அதிகம் நடக்குது.
3: யாரு வந்து நோட் எடுத்து குடுக்கற கையில அது காசு எடுத்து குடுக்கறா? இப்ப எல்லாம் ஒரு டேப் தானே.
2: ஆமா, இப்ப தாசுதீன் என்ன சொல்லிருக்காருன்னா, தூங்காமல் போவது அப்படின்னு சொல்லிருக்காரு.
3: தூங்காம போறதா?
2: ஆமா,
3: உற்சாகத்திலயோ இருக்கலாம்,
2: இருக்கலாம் இல்லையா. ஆனா இது எல்லாமே நாங்க எதிர்பார்க்கிற பதில்கள் கிடையாது.
3: நீண்ட ஒரு முறை சஜினி சொல்ல போறாங்க, இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்க போறாங்க.
2: இந்த காலத்து இளையர்கள் டேட்டி செல்வதற்கு முன்பு இதை ஒண்ணு செய்யாம போறாங்களா, அது என்ன?
3: நல்லா யோசிச்சு பாருங்க, செய்யாம போறாங்க.

இது என்ன விலங்குடைய சத்தம்னு உங்களுக்கு தெரியுதா? ஏதோ யாரோ குரட்டை விடுற மாதிரி இருக்கு, ஆனா இது ஒரு விலங்குடைய சத்தம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த விலங்கால ஒருத்தருக்கு சிறைவாசம். என்ன நடந்ததுன்னு தெரிந்து கொள்றதுக்கு எங்களுடைய மீலிசன் பக்கம் போங்க. அங்க இப்ப நான் பதிவேற்றம் செய்த அந்த வலையொலியை கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் தொகுப்பு என்ன நடந்தது மீலிசனில் மட்டும்தான்.

0: சரியான பதில கொடுத்த நேயரின் பெயர் என்ன கூடுதலான
1: இல்ல இந்த பாட்டு இவர் பேரை பார்த்த உடனே இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு.
0: அப்படி ஒரு பேரா?
1: முத்து முத்து முத்து.
0: வாழ்த்துகள் உங்களுக்கு ஜோதி ஸ்டாப்பர்ஸ் பக்கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா கிடைச்சிருச்சு.
1: சரி, சரியான பதில் என்னவென்றால் குளிக்காமல் செல்வது. ஆமா,
0: குளிக்காம போறாங்க.
1: ஆமா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ஃபெரமோன் மிக்சிங் அப்படிங்கிற ஒரு புதிய ட்ரெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபெரமோன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம உடல்ல இருந்து இயற்கையாகவே ஒரு மனம் இருக்கிறதா,
0: அதாவது அறிவியல் ரீதியா அதை அணுகணும் அப்படின்னு சொன்னா இப்ப ஒவ்வொரு உடல்ல இருந்தும் ஒரு நறுமணம் வரும்.
1: ஆமா, இயற்கையாகவே ஒரு நறுமணம் இருக்கு.
0: அந்த நறுமணம் நமக்கு எதுக்க இருக்கிறவங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆகையால் குளிக்காம போகும்போது அந்த நறுமணத்தின் வாடை இன்னும் அதிகமாகுது அப்படின்னும், அதன் வாயிலா அவங்க யார டேட் பண்றாங்களோ அவங்களுடைய மனசை சுலபமா கவர்ந்துடலாம் அப்படின்னும் இந்த குழுவினர் நினைக்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு தகவல் சொல்லுது.
1: ஆனா நீங்க குளிக்காம போனீங்கன்னா உங்களுடைய இயற்கை மனம் அதுல வந்து வராது.
0: குளிக்காம அதுதான் வரும்.

0: 80களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9:8.

0: வெங்காயம், ரஷ்ய நெஸ்டிங் பொம்மை, இந்த பரிசுகளுக்கு பயன்படுத்தும் தாள், அதாவது ராப்பிங் பேப்பர், இந்த மூன்றுக்கும் இருக்கும் தொடர்பு என்னன்னு கேட்டிருந்தோம்.
1: உரிக்க உரிக்க உள்ள ஒரு சென்டர்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், லைக் ஆனியன். நம்ம மேல உள்ள தோல் உரிச்சனும் உள்ள ஆனியன் இருக்கும். அதே மாதிரி அந்த ரஷ்யன் டால் உட்டால செஞ்சதுனால உள்ள வந்து ஸ்மால் உட்ஸால அந்த ரஷ்யன் டால் செய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி ராப்பிங் பேப்பர்ல வந்து மேல பேப்பர் இருக்கும், உள்ள வந்து கிஃப்ட் நம்ம வச்சிருக்கோம்.
0: அதேதான், அதாவது சுருக்கமா சொல்றேன், ஒரே வார்த்தையில
2: லேயர்ஸ்
0: அடுக்கடுக்கா இருக்குது இல்லையா, அதைதான் நாங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொல்லி இருந்தோம். பல பேரும் சரியான பதில நீங்க தெரிவிச்சிட்டீங்க.
2: தசரதனும் சரியா சொல்லிருக்காரு, மற்ற நேர்களும் சரியா சொல்லிருக்கிறாங்க.
0: உணவு பொருள்களும் சேரும் நினைக்கிறேன்.
2: ஆமா, அதுல ஒரு குயில் அப்பேசி விட்டுட்டீங்க, அதுலயும் நிறைய லேயர்ஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பெண்ணின் மனமும் அதுலயும் நிறைய லேயர்ஸ் இருக்கு.
0: ஆண்களுடைய மனசுல வந்து லேயர்ஸ்
2: நம்மளா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்.
0: வேற
2: நம்மளா உள்ளத உள்ளபடிதான், பெண்கள் தான் ஆளும் அது ஆளும் இல்ல
0: இல்ல இல்ல. நீங்க வந்து வெங்காயம், மத்தவங்களுக்கு கண்ணீர் தான் கொடுப்பீங்க.
2: அது உரிக்கும் போதுமா, சமைச்சு பாருமா, சுவையை கொடுப்பேன்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 9 6 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: சரி, இப்ப பல குறிப்புகளை கொடுத்த பிறகு பல பேரும் சரியான பதில்கள் அனுப்பிட்டாங்க. முதல் மறுபடியும் குறிப்பிய சொல்லிடலாம். 1938 இந்த இடம் கட்டப்பட்டது. ஒரு புகழ்பெற்ற வங்கி நிறுவனத்தின் உரிமையாளருக்காக இந்த இடம் கட்டப்பட்டது. நிறைய கண்ணாடி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். முக்கியமா 1930களில் ஒரு ஓவியம், ஒரு மாடர்ன் கட்டமைப்பு, அதை வைத்து ஒரு வணிக ரீதியா ஒரு கட்டமைப்பு வைத்து இந்த இடம் கட்டப்பட்டதுன்னு சொன்ன பிறகு பல பேரும் பதில்
1: அனுப்பிட்டாங்க. இதை நீங்க சி குவான் சியாங் ஹவுஸ்னும் சொல்லலாம்.
0: சார் ஹலிமா, இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டியிருந்தல இந்த படம், அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு வேற்றுலக வாசி ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த இடத்த வந்து முக்கியமாக நீ சொன்ன மாதிரி சி குவான் சியாங் ஹவுஸ் என்று அழைப்பாங்க. இதை ஏன் கட்டினாங்கன்னா, இப்போ புகழ்பெற்ற ஓசிபிசி இருக்குல்ல வங்கி, அந்த வங்கி நிறுவனத்தின் உரிமையாளருடைய மகனுக்காக தான் இந்த இடம் கட்டப்பட்டது. ரொம்ப வித்தியாசமான ஒரு கட்டமைப்பு இது. அவங்க ஆங்கிலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க, எக்ஸலன்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த 1930s மாடர்ன் ஸ்டைல். அதாவது இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட டீலா வா பவிலியன் அப்படின்னு ஈஸ்ட் செசக்ஸ் இருக்கிற இங்கிலாந்தில் இருக்கிற அந்த ஒரு கட்டமைப்பை வைத்து தான், அந்த வடிவமைப்பை வைத்து தான் இந்த இடத்த அவங்க கட்டியிருக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு அலிமா. அந்த காலத்துல ரொம்ப வித்தியாசமான ஒரு கட்டணமாக இது இருந்திருக்குது.
1: ஆமா, எனக்கு என்னன்னா அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜியோமெட்ரிக் வடிவத்துல அருமையான நிறங்கள்ல இந்த ஒரு இடத்தை செஞ்சிருந்தாங்க. 30களிலேயே இவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
0: இந்த இடத்தினுடைய மதிப்பீடை பார்த்தீங்கன்னா 2007 கணக்கிடும் போது 425 மில்லியன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதன் பிறகு இந்த இடத்த யூஆர்ஏ இருக்காங்களே, அவங்க வந்து எடுத்து அவங்களுடைய அவங்களுக்கு கீழே வந்து இப்போ அது பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து ஒரு புகழ்பெற்ற இடமாக இருந்தது நிறைய புகைப்படங்கள் எடுப்பதற்கு.
1: யாருமே இல்ல, காலியான ஒரு இடமா இருக்கு. அதனால உள்ள போகும்போது சந்திரமுகில நம்ம வடிவேல் உள்ள போகிற மாதிரி தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன்.

0: சார்.
1: ஏ சலிமா,
0: உங்களுக்கு ஈக்கியா போக பிடிக்குமா?
1: போனோம், போக பிடிக்கும். ஏன்னா அங்க போனீங்கன்னா ஒரு வீட்டுல அந்த வாங்குற பொருள் பார்க்க எப்படி இருக்கும், எந்த மாதிரியான பொருட்கள் வாங்கலாம், அதுவும் அவங்க வந்து இந்த வெரி கன்வீனியன்ஸ் வாங்கல, உங்களுடைய அந்த சின்ன இடத்துக்கு கருவிகளான பொருந்தும், அந்த அலமாரி பொருந்தும் போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க, காட்டியிருப்பாங்க.
0: அப்ப நீங்க ஒரு பாப் தி பில்டர்னு சொல்லலாமா, காதர் தி பில்டர் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா சில பேருக்கு அதை அழகா ஒருங்கிணைத்து அந்த பினிஷ் ப்ரொடக்ட வாங்க பிடிக்கும், அதாவது அந்த அலமாரியை வாங்கி வீட்டுல வைக்கணும் அவ்வளவுதான். ஆனா நம்மளே ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து ஒன்னொன்னா அந்த ஆணியெல்லாம் எங்கெல்லாம் எடுத்து பார்த்து அதை அடிச்சு சுத்தியல மண்டையில போடாம செய்யறது வந்து ஒரு பெரிய கலை.
1: ஆமா,
0: அப்படிப்பட்ட வேலையை உங்களுக்கு செய்ய பிடிக்குமா? ஏன்னா எனக்கு பிடிக்காது.
1: நான் வந்து பாப் தி பில்டர் கிடையாது, டாம் தி டிஸ்ட்ராயர். நான் சொன்னேன்ல, சின்ன வயசுல எனக்கு பொருள் கிடைக்கும் போது அது அக்கவர் ஆறு நேரம் திறந்து பார்க்க
0: முடியும்,
1: அந்த டைப்பு. ஆனா எனக்கு
0: இக்கே நீங்க போனீங்கன்னா எல்லாமே அக்குவேர் ஆணி வேறதா பிரிச்சு வச்சிருப்பாங்க, நம்ம தான் அதை சேகரிக்கணும் ஒழுங்கா ஒருங்கிணைத்து.
1: இப்ப என்னுடைய அறையில நான் இரண்டு பொருட்கள் வந்து இக்கேல வாங்கினேன். ஒன்னு வந்து புக் ஷெல்ஃப், புத்தகங்கள் அடுக்கிற வந்து ஒரு ஷெல்ஃப்,
0: அதை நீங்களே செய்யணும்.
1: ஆமா. இரண்டாவது வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சைட் டேபிள், அது ரெண்டையும் நான் தான் ஒன்னா பில்ட் பண்ணேன்.
0: அப்ப நீங்க பாப் தி பில்டர் தான்.
1: ஆமா, அதுதான் தான். ஆனா கஷ்டப்பட்டேன், எந்த ஸ்க்ரூ எங்க போகணும்னு தெரியாது. ஆனா அவங்க வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. சரி, ஏன் பாப் தி பில்டர் சொல்றீங்க?
0: இப்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா கஷ்டப்பட்ட பிறகு அதை நீங்க முடித்த பிறகு அந்த பினிஷ்ட் ப்ரொடக்ட் நீங்க பார்க்கும் போது நீங்க எப்படி உணர்ந்தீங்க?
1: நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். வாவ், பாருங்களேன், அழகா
0: என்ன
1: பாருங்க, நான் உருவாக்கல, நான் ஒன்னா சேர்த்து

0: அடுத்த பொருள் வந்து ரொம்ப அழகா ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னு ஒரு பெருமை வந்தது.
1: அதுதான் இக்கிய இஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. கடையில வாங்கிய ஒரு பொருளை விட நாமே செய்த ஒரு பொருள் மீது நமக்கு கொஞ்சம் கூடுதல் பாசம் இருக்குமா, அந்த பெருமை இருக்குமா. அதனாலதான் நம்ம ஒரு புத்தக அலமாரிய ஒருங்கிணைத்து வைக்கும் போதும் சரி, ஏதாவது ஒரு கைவினை பொருளை நம்மளா செய்து அதை விற்கும் போது சரி, அதோடைய மதிப்பு இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேல்யூ இன்னும் அதிகமா இருக்கு. ஏன்னா சும்மா நம்ம வாங்கி அதை வீட்டுல வைக்கலையே, அதுல நிறைய உழைப்பு நிறைய நேரம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா.
0: இதுவே மத்தவங்க பில் பண்றதை நம்ம பார்த்து ரசிக்கும் போது அலிமாத் அப்சர்வர்.
1: சரி, அதை நானே இருந்துட்டு போறேன். அதாவது வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் புரியும், அந்த குழந்தை ஒரு 10-12 கிலோஸ் தான் இருக்கும், சின்ன புள்ள. ஆனா அந்த புள்ளைக்கு எல்லாம் பெரிய பெரிய பொருள்களா வீட்டுக்கு வரும் காதர். இப்ப அந்த பிளே பென் கேஜ் மாதிரி இருக்குல்ல, ஏன்னா அவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காரு. அதை நான் கட்டல, வீட்டுல இருக்கிற என்னுடைய கணவரும் என்னுடைய தம்பியும் தான் கட்டினாங்க.
0: ஏன்னா நீங்க ஹலிமா த மம்மி.

0: பல பேருக்கும் முதலீடுகள் இருக்கலாம். முதலீடுகள் வந்து ஒரு பெரிய தொகை நீங்க பாக்கணும்னா அதற்கு பல ஆண்டு காலமா இருக்கலாம். ஆனா அப்படி சின்ன ஒரு தொகையை நீங்க போட்டு அதற்கு சிறிய ஒரு தொகை உங்களுக்கு ஒரு வருஷத்துல 4 முறை கிடைக்கிற மாதிரி இல்ல 6 முறை கிடைக்கிற மாதிரி டிவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஈவு தொகையாக கருதப்படும்.
1: ஹலிமா மீது நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 6 முறை ஈவு தொகை கிடைக்கும்.
0: என்ன சொல்றீங்க நீங்க? காதுல மேல நம்ம முதலீடு போட்டோம்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு
1: வராது, எதுவே
0: வேற லெவல்ல லாபம்.
1: ஈ தான் வரும், ஈவு தொகையில ஈ அது கூட வருமா சண்டைக்கு தான்.

0: நீங்கள்
1: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. இதோ வந்துட்டோம். நன்றி நன்றி நன்றி.
1: ரெண்டு பேரும் சொன்னேன்.
0: நீங்க தான் நீங்களதா?
1: இருக்கட்டும்
0: இல்ல நித்யா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா
1: இழுக்காதீங்க, சமாளிக்காதீங்க,
0: முயற்சி பண்ண படுத்தோல்வி ஆயிடுச்சு.
1: சரி, வணக்கம் நேயர்களே. வணக்கம் விமலா.
0: வணக்கம் நித்யா. வரும்போதே இந்த டீலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதெல்லாம் அந்த பாடல் உங்களுக்கு தான் நான் டெடிகேட் பண்றேன்.
1: அப்பயும் பாத்தீங்களா என் பேரு சொல்லணும்னு உங்களுக்கு தோணல. அதனால டீ கேன்ஸ்
0: ஆத்தாடி. அப்படின்னா இன்றைக்கு டீ கடை நிகழ்ச்சியும் கேன்சலா?
1: காத்துருங்க, புதுசா நம்ம செய்தி எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? நம்ம நேர்களுக்கு
0: ஆமா, நமக்கு கடமை பொறுப்பு எல்லாம் இருக்கு இல்லையா?
1: பொறுப்பு எல்லாமே. சரி, அழகின் அழகிய பாடலோட ஆரம்பிச்சிருக்கேன். அப்படின்னா ஒரு அழகியுடைய செய்தி தான் இப்ப காத்துட்டு இருக்க நம்ம நேர்களுக்காக விம்லா. நைஜீரியால ஒரு கதை விம்லா. இந்த ஒரு பெண்மணி, அவங்க பேரு ரேஷல் உஜரோமி. இவங்க நைஜீரியால இருக்கக்கூடிய வசதி குறைந்த பகுதிகளில் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு ஃபேஷனா ரொம்ப பிடிக்கும் விம்லா, ஸ்ட்ரீட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் இந்த மாதிரி ஒரு பாணி அவங்க பின்பற்றி வராங்க. ஃபேஷன் அப்படின்னு வரும்போது இவங்களுடைய ஸ்ட்ரீட் ஸ்டைல் இது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இது உலக அளவுல இது வந்து புகழ் பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஆடைகளை அதை அழகுபடுத்தி அதை அணிந்து கொண்டு கொஞ்சம் ஒப்பனை எல்லாம் செய்து கொண்டு இவங்க நைஜீரியால இருக்கிற வசதி குறைந்த தெரு முனைகள்ல போய் மாடலிங் பண்ணிருக்காங்க. ரொம்ப புதுமையான ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய காணொளி உலக புகழ் பெற இப்ப அவங்களுக்கு ஷெனல் உடைய, ஷெனல் அப்படிங்கறது வந்து ரொம்ப புகழ் பெற்ற ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஷெனல் உடைய 2026 ஃபேஷன் ஷோல பவனி வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
0: ஆட்டேங்கப்பா.
1: ஆமாம்ல, பாருங்க ஒருத்தங்களுக்கு வந்து எப்படி அதிஷ்டம் கதவை தட்டுதுன்னு.
0: ஆனா அதுக்கு அவ்வளவு முனைப்பா அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, இவ்வளவு உழைச்சிருக்காங்க பாத்தீங்களா.
1: சரியா சொன்னீங்க விமலா, அவங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள்லாம் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு மாதிரி ஒரு பொழுதுபோக்கு நடவடிக்கையாகவும் சும்மா அவங்களுடைய ஆசைக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இத ஷெனல் பாத்திருப்பாங்க, அந்த நிறுவனம் பாத்திருக்கோம், இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கவே இல்ல.
0: நித்யா, இதெல்லாம் பாக்கும்போது நானும் வித்தியாசமா சமைச்சு
1: என்ன
0: பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் என்னோட கொலாபரேட் செய்து நான் ஒரு பெரிய லட்சாதிபதியா கோடீஸ்வரி ஆயிரலாமா?
1: அதுல என்னைய கொஞ்சம் சேர்த்துக்குங்க.
0: அதாவது
1: நீங்க சமைக்கிறீங்க, நான் அதை கையில புடிச்சுக்கிட்டு மாடலிங் பண்றேன். அதுவும் நம்ம டீ கடை இங்க இருக்கு, தெருமுனையில தானே இருக்கு. அதை நம்ம மாடலிங் செய்யறோம், உங்களுடைய சமையலையும் நம்ம புகழ் பெற வைக்கிறோம், இந்த கடையை நம்ம வேற கட்டத்துக்கு கொண்டு போகிறோம்.
0: இது திட்டம். வாங்க, இதே திட்டத்தோட 8 மணி வரைக்கும் நிகழ்ச்சி ஒன்னு படைக்கலாம், மத்தவங்க எல்லாம் அதிர விடலாம்.
1: வாடலைகள் என்ன ஆக போகுதோ? இதோ தொடங்கியாச்சு டீ கடை.
2: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: ஒரு சிறு நிறைய சிறப்பு.
1: வாழ்க்கையை நினைச்சு பார்த்து ரொம்ப சோகமா இருக்கேன் நித்யா. எனக்கு அப்படியே உற்சாகம் கொடுக்கற மாதிரி ரெண்டு வார்த்தை சொல்லுங்களேன்.
2: நிச்சயமாக. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க கோவை சரலா மாதிரி சிரிப்பீங்க. சொல்லாமலேயே சிரிக்கிறீங்களே விமலா. ஒருவேளை மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உங்க சிரிப்பை கேட்டுட்டு இருக்கலாமோ?
1: கோவை காலக்கட்டத்துல நாடகங்கள் மாதிரி குறுகு நாடுகள் மாதிரி நானும் கதறி செஞ்சிருந்தோமா? எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனே வந்து நம்ம கோவை சரலா தான்.
2: சகுந்தலா ஆண்டியா உங்க பேரு?
1: எனக்கு வருது சரோஜா ஆண்டி.
2: சரோஜா ஆண்டி கொண்டு வாங்கங்கறேன்.
1: வேணாம், அந்த கொடுமையில திரும்ப நம்ம பார்க்க வேணாம். இப்ப வாங்க, சந்தோஷமா இருக்கு, என்ன செய்யலாம்?
2: லாரி சாண்டோஸ் என்பவங்க உங்க ஒரு மன தத்துவ நிபுணர். இவங்க சொல்ற சில குறிப்புகள் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நேயர்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். சந்தோஷமா எப்படி இருக்கலாம், நம்மளுடைய மூளைக்கு எப்படி நம்ம பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னா, நியூட்ரஸ் ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு முறை அவங்க வந்து சொல்றாங்க. நியூட்ரஸ் ஸ்வீட் அப்படின்னா இனிமையா இருக்கும், ஆனா அது உண்மையாகவே இனிமையா இல்லாம இருக்கிற ஒரு விஷயம்.
1: என்ன குழப்பறீங்க தெளிவா?
2: நியூட்ரஸ் ஸ்வீட் கனெக்ஷன் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, சமூக வலைத்தளங்களை சொல்றாங்க. இப்ப நாம மற்றவர்களோட உரையாடணும், அவங்களோட நட்புறவு கொள்ளணும், அதன் வழியாக நல்ல நட்புகள் பிறக்கும், நம்ம இன்னும் மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த காலகட்டத்துல நான் தான் சமூக வலைத்தளத்துல என்னுடைய நண்பர்களோட உரையாடிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் அவங்க பதிவேற்றம் பண்ற ஐஜி ஸ்டோரிஸ்க்கு நான் பதில் போட்டுட்டு இருக்கேன், இதனால இதுவும் ஒரு உரையாடல் தானே அப்படின்னு மக்கள் வந்து தப்பு கணக்கு போடுறாங்க. அது உரையாடல் கிடையாது, அது நியூட்ரல் ஸ்வீட். அதாவது கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு இனிமையா இருக்கும், ஆனா அது உண்மையாகவே உங்களை சந்தோஷப்படுத்தாதுன்னு சொல்றாங்க. அதற்கு பதிலாக ஒரு நாள் இந்த ஸ்க்ரோலிங் எல்லாம் விட்டுட்டு ஒருத்தரோட நேரடியா காஃபி குடிக்கிறதுக்கு நீங்க நேரடியா போங்க, இல்ல ஒரு வீடியோ கால் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அடுத்ததாக
1: சுருக்கமா சொல்ற உண்மையான உரையாடலா இருக்கணும்,
2: உண்மையான உரையாடல். அடுத்ததாக விமலா, நம்மளுடைய மூளை அன்றாடம் என்னன்னா, இந்த மாதிரி மற்றவர்களோட சேர்ந்து உரையாடுறது வந்து ரொம்ப களைப்பான ஒரு விஷயம், வேணாம் எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு நாம மூளைக்கு அடிக்கடி தகவல் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பதிலாக உங்களுக்கே நீங்க சவால் கொடுங்க. இந்த மாதிரி சில முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு 30 நிமிடங்களுக்கு நீங்க போய் அங்க நின்று கொண்டு நீங்க வாங்க, உங்க மூளை அதன் பிறகு எப்படி மகிழ்ச்சி அடையுதுன்னு நீங்களே பாருங்க. ஒவ்வொரு நேரமும் என்ன ஆகுதுன்னா, நாம ஆஹா இந்த நிகழ்ச்சிக்கு போனா நிறைய பேர் வருவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மூளைக்கு தெரியறது இல்ல, நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நம்ம வந்து எப்படி உணர்வோம் அப்படின்னு. அதனால இந்த மாதிரி மூளை எல்லாம் நினைக்க கூடாது, யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கெல்லாம் போக சொல்றாங்க விமலா.
1: சரி நித்யா, இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கா, இல்ல அடுத்த தடவை வச்சுக்கலாமா?
2: அடுத்த முறை இன்னும் பல குறிப்புகள் நிச்சயமா காத்துட்டு இருக்கு. மூளை நம்மள ஏமாத்த கூடாது, நாம தான் மூளைய ஏமாத்தணும். எப்படி நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏமாத்தணும் விமலா?
3: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட. தீபாவளி கொட்டாட்டுகள் கலைக்கட்ட ஆரம்பிச்சிருக்கிற நேரத்துல இந்த சந்தைக்கு எல்லாம் போகும்பொழுது குழந்தைகளா வராங்களா, பிள்ளைகள் வராங்களா, பதின்ம வயதினர் வராங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். நந்து,
1: நந்துவா?
0: நந்தினி தான்.
1: ஓ, அப்ப நந்து ஆயிட்டாங்களா? வணக்கம் நந்தினி.
2: வணக்கம் விமலா. வணக்கம் நித்யா. நந்தினி பேசுறேன். சோ என் வீட்டுல எப்படின்னா, நாங்களாம் ஒரு காலத்துல வந்து எங்க அப்பா அம்மா வந்து இன்னைக்கு நாங்க போறோம், எல்லாம் ரெடியா இருங்க, இத்தனை மணிக்கு ரெடி ஆகணும்னு எங்க அப்பா கட்டன் ரைட்டா சொல்லிடுவாங்க. அப்படி இருந்தோம், அவங்க போயிட்டு என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதுதான் நாங்க போடுவோம், கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த காலத்துல வந்து நான் என் வீட்டுல வந்து பிள்ளைங்கிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டேன், ஓகே இந்த அன்னைக்கு வந்து நாங்க டேக்கா போறேன், நான் பிளான் பண்றேன், நீங்க வந்து எல்லாம் ரெடியா இருக்கணும் அப்படின்னு. அப்ப நான் சொன்னோடனே வந்து என் மூத்த பொண்ணு சொல்லிட்டேன், நான் இல்லம்மா ஐம் நாட் கமிங், போரிங்மா, நான் வரல, நீங்களே பாத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டா. என்னோட கடைசி பையன் அதுக்கு மேல, அம்மா எதுக்கு எப்போதும் தேக்காவே போனோம், வெரி போரிங் அம்மா, நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன் அப்படின்னு
0: போனீங்களா.
2: அப்ப இதுதான் நான் உனக்கு சொன்னேன், நீங்க வரலன்னா ஓகே நோ ப்ராப்ளம், நீங்க வீட்டுல இருக்கிற உடுப்பையே போட்டுக்கீங்க, நான் ஆன்லைன்லயோ இதுலயோ நான் ஒண்ணு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தாங்க. வந்துட்டு தேக்கால ஒரு சுத்தி சுத்தி போன வாரம் லேடிஸ் போயிட்டு நான் வந்து தீபாவளி ஷாப்பிங் செஞ்சுட்டு வந்தேன். அந்த கடையில போய் அந்த அலைஞ்சி திரிஞ்சு போயிட்டு விறுவிறுத்து வாங்குறது வந்து அது ஒரு கிக் இருக்கு. இதெல்லாம் நாங்க அனுபவிக்கலாம் என்ன
0: தீபாவளி. ரொம்ப நன்றி. இந்த கடை ஏறி அந்த கடை ஏறி இங்க சண்டை போட்டு அங்க பாகின் பண்ணி
1: கொஞ்சம் நடுவுல நிறுத்தி ஒரு டீய குடிச்சிட்டு ஒரு பானிபுரிய சாப்பிட்டு
0: மச்சா மாமா எல்லாரையும் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு
1: உணர்வு.
0: இந்த காலத்து பிள்ளைகளுக்கு புரிய மாட்டேங்குது, இதை கேட்டா நம்மள பூபர்ன்றாங்க.

0: சரி, நானும் சேர்ந்துட்டு இந்த குரூப்ல. ஐயோ,
1: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
2: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணன் இங்கே.
1: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: அப்படியே நீங்க பறந்து போறீங்க. இப்ப தெரியுது ஏன் இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம்.
1: என்ன கலப்படுத்துக்கே இருக்கீங்க, என்னோட ஆமியெல்லாம் இறக்குறேன்.
0: ஆமியோ பூமியோ வாங்க பாத்துடலாம். நிச்சயமாக எல்லாரும் இந்த மாதிரி உயிரான பயமா?
2: முன்பெல்லாம் பயம் இல்ல, இப்ப வயதாக பயம் அதிகமா இருக்கு. சரி சொல்லுங்க சொல்லுங்க, மேல சொல்லுங்க.
1: கேப்படோசியால வந்து பயணம் செய்யக்கூடிய காலையில அப்படி சூரிய உதிக்க நேரத்துல அவ்வளவு அழகான ஹாட் ஏர் பலூன்ஸ் எல்லாம் காத்திருக்கும். அதுல ஏறி பயணம் செய்யும் போது அவ்வா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி உணர்வு இருக்கும். கண்டிப்பா வாழ்க்கையில வாய்ப்பு கிடைச்சுன்னா இந்த ஒரு பயணத்தை மேற்கொள்ளுங்க.
0: கண்டிப்பா
1: அதுதான் வந்து தொடக்கத்துல வந்து 1783 தொடங்கப்பட்டது. அதன் பிறகு தொடக்கத்துல வந்து ஒரு ஆடு ஒரு பாத்து ஒரு சேவல் தான் பயணம் செய்ய ஆரம்பிச்சு. இப்ப கிளம்புங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க.
2: எனக்கும் பயணம் செய்யணும்னு ஆசையா இருக்குங்களா?
1: உயரத்தை பார்த்த பயம் சொல்ற
2: என்ன
1: செய்ய

0: இன்றைக்கு என்ன தகவல் தொழில்நுட்ப செய்தி காத்துட்டு இருக்கு?
1: உங்களுக்கு சம்பந்தமே இல்லாதது.
0: அப்படிதான்.
1: இன்றைக்கு அக்டோபர் 13 இன்றைக்கு உலக அளவுல ஒரு விஷயம் வந்து அறிமுக செய்யப்போறாங்க. ஆப்பிள் நிறுவன,
0: ஓ அந்த அழகி போன ஆப்பிள்,
1: அந்த
0: சரி சரி சரி சரி சொல்லுங்க.
1: பாருங்க ஆப்பிளோட விசிறிகள்லாம் வந்து வெகுண்டெழ போறாங்க. சரி, ஆப்பிள் வந்து புதிய ஒரு விஷயத்த இன்றைக்கு அறிமுகப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வெல்கம் ஹோம் அப்படின்ற ஒரு பேர்ல இந்த ஒரு புதிய விஷயத்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆப்பிள் வந்து நிறைய கருவிகளை மின்பொருள்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்ப உங்க வீட்டை அவங்க தொழில்நுட்ப கருவி சார்ந்த ஒரு விஷயமா மாத்த போறாங்க. அதற்கான பொருட்களை இப்ப அறிமுகப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு எடுத்தியா, AI பவர் ஹோம் ஹப், அதோட ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ், பாதுகாப்பு கருவிகள், அது மட்டும் இல்லாம உங்களுடைய கதவு இருக்குல்ல, வீட்டு கதவு, அதெல்லாம் ஸ்மார்ட் டோபெல், இது எல்லாமே ஆப்பிள் இருக்கும். உங்க கை தொலைபேசியிலே நீங்க வந்து அவற்றெல்லாம் ஏற்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
0: இது இன்னும் சுலபமான ஒரு முறையாச்சே.
1: ஆமா, நீங்க வீட்டுக்கு போகும்போது கதவே கதவே தர அப்படின்னு ஒரு பட்டனை தட்டினா கதை திறந்துரும். அப்புறம் எனக்கு வந்து நல்ல பாட்டு வேணும் அப்படின்னு வந்து கை தொலைபேசி நீங்க தட்டினீங்கன்னா பாட்டு வரும்.
0: சரி,
1: இதே மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களோட பாதுகாப்பு கருவி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்க கை தொலைபேசியில எல்லாத்தையும் பார்த்து கொள்ளலாம், நீங்க இயக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எஸ்,
0: இது என்ன பெரிய விஷயம்? எனக்கு பிரியாணி வேணும்னா சமைச்சு கொடுக்குமா என்ன?
1: அது அடுத்த கட்டம்.
0: அப்ப ஆப்பிள் வந்து நீங்களே வச்சுக்கீங்க, போங்க.
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா காபோலி 96.8.

0: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சிக்கா.
2: அது இல்லங்க,
3: கொஞ்சம்
2: சாப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
3: அது மட்டுமா?
2: இன்று நாம சிவில் சர்வன்ட் ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
1: சிவில் சர்வன்ட் தமிழ்ல அரச ஊழியர்.
2: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
2: ஹலீமா
3: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம், இரவினில் கொண்டாட்டம்.
2: இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம் நேர்களை. இன்னைக்கு அக்டோபர் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள்ல என்னென்ன அனுசரிக்கப்படுது என்பதை நம்ம பார்க்க போறோம்.
1: ஆமா, இன்றைக்கு 13 அப்படின்னு சொல்லிருந்தீங்க. 13 அப்படிங்கிறது இந்த மேற்கத்திய நாடுகள்ல கொஞ்சம் அன்லக்கி நம்பர் அப்படின்னு கருதுவாங்க.
2: ஃப்ரைடே த 13
1: ஃப்ரைடே வரும்போது அது இன்னும் கொஞ்சம் கூடுதலா துரதிருஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாகவே 13 அப்படிங்கறத அவங்க தவிர்ப்பாங்க.
2: சரி,
1: அதோட இன்றைக்கு 13 அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்கல, டிசாஸ்டர் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது.
2: ஓ,
1: பேரிடர்களை நம்ம வந்து தவிர்க்கணும், அது நடந்தா என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு முன்கூட்டியே நம்ம வந்து திட்டமிடணும்ல, அதுக்கான ஒரு தினம் தான் இன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
2: சரி, இன்னொன்னு, இன்டர்நேஷனல் டே ஃபார் ஃபெயிலியர். தோல்வி உற்றவங்க வந்து நிறைய பேர் இருக்கலாம். வாழ்க்கையில் ஒரு பிசினஸ் தொடங்கி தோல்வி அடைந்திருக்கலாம், காதல்ல தோல்வி அடைந்திருக்கலாம். உங்க மனசை தளர விடாதீங்க அப்படின்னு அவங்களை தட்டி கொடுக்குற ஒரு நாளா இன்னைக்கு வந்து பாக்குறாங்க.
1: தோல்வி அப்படிங்கிறது இயல்பு, அது நடந்தாதான் வாழ்க்கையே. அந்த தோல்வியை நம்ம கடந்து போனோம், அப்பதான் நமக்கு வெற்றி கிட்டோம் அப்படிங்கறத நினைவுறுத்தும் ஒரு நாள். அதோட ரஃபி, நீங்க பிசினஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதே நாள் அதாவது இன்றைக்கு ஓன் பிசினஸ் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது.
2: சொந்தமா தொழில் செய்யறவங்க.
1: ஆமா ஆமா, அது ஏன் இந்த ஒரு நாள் அவங்க அனுசரிக்கிறாங்கன்னு தெரியல. இதனாலுமே பலரும் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த வேலை பிடிக்கலையா, பலருக்கும் நிறைய சிந்தனைகள் இருக்கு. அவங்க கற்பனையிலே இதை வந்து நம்ம விற்கலாம், இதை நம்ம பிசினஸ்
2: இருக்கட்டும்
1: மார்பக புற்றுநோய் விழிப்புணர்த்தும் தினம் இன்று. இதனால பல பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. முன்கூட்டியே இதை வந்து போய் பரிசோதனை செய்யுங்க,
2: அதை சொல்ற ஒரு தினம் தான் இன்னைக்கு வலியுறுத்துறாங்க அவங்க. அதோட இன்னைக்கு வந்து நேஷனல் M&M டே,
1: மிட்டாய்
2: அதுக்கான ஒரு நாள் பாருங்க. ஒரு மிட்டாய் வந்து எவ்வளவு பிரபலமா இருக்கு அப்படின்னு.
1: சுவையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரிசமமா தான் இருக்கும், ஆனா அந்த கலரை பார்க்கும், வண்ணத்தை பார்க்கும் போதே சாப்பிட மாதிரி அழிக்கும்.
2: இதுல வந்து வேற எனக்கு சோப்பு தான் வேணும் அப்படின்னு கேக்குறது
1: சின்ன வயசுல.

ஒன்றரை மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும். இரவில் ஆட்டம் பாடல்களை கேளுங்கள், மறைந்து சோகங்கள்.

0: இந்த இசைய யார் வாசிக்க நினைத்தாலும் இளையராஜா இசையமைத்து அவர் வாசித்து காட்டினார் இல்லையாப்ப அவரோட குழுவோட, அந்த இசை மறுபடியும் வருமானு எனக்கு தெரியல.
1: ஏன் அப்படி சொல்றீங்க ரவி?
0: ஏன்னு சொன்னா இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா, அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், எல்லாருக்குமே தெரியும். ஒன்று வந்து சரியா வர்ற வரைக்கும் பாடு பாடக்கூடியவர் தான் இளையராஜா இல்லையா. அந்த இசையை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அது வந்து ஒரு டேக்ல எடுத்த இசையா இருக்க முடியாது, பல டேக் இல்லாம அது இல்ல இல்ல அப்படி கிடையாது, மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் சொல்லி அவர் எடுத்ததா இருக்குமோன்னு எனக்கு தோணுது.
1: இல்ல இது ஒரு ஒரு மீடியா நிகழ்ச்சியில் அவர் சொல்லியிருக்காரு, அதாவது எல்லாருமே இந்த பாடலை அவங்க வாசிக்கும் போது எப்படி வாசிப்பாங்கன்னா, து து து து ரொம்ப கேட்கறதுக்கு சரியா தான் இருக்கும், ஆனா அதுல உணர்ச்சி இருக்காது. என்ன ஒரு வயலின் எனக்கு ஒரு அழகு வாசிக்க தெரியும் அப்படிங்கறதுனால எனக்கு புரியுது, ஒரே நோட்டா தான் இருக்கும், ஆனா இரண்டு வேற கம்பியில நம்ம வாசிக்கணும்
0: வாசிக்கணும்
1: அப்படி நம்ம பண்ணும் போது அதனுடைய அந்த தன்மை இருக்குல்ல கொஞ்சம் கூடுது, அதனாலதான் கேட்கும் போது ரொம்ப துள்ளலா இருக்கு. ஒரே ஒரு கம்பில் அந்த ஸ்ட்ரிங்ல நீங்க வாசிச்சீங்கன்னா ஏதோ இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் தோணும். ஆக அவருக்கு அந்த அளவுக்கு நுணுக்கம் இருக்கு ரஃபி. ஒவ்வொரு இசை கருவியும் ஒரு இசை வாத்தியமும் எப்படி எங்க வாசிச்சா அது வெளிவரும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு.
0: இளையராஜா வயலின் வகுப்பு நடத்தி இருக்கிறாரு, அந்த வகுப்புல முத வயலின் வாசிக்கிறதுக்கு முன்னால அதை எப்படி நீங்க பிடிக்கணும் அதுக்கே 6 மாசம் கத்து கொடுத்துருக்கிறாராம்.
1: வாவ், ஆமா, நீங்க ஒழுங்கா பிடிச்சாதான் உங்களால வாசிக்க முடியும். நீங்க ஒரு மணி நேரத்துல நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்க,
0: பிடிச்சிட்டேன் உங்களுக்கு பாத்தீங்களா நான் எப்படி பிடிச்சேன்னு.
1: அதையும் பார்த்தேன் ரஃபி, அதே சமயத்துல போவ அவ மரியாதையா குச்சின்னு கூப்பிட்டதான் நான் பார்த்தேன்.

0: மலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: பாத்தீங்களா, ஓடி போயிட்டாங்க, நீங்க ஓடி போயிடுங்க, அப்படி ஒண்ணு பண்ணலாம்.
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்கன்னு.
2: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
2: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
4: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
2: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
5: ரஃபி நவீன் வழங்கும்
2: பறக்காம கேளுங்க. இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப் ஒலி 968. இன்றைய செவ்விசையில் தொடக்கமாக கல்யாண சுந்தரம் அவர்கள் வாசித்திருக்கும் நாதஸ்வர இசை ஒலியேறவிருக்கின்றது. பஞ்சரத்ன கிருதி துடுகு கல, ராகம் கவுளா, தாளம் ஆதி. கேட்டு மகிழுங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக தில்லங் ராகத்தில் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் பாடியிருக்கும் ஸ்ரீ கணேஷா சரணம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகாப் ஒலி 968. பாமணம் தொகுப்பில் அடுத்து ஒலிக்கின்றது சத்யபிரகாஷ் அவர்கள் பாடியிருக்கும் சுபபந்துவராளி ராகத்தில் முருகா என் வடபழனி முதல்வா.

திருமணம் தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகா போலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகாப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 அக்டோபர் மாதம் 14 புதன்கிழமை. இவ்வருடத்தின் 287 நாள். ஆண்டு நிறைவு பெற 88 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 27 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ஜமதிலவல் மாதம் பிறை 3.
1: ஒலி 968 24 மணி நேர ஒலிபரப்பை
0: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 967888968. அழைக்க வேண்டிய எண் 669111968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம் சிங்கே. இந்தியன் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கே ஜே ஜேசுதாஸ் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு.
1: ஓகே, உங்களுக்காக எடுத்த எடுப்பிலே UEFA சாம்பியன்ஸ் லீக் முடிவுகளோட நாங்க வந்திருக்கோம்.
0: ஆமா,
1: சுட சுட முடிவுகளை ஒன்னொன்னா சொல்ல போறோம், நல்லா கேட்டுக்கங்க. லென்ஸ் ஸ்பாட்டிங் லிஸ்பன் சந்தித்த அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் லென்ஸ் பூஜ்யம் ஸ்பாட்டிங் லிஸ்பன் 2.
0: சாபா ஸ்லாவியா பிரஹாவை சந்தித்த ஆட்டத்துல சாபா 2 கோல்களை புகுத்தி ஆட்டத்தை வென்றிருக்காங்க.
1: 4-1 அப்படிங்கிற அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க பார்சிலோனா. அவங்க கலாத்தசராயை சந்திச்சாங்க.
0: லிப்சிக் PSV சந்திச்ச ஆட்டத்துல லிப்சிக் 1 கோல் புகுத்தி ஆட்டத்தை வென்றிருக்காங்க.
1: மான்செஸ்டர் யுனைடெட் அத்லெட்டிகோ மட்ரிட் பொருதிய அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் அத்லெட்டிகோ மட்ரிட் 2 மான்செஸ்டர் யுனைடெட் 0. முதல் நிமிடத்தில் பாப்லோ பரியோஸ் மற்றும் 79வது நிமிடத்தில் எண்டோ மோலா லுக்மன் அடித்த கோலின்களின் வாயிலா அத்லெட்டிகோ மட்ரிட் 2-0 அப்படிங்கிற கோலின்களை ஜெயிச்சிட்டாங்க. இதில் யுனைடெடுக்கு 74வது நிமிடத்தில் லெனி யோரோ வாயிலா சிவப்பு அட்டையும் வழங்கப்பட்டது.
0: நான் சொல்வேன் 1
1: அப்படிங்கிற கோலின் கிளை முடிஞ்சிருச்சு. அதுல அபார வெற்றியை விலரியால் அடைஞ்சிருக்காங்க.
0: இப்படி UEFA சாம்பியன்ஸ் லீக் ஆட்டங்கள்ல அடுத்ததாக வைக்கிங் பயன் முழுநேக்க சந்தித்த ஆட்டம் சமநிலையில் முடிந்தது 3-3 என்ற கோல் எண்ணிக்கையில்.
1: இன்டர்நேஷனல் கிளப் ப்ரூஷ் பொருதிய ஆட்டத்தின் இறுதி நிலவரம் இன்டர்நேஷனல் 3 கிளப் ப்ரூஷ் 4.
0: சரி, நாளை என்னென்ன ஆட்டங்கள் நடைபெற இருக்கின்றன அப்படிங்கறத நாங்க சொல்லிடுறோம்.
1: லாஸ்க் லிவர்பூல் அணியை சந்திக்க போறாங்க. ஃபயனோர்த் கோபோ அணியை மோதுறாங்க.
0: நடைபெறும்
1: இவங்க சந்திக்கும் ஆட்டமோ நாளை இடப்போறோம். அந்த முடிவுகளை நாளைக்கு உங்களுக்கு நாங்க தெளிவா சொல்றோம். சரியா,
0: எங்கப்பா இவ்வளவு ஆட்டங்கள் இருக்கின்றன. இந்த ஆட்டங்களின் நிலவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து ஒளி 9:08 இணைந்திருங்க. சரி, இப்ப வாங்க விருப்ப பாடல் தொகுப்புக்கு நாம போயிடலாங்க.
1: பராசக்தி அந்த படத்திலிருந்து அடுத்த பாடல் வரப்போகுது. MS ராஜேஸ்வரி பாடிய இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தனபாக்கியம் சொன்னாங்க. அவங்களுக்கான பாடலாக அது இடம்பெறும்.
0: கல்யாண பரிசு திரைப்படத்தில இருந்து அடுத்து உங்களுக்காக பாடல் இடம்பெற இருக்கின்றது. AM ராஜா P சுசிலா பாடிருக்கும் இந்த பாடலை மகேஸ்வரி விரும்பி கேட்டிருக்காங்க. வாங்க அவங்களோட சேர்ந்து பாடல்களை விரும்பி கேட்கலாம். இது உங்கள் ஒலி 9:08
1: கேட்டாலே பரவசம்.

0: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.

0: டான்பாஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டான்பாஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக்ஸ் சலாம் இந்தியா. ஜாக்ஸ் சலாம் இந்தியா, 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: நேரம் இப்பொழுது காலை 6:24 இன்னும் சில வினாடிகளை உள்ளன ரவி நாம வந்து இப்ப வாழ்க்கையில ஒரு மனிதரை பார்க்கும் பொழுதோ இன்னொரு நபரை பார்த்து நம்ம அவங்களுக்கு வந்து சரியான முறையில நடத்தலன்னா என்ன செய்வோம்
3: அது நல்லா இருக்காது இல்ல
2: ஆமா நல்லா இருக்காது இல்லையா மறுபடியும் நம்ம ஏசிடுவோம் இல்லாட்டி ஏதாச்சும் சொல்லுவோம் இல்லையா
3: நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க சேவையை வழங்கலன்னு சொன்னா அல்லது வேலையை செய்யலன்னு சொன்னா இயல்பாவே வார்த்தை விடுறது சில பேருக்கு பழக்கமா இருக்கலாம்
2: அது மட்டும் இல்ல சில பேருக்கு வந்து அந்த ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கு சுருக்குன்னு கோபம் வரும்
3: உண்மை
2: எதுக்கவுமே வந்து பொறுமை கிடையாது யார பார்த்தாலும் எடுத்தறிஞ்சு விழுவாங்க கத்திடுவாங்க இல்லையா
3: இது யாரையும் மனசு வச்சு பேசுற மாதிரி இருக்க
2: யாரையும் மனசுல வச்சு பேசல இந்த மாதிரி நபர்கள் பல பேரு நம்மளுடைய சமுதாயத்துல நடமாடிக்கிட்டு இருக்காங்க
3: இருக்கலாம்
2: ஆமா இப்ப என்னன்னா நாம மனிதர்கள் அந்த மாதிரி செஞ்சிடலாம் ஆனா செயற்கை நுண்ணறிவை செய்யக்கூடாது அப்படின்னு சமீபத்துல ஒரு அறிக்கையை
3: உங்களுடைய கணக்க தட செஞ்சிருவேன் ஒரு பக்கம் யோசிச்ச என்ன தைரியம் அதுக்கு இந்த மாதிரி பேசுது
2: அப்படின்னு நீ பேசிட்டு இருக்க நீ இருக்கிறது கம்ப்யூட்டர்
3: ஆமா
2: நான் சொல்ற வேலையை நீ தான் செய்யணும்
3: உணர்ச்சி இருக்கிற மாதிரி ரொம்பதான் இது பேசுது அப்படின்னு நினைச்சேன் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்த ஒரு செயற்கை நுண்ணறிவுக்கே நாம இப்படி வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது புண்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அப்ப மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்
2: கண்டிப்பா இருக்கு ஆமா அதுவும் ஒரு விதமான இப்ப செயற்கை நுண்ணறிவா இருக்கட்டும் சரி கணினியா இருக்கட்டும் சரி எல்லாமே மனிதர்கள் உருவாக்குனது தானே அப்ப நம்மளுடைய உணர்வுகளும் அதுக்கும் ஒரு பங்கு இருக்கும் இல்லையா ஒரு விழுக்காடு இருக்கும்
3: நீங்க என்ன வந்து எந்திரன் படத்துல ஒரு வசீகரன் மாதிரி பேசுறீங்க
2: அத மனசுல வச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன் நம்ம எந்திரன் மாதிரி
3: எல்லாருமே எந்திரன் மாதிரி தான் செயல்படுறோம்
2: ஆமா
3: இப்ப வாழ்க்கை
2: அதை சொல்லுங்க இப்ப செயற்கை நுண்ணறிவை நம்ம திட்டுறோம்னா நம்ம செயற்கை நுண்ணறிவு மேல நம்ம வந்து எரிஞ்சு விழுறோம்னா அப்ப நிஜ வாழ்க்கையில நமக்கு எங்க பொறுமை இருக்கும்
3: அது உண்மைதான் ஆனா அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன் நானே எத்தனை தடவை தருமா போன் வேலை செய்யணும் இது வேற அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது வந்து மடிக்கணினி வேலை செய்யலனா நேரம் கிட்ட நேரத்துல
2: என்ன
3: சிந்திக்க
2: வச்சிருக்கு பலரையும் இந்த காலை வேளையில சிந்திக்க வச்சிருக்கோம் அப்படின்னு நாம நம்புவோம் இன்றில இருந்து மற்றவர்களை நாம எப்படி நடத்துறோம் எப்படி பேசுறோம் அப்படிங்கறத ஞாபகத்துல வைத்து
0: போக்குவரத்து நோக்கி செல்லும் அங்கே போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
6: இன்னும் கிளம்பலையா
7: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு
6: கவலைய விட முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் மல்தானி மிட்டி முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி சருமத்தில் உள்ள பிசு பிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம் முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாரா இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்
7: இதெல்லாம் எங்க கிடைக்கும்
6: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும் மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்

0: பாட்டி சொல்ல தட்டாதே அந்த படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. அதுக்கு முன்னால நான் போட்ட சவால் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: நேரமை பொழுது காலை 6:37 ஆகிவிட்டது. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் சாங்கியை நோக்கி செல்லும் PRE தாம்சன் ரோட் எக்ஸிட் அங்கே வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
7: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.
2: இன்றைய பொன்மொழிய அனுப்பி வச்சிருக்காரு சுவாச்சுக்காங்கல இருந்து நேயர் மனோ.
0: மாற்றம். வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் முதலில் நம் எண்ணங்கள் மாற வேண்டும். எண்ணங்கள் மாறினால் செயல்கள் மாறினால் பாதை மாறும். அந்த மாற்றமே ஒரு நாள் வெற்றியாக மாறும்.
2: ஆரம்ப காலகட்டத்தில் மாற்றம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம செயல்பட்டோம்னா வாழ்க்கை பிடிச்ச மாதிரி மாறும்.
0: இந்த மாற்றத்தை பற்றி பேசுறதுனால ஸ்ருதி ஹாசன் இருக்காங்களே,
2: ஆமாம்,
0: அவங்க ஒரு முறை சொன்ன அற்புதமான ஒரு பண்பை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
2: சொல்லுங்க.
0: இப்போ நம்ம கைகளை ஒன்றுக்கு ஒன்றாக பிடிச்சு கொள்ளும் போது பொதுவாகவே நமது வலது கை இடது கை மேலே இருக்கும்.
2: ஆமாம்,
0: நம்ம கை தானே.
2: ஆமாம்,
0: அதுவே இடது கைய வலது கை மேல கொண்டு போகும்போது அது ஒரு மாற்றம். ஆனா அதே கை வித்தியாசம்.

0: ஷான் ரோல்டன் இசையமைத்து சைந்தவியோடு சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது கட்டா குஸ்தி இரண்டு திரைப்படத்தில இருந்து. அதற்கு முன்பு சாய் அபயங்கர் ஸ்ருதி ஹாசனோடு இணைந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: ஒலி 9:00 இப்ப வானிலை நிலவரம். இடியுடன் கூடிய மழையை இன்று நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார்.
0: அதோடு PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 107 145 இடைப்பட்டிருக்கிறது. இது ஆரோக்கியமற்ற நிலை.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்து இருக்கிறோம்.
4: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
5: குட் பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
8: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
7: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
8: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
7: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
8: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
7: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
8: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
7: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
1: உங்களுடைய தோல் சர்மம் சுருங்கி போய் பாக்குறதுக்கு ரொம்ப வயசானமா இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களா?
0: ஆமா.
1: வயசு ஆக ஆக உங்க உடல்ல இருக்கிற கொழுப்பு சத்த நீங்க பர்ன் செய்யறதுக்கு கடினமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த மூணுக்குமே நீங்க முக்கியமா விட வேண்டிய ஒரு பழக்கம் என்னவென்றால் மதுபானம் அருந்துவது. நீங்க சொல்ல வரல, பொதுவா யாரெல்லாம் செய்யறாங்களோ அத சொல்ல வர.
0: நீர்களை மதுபானம் அருந்துதல் எந்த விதத்திலையும் உங்க உடலுக்கு எந்த நன்மையும் கொடுக்காது. எனவே இந்த பழக்கத்தை நீங்க விட்டீங்கன்னா படிப்படியாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவது, உங்களுடைய தோல் சர்மம் மேம்படுவது இதெல்லாம் நீங்க பாப்பீங்க.
1: இந்த இடத்துல பெருமையா நாங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, சஜினிக்கும் சரி எனக்கும் சரி மதுபானம் அருந்துற பழக்கமே கிடையாது. அதனாலதான் நீங்களா வெளியில பாக்கும்போது பாக்குறதுக்கு இவ்வளவு எளிமையா இருக்கீங்கன்னு சில பேர் சொல்லுவீங்க தெரியுமா? எங்களுடைய ரகசியமே இதுதான்.
9: ஆமா இல்ல?

0: தேவிஸ்ரீ பிரசாதின் இசையில் வீரம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. மகிழினி மணிமாறன், புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசாவின் அப்படின்னு சொன்னா 7 மணிக்கு மேல நாங்க கேட்க போற கேள்விக்கு டா டா டான்னு நீங்க பதில் சொன்னோம், அவ்வளவுதாங்க.
0: 7 மணி செய்திகளுக்கு பிறகு நாங்க உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். இது உங்கள் வணக்கம் சிங்கை.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. MCE நோக்கி செல்லும் AYE பெனாய் சாலைக்கு பிறகு TPE PIE செல்லும் வழியில் பாசரி டிரைவ் 8 அங்கேயும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. காரண வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: தொலைக்காட்சி
7: வானொலி
8: அடடா
6: மின் இலக்கம்
8: பிரமாதம்.
9: ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
6: அது போதும்.
10: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகாப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி வானொலி மின் இலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
6: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
10: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகாப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333398888 மின்னஞ்சல் முகவரி MAE@mediacorp.com.sg. போங்க MediaCorp.sg/ReadySetGrow.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் சவுதி அரேபியாவுக்கான அனைத்து பயணங்களையும் ஒத்திவைக்குமாறு சிங்கப்பூரர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஜூலை மாதத்திலிருந்து அங்கு விமான நிலையங்களையும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளையும் குறிவைத்து அதிகளவில் ஏவுகணை வானூர்தி தாக்குதல்கள் நடத்தப்படுவதை அமைச்சர் சுட்டியது. ஏற்கனவே சவுதி அரேபியாவில் இருக்கும் சிங்கப்பூரர்கள் மன்னர் கலித் அனைத்துலக விமான நிலையத்தையும் அதிக அபாயம் உள்ள பிற பகுதிகளையும் முற்றிலும் தவிர்க்கும்படி அமைச்சர் வலியுறுத்தியது. அதோடு நாட்டிற்குள் அவசியமற்ற பயணங்களை தவிர்க்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. சவுதி அரேபியாவில் இருக்கும் சிங்கப்பூரர்கள் வெளியுறவு அமைச்சின் இணைய பக்கத்தில் பதிந்து கொள்ளவும் நினைவூட்டப்பட்டது. சிங்கப்பூரில் புகை மூட்டத்தால் செலேத்தார் விமான நிலையத்திலிருந்து கடந்த வாரம் 16 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. பார்க்கும் தூரம் குறைந்தது அதற்கு காரணம். நிலவரத்தை பொறுத்து சில விமான நிறுவனங்கள் சேவைகளை ரத்து செய்தன அல்லது மாற்றியமைத்தன. சிங்கப்பூர் சிவில் விமான போக்குவரத்து ஆணையமும் சாங்கி விமான நிலைய குழுமமும் அந்த தகவலை தந்தன. சாங்கி செலேத்தா விமான நிலையங்களை தொடர்ந்து விமான நிலையங்கள் தொடர்ந்து வழக்கம் போல் செயல்படுகின்றன. புகை மூட்டம் மோசமடைந்தால் கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சிங்கப்பூரும் பின்லந்தும் செயற்கை நுண்ணறிவு நிர்வாகம், பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்தவிருக்கின்றன. பின்லந்து வெளியுறவு அமைச்சர் இலேனா வெல்டனன் சிங்கப்பூருக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது இருதரப்பும் அதனை மறு உறுதிப்படுத்தின. இரு நாடுகளும் குவாண்டம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளையும் ஆராயும் என்று கூட்டறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டு பயன்படுத்த வேண்டும் என்பதை இரு நாடுகளும் விரும்புவதாக வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் ஃபேஸ்புக் பதிவொன்றில் குறிப்பிட்டார். சிறிய வர்த்தகங்கள் அவற்றின் செயல்பாடுகளை மேம்படுத்த உதவும் வகையில் 3 செயற்கை நுண்ணறிவு திட்டங்களை சிங்கப்பூர் அறிமுகம் செய்கிறது. அந்த திட்டங்களில் 12,000 இடங்கள் ஒதுக்கப்படும். வர்த்தகங்கள் தரவை நிர்வகிக்கவும் அன்றாட பணிகளில் தானியக்கத்தை அறிமுகம் செய்யவும் AI தீர்வுகளை சோதிக்கவும் திட்டங்கள் உதவியாக இருக்கும். AI தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக பயன்படுத்தி வர்த்தகத்தை மேம்படுத்திய சிறிய நடுத்தர நிறுவனங்களை அங்கீகரிக்கும் நிகழ்ச்சியில் திட்டங்கள் குறித்து அறிவிக்கப்பட்டது. AI கருவிகளும் திட்டங்களும் இருப்பது மட்டுமே போதாது. அவற்றை சிறப்பாக பயன்படுத்துவதற்கான திறன்களும் வர்த்தகங்களுக்கு தேவைப்படுகின்றன என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ சொன்னார். சவுதி அரேபியாவின் அரசாங்கத்திற்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனம் மீது புவியீர்ப்பு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கிழக்கு பகுதியில் உள்ள தெஹரான் நகரில் அமைந்துள்ள நிறுவனத்தின் நிர்வாக அலுவலகத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதில் 3 மாடிகள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. தாக்குதலால் வளாகத்தில் தீ பற்றிக் கொண்டதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கூறப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் பேசியதாக கூறியுள்ளார். ஆனால் அவர் உரையாடல் குறித்து கூடுதல் விவரங்களை தெரிவிக்கவில்லை. ஏமனில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி குழுக்கு எதிராக சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்குமா என்பதையும் அவர் குறிப்பிடவில்லை. ஹவுதி கிளர்ச்சி குழு மிகவும் மோசமாக நடந்து கொள்வதாக அதிபர் டிரம்ப் சொன்னார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைத்தவணை தேர்தலுக்கு முன்னதாக எரிசக்தி விலைகளை உயர்த்த முயற்சிப்பதாக அந்த குழுவின் மீது அவர் குற்றஞ்சாட்டினார். ஈரானின் உத்தரவின் பேரில் அவர்கள் இவ்வாறு செயல்படுவதாகவும் திரு டிரம்ப் குறிப்பிட்டார். போப் லியோவிற்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பதாகவும் அவரது வலது நுரையீரலின் ஒரு பகுதியை அகற்றுவதற்கான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் வத்திக்கன் தெரிவித்துள்ளது. 90 நிமிட அறுவை சிகிச்சை நேற்று மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போப்பிற்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. போப் லியோ மருத்துவமனையில் 1 வாரம் தங்கி ஓய்வெடுப்பார் என்று தெரிவிக்கப்பட்டது. அவரது தென் அமெரிக்க பயணம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் வத்திக்கன் சொன்னது.
3: சொல்லும் பொருளும். நெக்லிஜென்ஸ், அலட்சியம். கட்டடங்களின் தீ பாதுகாப்பு விதிமுறைகளில் அலட்சியமாக நடந்து கொள்ளும் நிறுவனங்கள் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும். நெக்லிஜென்ஸ், அலட்சியம்.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294. முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.

0: டாம்பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: வணக்கம் சிங்கே,
2: ஆதரவு BYD.
3: COE விலை அதிகமா இருக்குன்னு நினைச்சு கவலையா இருக்கீங்களா? BYD வழி சிறந்த சலுகைகளை பெறலாம்.
2: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம். அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
3: இன்றே BYD காட்சியகத்திற்கு போங்க.

0: வணக்கம் சிங்கே.
1: சலீம் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. விஜய் ஆண்டனி இசையமைத்து சுப்ரியா ஜோஷியோடு சேர்ந்து அந்த பாடலை வழங்கியிருந்தாரு
2: அனிருத். இவ்வார் நட்சத்திரம் அவருடைய இசையில வெளிவந்த பாடல்களை தான் அடுத்தடுத்து நம்ம கேட்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காகவே இந்த பாடல்களை எடுத்து வச்சிருக்கோம்.

0: மாரி டாக்டர் ஆகிய திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன.
1: பல நாளா அனிருத் வந்து ஏன் நடிக்கல, அவர் பார்க்க நல்லா இருக்காரு, ஹீரோ மாதிரி இருக்காரு அப்படின்னு பல பேர் சொல்லி
0: நானும் நினைச்சிருக்கேன் ரவி.
1: கேட்டிருக்காங்க சில பேர். அதுக்கு ஒரு பேட்டில் அவர் என்ன சொன்னாருன்னா, ஆரம்பத்துல அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளா இருந்துச்சு, அதுக்கான வேலைகளையும் பார்த்தாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆலோசனை வழங்கினாரா. இப்போ வாழ்க்கையில எல்லாமே ஒரு கட்டத்துல நமக்கு கிடைக்கும். ஆனா எது நமக்கு ஒத்து வரும், எதை செய்தா நாம சிறப்பான முறையில வாழ்க்கையில சிறந்து விளங்கலாம் அப்படிங்கறத யோசிச்சு செயல்பட்டோம்னா வாழ்க்கை பிரமாதமா இருக்கும்னு சொன்னாரா.
0: நல்ல வேலை அவர் இசைத்துறையில இறங்கினாரு, அவருக்கு நடிப்பு வராது அப்படின்னு நான் சொல்ல வரல,
1: யாருமே சொல்லாத.
0: அவருடைய இசை அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது. நாம வந்து நேத்து பேசியிருந்த மாதிரி அவ்வளவு அற்புதமான பாடல்களா அவரு வழங்கி இருக்காரு. நடன பாடலா இருக்கட்டும் சரி, காதல் பாடல்களா இருக்கட்டும் சரி, வெவ்வேறு பிரிவை சார்ந்த பாடல்களை வந்து அவரு நமக்காக வழங்கி இருக்காரு. அப்ப அவருக்கு சிறந்தது இசை தான். அந்த வரிசையில இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவருடைய பாடல்களை நாம கேட்க போறோம். இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: EIE நோக்கி செல்லும் KJE Chuachukang Drive Exit அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது BKE PIE செல்லும் வழியில் SLE KJE Exit அங்கே. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையலை மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
8: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
7: விலை எப்படி?
8: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவச பெரும் வாய்ப்பு இருக்கு.
9: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
10: கொஞ்சம் சிந்தனை
11: நிறைந்த புன்னகை.
12: வணக்கம் சிங்கே.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
3: மதுரையோட மனம் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 தேதி வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் உ, ஏசோபியோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ள பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
6: போட்டியில கலந்துகிட்டாங்க. அங்க ஒரு சர்ச்சை நடைபெற்றது. அந்த சர்ச்சை என்னன்னு தெளிவான விளக்கத்தை 30 வினாடிக்குள்ள குரல் பதிவா அனுப்பி வைக்கிறேன்னு பரிசு.
7: ஆஹா, இது ரொம்ப சுலபமாச்சே. இந்த குரல் பதிவுல நீங்க என்ன சொல்லணும்னா, பெர்லினில் நடைபெற்ற அந்த ஓட்டப்பந்தயத்துல சீனாவை சேர்ந்த இந்த உடற்பயிற்சி இன்ஃபுளுசருக்கு நடந்த சர்ச்சை என்ன?
6: தெளிவா இருக்கணும், 30 நிமிடக்குள்ள இருக்கணும். அதை மனசுல வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண்
7: 9 6 7 8 8 9 6 8.

நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவ

0: சஜினி, சில நேரத்துல என்ன நடந்தாலும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் நம்மில் பல பேருக்கு இருக்கும்.
1: ஆமா,
0: இப்போ PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையை எட்டிருச்சு.
1: ஆமா,
0: ஆனா 200 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில வதந்திகள்லாம் சொல்லுது.
1: அது மட்டும் இல்ல, இது அடுத்த வருஷம் வரையிலும் நீடிக்கலாம் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
0: கேக்குறதுக்கே பயங்கரமா இருக்குல்ல. இப்படிப்பட்ட சூழல்ல நம்மள பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். அதுக்கு N95 ரக முகக்கவசங்கள் அணிந்தீங்களா சிறப்பா இருக்கும்னு பரிந்துரைக்கப்படுது.
1: அடடா, இப்ப நான் N95 முகக்கவசங்களை எங்க போய் தேடுறது அப்படின்னு கேக்குறீங்களா? நாங்க இப்ப உங்களுக்கு தகவல்களை சொல்றோங்க.
0: நீங்க கர்ப்பிணி பெண்களா இருந்தீங்கன்னு சொன்னா, அல்லது 7-16 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளா இருந்தீங்கன்னு சொன்னா, அதோட உங்களுக்கு ஏற்கனவே மருத்துவ பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னா, இலவசமா நீங்க இந்த N95 ரக முகக்கவசங்களை பெற்றுக்கொள்ளலாம். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
1: மக்கள் கழக மன்றங்கள்ல நீங்க இந்த முகக்கவசங்களை பெற்றுக்கொள்ளலாம். மேல் விவரங்களுக்கு நீங்கள் www.pa.gov.sg என்ற இணையதளத்தை நாடலாம்.
0: அதுவே நீங்க பயணிய தலைமுறை, மிருடேகா தலைமுறை, சாஸின் ஆரஞ்சு அட்டை, சாஸின் நீல அட்டை, அதோட MFEC அட்டை, அதோட COMCARE உதவி, இந்த பிரிவுகளை சேர்ந்த நபர்களா இருந்தீங்கன்னு சொன்னா,
1: உங்களுக்கு அருகில் உள்ள போக்குவரத்து நிலையங்கள்ல இருக்கிற தானியக்க இயந்திரங்கள்ல இருந்து நீங்க இந்த முகக்கவசங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதோடு சமூக சேவை அலுவலகங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம். மக்கள் கழக மன்றங்களிலும் உங்களுக்காக இந்த முகக்கவசங்கள் வழங்கப்படும்.
0: பெற்றுக்கொள்ளுங்க, பாதுகாப்பாயிருங்க, அதாங்க முக்கியம்.
2: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: நேரம் இப்பொழுது காலை 7:37 ஆகவிருக்கின்றது. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் துவாசை நோக்கி செல்லும் PIE சீமை ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. PIE-ஐ நோக்கி செல்லும் BKE, KJE-க்கும் SLE-க்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
7: சமைக்க
8: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
7: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
9: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
7: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொறிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொறிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொறிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து பொறிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
10: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ். பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: அந்த ஒரு நிமிடம் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க, அதுக்கு முன்னால நினைவெல்லாம் நித்யா படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. சமீபத்தில் பெர்லின் அங்கே நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தின் போது சீனாவை சேர்ந்த ஒரு உடற்பயிற்சி நிபுணர், சொல்லப்போனா இவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், சமூக ஊடக பிரபலம், இவங்க செய்த ஒரு காரியம் உலகத்தால பேசப்படுது, ஒரு சர்ச்சை, அது என்ன அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி இல்லையா.
1: ஹலோ, என் பேர் இதாஷினி. நீங்கள் கேள்விக்கிட்டு இருந்தீங்க அந்த மேரத்தானை பற்றி. ஸோ அந்த மேரத்தான் வந்து இன்ஃப்ளூயன்சர் என் அவங்க வந்து மேரத்தானில் பங்கு பெற்றாங்க. அப்போது என்னாச்சுன்னா, அவங்களுக்கு உடல்நல சரியில்லைன்னு ஒரு பைசிக்கிளில் பாதி தூரம் போயிருக்காங்க. அண்ட் தென் ரேஸை வந்து அவங்க பர்சனல் பெஸ்ட்டை விட பெட்டராக செஞ்சிருந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. யா, ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சிட்டோன்னே அவங்க அந்த ஆர்கனைசர்ஸ் வந்து அவங்களோட டைமிங்கை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. தென் அவங்களோட ஸ்பான்சரும் அவங்களோட கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. எஸ்,
2: முழு கதையே நம்ம தர்ஷினி சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள் தர்ஷினி.
0: இதுக்குதான் தர்ஷினி மாதிரி எல்லா தகவல்களையும் படிச்சு தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த நேரத்துல தேவைப்படும் நமக்கு தெரியாது. சரி, இப்ப இவங்க செய்த காரியம் பக்கமா வருவோம். உங்க கருத்து என்ன தர்ஷினி?
2: இவங்க செய்தது முற்றிலும் தவறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, உங்களுக்கு உடல் நலம் சரியில்லைன்னா நீங்க போட்டியில இருந்து விலகிடணும். அது என்ன, நீங்க வந்து பைக்ல ஏறி பாதி தூரத்தை கடந்து அதுக்கப்புறம் போட்டி முடிந்த பிறகு நான் ரொம்ப சிறப்பா செஞ்சிருந்தேன், நான் இதற்கு முன்பு செய்ததை விட இதுல இன்னும் பிரமாதமா செஞ்சிருந்த
0: உண்மையான நல்ல வீரருக்கு அழகு எல்லாரும் பார்க்கும் போது சரியா செய்யறது இல்ல, யாரும் பார்க்கா விட்டாலும் சரியா நடந்துக்கிறது தான்,
2: நேர்மையோட நடந்ததுதான் சிறப்பு.
0: அத அவங்க தவறிட்டாங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன்னா போட்டியின் அடிப்படையே நேர்மைதான். இந்த வெற்றி தோல்வி இதெல்லாம் இரண்டாவதுதான். ஆக அடிப்படையிலே அவங்க சரியா நடந்துக்காதப்ப தொடர்ந்து அவங்க மற்ற போட்டிகள்ல பங்கெடுக்கிறது சரியா இருக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறி ஒரு பக்கம் இருக்க, தவறு நடந்த பிறகு அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இப்ப இந்த பக்கமா பாப்போமே, தவறு செய்யாத மனிதர் யாரும் இருக்காங்க அந்த உலகத்துல
2: இல்லையே.
0: அப்புறம்
2: நீங்க தராச வந்து நல்லா பேலன்ஸ் பண்றீங்க ரவி.
0: இந்த பக்கமும் சாயாத பாபானா, இந்த பக்கமும் ஒரு கதை இருக்கும் இல்லையா. அப்ப அவங்களுடைய பார்வையில இருந்து பார்க்கும் போது தப்பு செஞ்சுட்டேன், பிடிப்பட்டேன், மன்னிப்பும் கேட்டுட்டேன், இதுக்கு மேல நான் செய்ய யோசிப்பேன்.
2: ஆனா ரவி, நான் வந்து இந்த கருத்துக்கு முரண்படுறேன். ஏன்னா நீங்க தப்பு செய்யலாம், தெரியாம செஞ்சா அதை நம்ம வந்து மன்னிச்சிடலாம், ஒத்துக்கலாம் இல்லையா. ஆனா நீங்க ஒரு சமூக வலைதள பிரபலம், நீங்க வந்து எது செஞ்சாலுமே ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு செய்யணும். ஏன்னா உலகமே உங்களை தான் பாக்குது, உங்களுடைய ரசிகர்கள் உங்களை பாக்குறாங்க இல்லையா.
0: இங்கதான் தமிழுடைய அழகே அடங்கியிருக்கு. தெரிஞ்சு செஞ்சா அது தப்பு, தெரியாம செஞ்சா அது தவறு. இவங்க செஞ்சது தப்பா தவறா அப்படிங்கறத உங்ககிட்டே விட்டுறோம்.
2: சரி ரவி, நடந்த சம்பவத்தை சரியா சொன்ன தர்ஷினி முத்துபாலனுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடலை கேட்டீங்க. இசை ஞானி இளையராஜோட சில பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் இருந்து பாடல் இடம்பெற்றது.
1: இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக காலை 8 மணி செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நாங்க உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். இது வணக்கம்
0: சிங்கே.
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் PIE ஏடம் ரோட் நுழைவாயல் அங்கேயும், PIEயை நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூவிற்கும் பாசரீஸ் டிரைவ் 12 இடைப்பட்ட பகுதிகளிலும், PIEயை நோக்கி செல்லும் BKE PIE சாங்கி எக்ஸிட் அங்கேயும், புக்கெட் பாஞ்சாங் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg

0: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD.
1: COE விலை அதிகமா இருக்குன்னு நினைச்சு கவலையா இருக்கீங்களா? BYD வழி சிறந்த சலுகைகளை பெறலாம்.
2: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம். அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
1: இன்றே BYD காட்சியகத்திற்கு போங்க.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி.